அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸில், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க, சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு வி கயல்விழி. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், காலை 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், இன்று காலை 9 தருமபுரி சங்கர் ஸ்கேனின் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம். உலக ரேபிஸ் தினம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் MS கண்ணதாசன் அவர்கள் வழங்கும் உரையினை கலாம். காலை 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11

0: ஐந்திற்கு பூவி, பின் பூவி. 12:10 அறிவியல் மலர். உடல் நலமும் சுகாதாரமும். அதியமான் கோட்டை அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் ஆர் மாதையன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 12:50 சூழற்கப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக பிறந்த கன்றுகளில் ஏற்படும் பிறவி குறைபாடுகளும் அதற்கான மேலாண்மை முறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிரிக்கவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் விஜயகுமார் வழங்கும் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து கோழி வளர்ப்பில் வெளிச்ச தேவையின் முக்கியத்துவம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உடல் செயலியல் துறை பேராசிரியர் முனைவர் சத்யபாமா வழங்கும் உரையினை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் சொல்லுக வெள்ளுக. இன்று 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். தொடர்ந்து தருமபுரி மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள். 11:55 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இவையாவும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் நிகழ்ச்சிகள்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: portal, marking an important milestone in the digital transformation of livestock insurance services in the country. The Election Commission of India has revised the schedule of the ongoing Special Intensive Revision 2026 in Delhi. According to the Chief Electoral Officer of Delhi, the last date to file claims and objections will be 30th of next month. India has sent a consignment of life-saving medicines and medical consumables for the government hospital of Kabul as part of its ongoing humanitarian assistance. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that health remains at the heart of India's humanitarian assistance to the Afghan people. In men's cricket, Virat Kohli's majestic century and Shubman Gill's fluent 100 powered India to a commanding 8-wicket victory over West Indies in the first ODI in Thiruvananthapuram last night. Kohli remained unbeaten on a sensational 139, while Ruturaj Gaikwad finished unbeaten on 13. Chasing a target of 296, India made 300 for 2 in 41.4 overs to take a 1-0 lead in the three-match ODI series. Kohli's innings was the centrepiece of India's successful chase, as the former India captain produced an aggressive display after initially settling into the innings. And in Asian Games, India will face Afghanistan in the second quarter-final of the men's cricket today in Nishin. The match will start at 10:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: Neram 6:10.
2: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்துச் செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறிநாய் கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக்கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரசால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும். முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர் வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை,

0: பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் வீசும் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் ஓம் நம சிவாய் எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் இறை தூதர் எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் ஹீகுல் முகமது.

எல்லோர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் மகிமை எனும் தொடங்கும் பாடல். பாடியவர் எஸ் ஜே பென்ச்மார்க்ஸ்.

எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சியிடம் பெறும் அடுத்த பாடல் சிவமயமாக எனும் தொடங்கும் பாடல்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறைந்த நீர் அதிக மகசூல் வருமானம் அளிக்கும் சிறுதானிய சாகுபடி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் விவசாயிகளுக்கு சிறுதானியங்கள் சிறந்த மாற்று பயிர்களாக உள்ளன. குறைந்த நீரில் வறட்சியான சூழ்நிலையிலும் வளரக்கூடிய தன்மை கொண்டதால் மானாவாரி நிலங்களுக்கு இவை மிகவும் ஏற்றவை. கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு ஆகியவை தமிழகத்தில் முக்கிய பயிரிடப்படும் ஊட்டச்சத்து தானியங்கள் ஆகும். உரிய காலத்தில் அறுவடைக்கு வருவதுடன் குறைந்த நீரில் வளரக்கூடிய தன்மையும் இவற்றுக்கு உண்டு. சிறுதானியங்களுக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள நிலம் ஏற்றது. நிலத்தை நன்கு உழவு செய்து மண்ணை பொளப்பளப்பாக மாற்றணும். களைகளை அகற்றி நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது இயற்கை உரம்ன்றது அவசியம். மானாவாரி நிலங்களில் மழைநீரை சேமிக்கும் வகையில் வரப்புகள் அமைப்பதுடன் மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிக மகசூல் தரக்கூடிய நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை தாங்கக்கூடிய தரமான விதைகளை விவசாயிகள் தேர்வு செய்யணும். விதைகளை சுத்தமானதாகவும் நல்ல முளைப்பு திறன் கொண்டதாகவும் அந்த பகுதி மற்றும் பருவத்திற்கு ஏற்ற ரகமாகவும் இருக்கணும். சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துறது சிறந்தது. விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்வது விதை முளைப்பை அதிகரிக்கவும் ஆரம்பகட்ட நோய் தாக்குதலை குறைக்கவும் உதவும். நாற்றுகளின் வளர்ச்சி சீராகி வயலில் பயிர் எண்ணிக்கையும் நல்ல நிலையில் பராமரிக்க முடியும். அசோஸ் பயிரிலும் பாஸ்பைபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தணும். மானாவாரி

0: மற்றும் வறட்சி பகுதிகளில் விதை காடு இனப்படுத்துதல் பயனுள்ள தொழில்நுட்பமாகும். இதில் விதைகளை குறிப்பிட்ட முறையில் நீர் அல்லது ஊட்டச்சத்து கரைசலில் நேர்த்தி செய்து பிறகு நிழலில் உலர்த்தி விதைக்கணும். இதனால் முளைப்பு வேகமாகவும் சீராகவும் நடைபெறுவதுடன் குறைந்த மண்ணில் ஈரப்பதத்திலும் பயிர் நிலை பெற உதவுகிறது. கையால் விதைப்பதுடன் இயந்திர விதைப்பான்களையும் பயன்படுத்தலாம். இயந்திர விதைப்பில் விதைகள் சீராக இடைவெளியில் வீழ்வதுடன் விதை அளவும் சேமிக்கப்படுகிறது. தொழிலாளர் தேவை குறைவதோடு பயிர் எண்ணிக்கை சீராக அமைத்து களை மேலாண்மையும் எளிதாக்க முடியும். சிறுதானிய தீவிர சாகுபடி முறையில் குறைந்த அளவு விதைகளை பயன்படுத்தி சரியான இடைவெளியில் பயிர்களை அமைக்க முடியும். ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்வு செய்யணும். களை கட்டுப்பாடு, இயற்கை மற்றும் உயிர் உரங்களுடைய பயன்பாடு, நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் ஆகியவை இதில் முக்கியமானவை. இதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் அதிக மகசூலையும் பெற முடியும். சிறுதானியங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான அளவில் வழங்கணும். தொழு உரம், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், உயிர் உரம் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரங்களை பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் மண் வளத்தை பாதுகாத்து பயிரின் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும். சிறுதானியங்களுக்கு மற்ற தானிய பயிர்களை விட குறைந்த நீரை தேவைப்படுகிறது. நீர் வசதி உள்ள பகுதிகளில் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மற்றும் தேவைக்கேற்ப பாசனம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். மானாவாரி பகுதிகளில் மழை நீர் சேகரிப்பு, மண் ஈரப்பதம் பாதுகாப்பு, மூடாமைப்பு அமைக்கிறது மற்றும் சரியான விதைப்பு காலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தணும். களைகளை பயிருடன் நீர், ஊட்டச்சத்து மற்றும் சூரிய ஒளிக்காக போட்டிடுகின்றன. எனவே சரியான நேரத்தில் களை எடுக்கணும். கை களை எடுப்பது, களை எடுக்கும் கருவிகள், வரிசை விதைப்பு ஆகியவற்றை பயன்படுத்தலாம். தேவையான இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். தரமான விதைகளை பயன்படுத்தணும். நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தேர்வு செய்யணும். வயலில் சுத்தமாக வைத்திருக்கணும். பாதிக்கப்பட்ட தாவரங்களை அகற்றணும் ஆகிய முக்கியமானவை இதெல்லாம். உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்துவதுடன் தேவையான போதுமான பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். சிறுதானியங்களுடன் பருப்பு வகைகளை ஊடுபயிராக சாகுபடி செய்வதுடன் இதனால் நிலத்தின் முழு பயன்பாட்டை அதிகரிக்கலாம். மேலும் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கவும் ஒரே பயிர் தோல்வியால் ஏற்படும் ஆபத்தை குறைக்கவும் இது உதவும். பயிர் முழுமையாக முதிர்ச்சி அடைந்தவுடன் சரியான நேரத்தில் அறுவடை செய்யணும். தாமதமாக அறுவடை செய்தால் தானியங்கள் உதிர்வதுடன் பறவைகள் மற்றும் பூச்சிகளால் சேதம் ஏற்பட்டு தரம் குறையலாம். இதனால் அறுவடை இழப்பும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அறுவடை செய்த தானியங்களை சுத்தம் செய்தல், உலர்த்துதல், தரம் பிரித்தல், சேமித்தல், அரைத்தல் மற்றும் பதப்படுத்துதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளணும். சரியான ஈரப்பதத்தில் தானியங்களை சேமிப்பது முக்கியம். அதோடு தானியங்களை சேமிப்பது பூச்சி மற்றும் பூஞ்சை தாக்குதலை குறைக்க இது உதவும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த பயிர்களில் வைரஸ் நோயில் கட்டுப்படுத்தும் முறை. வைரஸ் நோய் வந்த பிறகு குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. நெல், பச்சை பயிறு, உளுந்து, துவரை, பருத்தி, கரும்பு, தக்காளி, மிளகாய், பப்பாளி, வாழை, வெண்டை, வெள்ளரி போன்ற பயிர்களில் பல்வேறு வைரஸ் நோய்கள் ஏற்பட்டு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. நெல் பயிரில் துங்குரோ நோய் பாதிப்பினால் இலைகள் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாக மாறுதல், செடி குட்டையாகுதல், தூர்கள் குறைதல் இதெல்லாம் ஏற்படும். பச்சை பயிர் மற்றும் உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோய் ஏற்படும். இதில் இலைகளில் மஞ்சள் பச்சை நிற மொசை திட்டுகள் ஏற்படும். செடி வளர்ச்சி குன்றுதல், பூ மற்றும் காய்பிடித்தல குறைதல் ஆகியன இதனுடைய அறிகுறியாக இருக்கும். துவரை பயிரில் ஸ்டெரிலிட்டி மொசைக் நோய் தாக்கும். இதில் இலைகளில் மொசைக் அறிகுறிகள், பூ மற்றும் காய் உருவாகாமல் மலட்டத்தன்மை ஏற்படுதல் ஆகியவை ஏற்படும். கரும்பு வெள்ளரி பயிரில் மொசைக் வைரஸ் நோய், தக்காளி மிளகாய் பருத்தி பயிரில் இலை சுருள் வைரஸ் நோய், பப்பாளி பயிரில் ரிங் ஸ்பாட் வைரஸ் நோய், வாழையில் பன்சி டாப் வைரஸ் நோய், வெண்டையில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் இதெல்லாம் ஏற்படுகின்றன. நோய் பெருப்பம் பூச்சிகளை கண்காணிக்கணும். பல வைரஸ் நோய்கள் வெள்ளையை, அஸ்வினி, தத்துப்பூச்சி மற்றும் த்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளால் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பரவுகின்றன. நோயற்ற சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நாற்றுகளை பயன்படுத்தணும். நோயுற்ற வயலிலிருந்து நடவு பொருட்களை எடுக்கக்கூடாது. நோயுற்ற செடிகளை அகற்றணும். வயலை தொடர்ந்து கண்காணிக்கணும். நோயுற்ற செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்கணும். வைரஸ் மற்றும் வைரஸ்க்கு மாற்று உருந்தோம்பியாக இருக்கும் களைகளை அகற்றணும். பூச்சி நோய் கடத்திகளை கட்டுப்படுத்தணும்.

0: வெளில தொடர்ந்து கண்காணிக்கணும். அஸ்வினி, வெள்ளை, த்ரிப்ஸ், தத்துப்பூச்சி போன்றவை பல வைரஸ் நோய்களாக பரப்புகின்றன. பூச்சிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து கண்காணிக்கணும். மஞ்சள் ஒட்டுப்பொறியை பயன்படுத்தி வெள்ளை போன்ற பூச்சிகளை கண்காணிக்கணும். தேவைக்கேற்ப ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பயன்படுத்தணும். வயல் மற்றும் சுற்றுப்புற களைகளை அகற்றணும். நோயுற்ற செடிகளை ஆரம்ப நிலையிலே பிடுங்கி அழிக்கணும். அறுவடைக்கு பிறகு பயிர் கழிவுகளை அகற்றணும். நோயுற்ற மற்றும் ஆரோக்கியமான செடிகளுக்கு இடையில் தேவையற்ற தொடர்புகளை தவிர்க்கணும். வைரஸ் அல்லது தாங்குத்திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்தணும். வாழையில் வைரஸ் நோய் பிரச்சனையை தவிர்க்க சான்றளிக்கப்பட்ட வைரஸ் இல்லாத திசு வளர்ப்பு நாட்களை வாங்கி பயன்படுத்துவது முக்கியம். கத்திரிக்கோள் போன்ற கருவிகள் சுத்தம் செய்து கிருமி நாசினியால் சுத்திகரிக்கணும். கத்தரித்தல், ஒட்டுக்கட்டுதல் போன்ற பணிகளை கவனமாக செய்யணும். வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு பொதுவாக நேரடி குணப்படுத்தும் மருந்து இல்லை. எனவே நோய் வராமல் தடுப்பது, நோயற்ற விதை நடவு பொருட்களை பயன்படுத்துவது, நோயுற்ற செடிகளை அகற்றுவது, வைரஸ் கடத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதும் முக்கியமான மேலாண்மை முறைகளாகும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100 ஆண்டு விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 நாள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி

0: அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்சிஎஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் பண்றாங்களோ அவங்கள வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான ஊக்கப்படுத்துறதுக்கான என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ அதையும் நாங்கள் வந்திருக்கோம். அது ஏற்கனவே போர்ட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்பயே அது வந்து வேலைகள் போயிட்டு அதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் தொடர்ந்து நாங்கள் வந்து எடுப்போம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் சாதி மத பாகுபாடின்றி மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேகாவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேகா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000 மேற்பட்ட சுற்றுலாப் பணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகரங்களிலும் மட்டுமே காண கிடைக்கும் இது போன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது.

அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலாப் பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறது உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: இன்றைய மலை மலேசியல் நம்ம அப்படிங்கிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை வி கயல்விழி. வணக்கம் கயல்விழி.
4: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கீங்க, சூப்பரா பேசுறீங்க, அதுவும் அழகாவும் இருக்கீங்க. உங்க அழகோட ரகசியம் என்ன?
4: அம்மா பவுடர் அடிச்சுட்டு தலையில குடுமி போட்டுடுவாங்க.
3: அப்படியா? ஆமாப்பா, குடுமி போட்டு விட்டுக்கிறாங்க. ரெண்டு தென்னமரம் முளைச்சிருக்குது. குடுமியில என்ன வைக்கிறீங்க? என்ன பூ வச்சிருக்கீங்க?
4: ரோஜா பூ.
3: ஆமாப்பா, ரோஜா பூ இருக்கு, வாடாமா சூப்பரா இருக்கு. ரோஜா பூ மட்டும் தான் வைப்பீங்களா, வேற மல்லி பூ வைக்க மாட்டீங்களா?
4: எல்லா பூமே வைப்போம்.
3: ஓ, பூ கடிச்சா தலையில வச்சுட்டு வந்துறீங்க, சூப்பரா இருக்கு. சரி, கயல்விழிக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்?
4: என்ன
3: தெரியும்?
4: சிரிக்கலாம் சிரிக்கலாம் நாம் சேர்ந்து சிரிக்கலாம்.

0: நிறைய
1: பாட்டு பாட்டீங்க, நிறைய படிப்பீங்க நினைக்கா. எத்தனை பாட்டு மனப்பாடம் பண்ணீங்க ஒரு நாளைக்கு?
0: ஒரு நாளைக்கு மூணு பாட்டு பாடுவோம்.
1: மூணு பாட்டு பாடுறீங்களா? அடாட, பாட்டு பாடுறதே நேரமாயிருமே, அப்புறம் எப்படி விளையாடுது நீங்க?
0: நாங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டு ஹோம்வொர்க் எழுதுவோம்.
1: ஓ சரி, நேரத்தை கரெக்டா பயன்படுத்துறீங்க. சரி, உன்னோட ஃப்ரெண்ட் யாரு?
0: பவித்.
1: பவி என்ன பண்ணுவா?
0: என் கூட உட்காருவான்.
1: சரி, இருக்கட்டும். இங்கே போய் நிறைய பேர் யானை பாட்டு பாடினீங்க, முயல் பாட்டுலாம் பாடினீங்க, நிறைய செல்லப்பிராணி எதாவது வளர்க்குறீங்களா
0: நீங்கள்?
1: ஏன் வளர்க்குறதில்ல?
0: எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறதில்ல.
1: வாங்கி கொடுக்கறதில்ல? என்ன தான் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க?
0: சாக்லேட்டு அது மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க.
1: சாக்லேட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஓகே, அப்படி தான் மகிழ்ச்சியாக இருங்க. சரிங்க, கையில் வழி இப்போ சின்ன குழந்தையாக இருக்கீங்கள, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆகணும் ஆசைப்பட்றீங்க?
0: டாக்டராக.
1: டாக்டராக போகிறீங்க? டாக்டரை என்ன பண்ணுவீங்க?
0: அப்பா அம்மாவுக்கு ஊசி போடுவேன்.
1: அப்பா அம்மாவுக்கு ஊசி போடுறீங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஊசி போடுறீங்க?
0: காய்ச்சல் வந்தா நான் ஊசி போடுவேன்.
1: ஓ, அப்பாவுக்கு செக் பண்ணி பார்த்து, அப்பாப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் அஞ்சு ஊசி போட்டு குணப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? அஞ்சு ஊசி போறீங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்வாரு?
0: பயந்துட்டு ஓடுவாரு.
1: ஆமா, பண்ண யாரு அஞ்சு ஊசி போட்டா யாரு போய் நிற்பாங்க? அதனால ஒரு ஊசி போட்டுருவீங்க அப்பாவுக்கு. சரிங்க, கையல்வெளி நீங்க படிச்சு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணையநிலை இன்றைய மலாளி மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஒரு ஆட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை வி கயல்விழி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 28
7: விடுதலை போராட்ட வீரர் மற்றும் புரட்சியாளர்.
8: விடுதலை போராட்ட வீரர்கள் பலர் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்.
7: இதனால் தேசபக்தியும் சீர்திருத்த சிந்தனையும் அவரிடம் இயல்பாகவே இருந்து வந்தன. பல சுதந்திர போராட்ட புரட்சி இயக்கங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர். துப்பாக்கியும் புத்தகங்களும் இவரது நெருங்கிய நண்பர்கள்.
8: இன்குலாப் ஜிந்தாபாத் என்பது இவரது தாரக மந்திரம்.
7: சிறையில் இருந்த போது ஏராளமான நூல்களை படித்தவர்.
8: த டோர் டு த டெத், ஐடியல் ஆஃப் சோசியலிசம் போன்ற நூல்களை எழுதினார்.
7: சிறையில் இந்திய கைதிகளுக்கும் சம உரிமை வழங்க வலியுறுத்தி 116 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்.
8: ஏராளமான இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்து விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கு பெற செய்த புரட்சியாளரான மாவீரன் பகத்சிங் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1907.
8: இந்தியாவின் இசைக்குயில்.
7: மெலடி குயின் என போற்றப்பட்டவர்.
8: திரைப்பட உலகில்

0: நீண்ட காலம் முடிசூடா ராணியாக வலம் வந்தவர்.
1: மராத்தி, குஜராத்தி, வங்காளம், பஞ்சாபி, அசாமி, தமிழ், தெலுங்கு உட்பட 20-க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியுள்ளார்.
0: எந்த மொழியில் பாடினாலும் அம்மொழி உச்சரிப்பில் மிகவும் கவனமாக இருப்பவர்.
1: அனைத்து முன்னணி இசையமைப்பாளர் இசையிலும் பாடியுள்ளார்.
0: உலக அளவில் அதிகமான பாடல்களை பாடி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றவர்.
1: சிறந்த பாடகிக்கான தேசிய விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதுகள், பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: 2001 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.
1: இவருக்கு எவ்வளவு வயதானாலும் இவரின் குரலுக்கு வயதாகவில்லை.
0: தேன்மதுர இசை பொழிந்த இந்திய இசைக்குயில் லதா மங்கேஷ்கர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1929.
0: நோய் கிருமிகள் பற்றிய ஆராய்ச்சிகள் மூலம் மனித குல நன்மைக்கு பாடுபட்ட விஞ்ஞானி.
1: உணவு பொருட்களை புளிக்க செய்வது ஒரு வகை பாக்டீரியா என்பதை கண்டுபிடித்தார்.
0: கிருமிகள் பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தார்.
1: இதன் தொடர்ச்சியாக மனித உடலில் நுண்ணுயிரிகள் புகுவதை தடுக்கும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன.
0: உயிர்கொல்லி என்று கருதப்பட்ட கால்நடைகளுக்கு ஏற்படும் கோமாரி நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்.
1: வெறிநாய் கடியால் உண்டாகும் ரேபிஸ் நோய் பற்றி ஆராய்ந்தவர்.
0: இந்த ஆராய்ச்சிக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆபத்தான பல சோதனைகளை மேற்கொண்டு ஆய்வு முடிவில் தடுப்பு மருந்தையும் கண்டுபிடித்தார்.
1: பிரான்சின் மிக சிறந்த குடிமகன் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார்.
0: வாழ்நாள் இறுதி வரை மனித குல நன்மைக்காக உழைத்த விஞ்ஞானி லூயி பாஸ்டர் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1895. வெறிநாய் கடி நோயை தடுப்பது குறித்தும் இந்த கொடிய நோயை குணப்படுத்தும் செயல்பாடுகளை சுட்டி காட்டவும் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: இத்தினமானது முதல் முறையாக வெறிநாய் கடி நோய் மருந்தை கண்டுபிடித்த பிரான்ஸ் வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியல் வல்லுநரான லூயி பாஸ்டர் நினைவு தினத்தை குறிக்கிறது.
1: இன்று சர்வதேச வெறிநாய் கடி நோய் தினம்.
0: இத்தினமானது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தினமாகும்.
1: இந்த தினமானது யுனெஸ்கோவின் பொது கருத்தரங்கினால் ஏற்படுத்தப்பட்டது.
0: 2015 நவம்பர் மாதம் ஏற்படுத்தப்பட்டு 2016 முதல் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது.
1: பொதுவான தகவலை பெறுவதற்கான தினமாகவும் கருதப்படுகிறது.
0: இன்று அனைத்து விதமான தகவல்களையும் பெறுவதற்கான சர்வதேச தினம்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
9: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி 2 பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
10: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
13: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை: தக்காளி 27 ரூபாய், கத்திரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 54 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 34 ரூபாய், சுரக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், புடலங்காய் 24 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 84 ரூபாய் இரண்டு விலைகளிலும், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், முட்டைக்கோஸ்

0: 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 80-84 ரூபாய் இரண்டு விலைகளிலும், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 140 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு பெரியது 240 ரூபாய், உடைத்தது 178 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
5: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
6: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
7: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
8: ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனம் இருந்தால் போதும், எப்படியாவது ஏதேனும் ஒரு வழியில் அவற்றை நாம் செய்துவிடலாம். அதற்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து தனது இறை செய்தியை இஸ்ரேலின் முக்கிய நகரங்களிலும் கிராமங்களிலும் தனது சீடர்களுடன் நிகழ்த்தி கொண்டிருந்த நேரம், அவர் உரை நிகழ்த்தியவுடன் நில்லாது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வாழ்விலெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். இதில் நோய்வாய்ப்பட்டவர்கள், ஏழைகள், பார்வையற்றோர், காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் என பலரும் கலந்து கொண்டு அவரிடத்தில் சுகமடைந்தனர். அவரது சொற்பொழிவுகள் அன்றைய காலகட்டத்தில் பெரிதும் பேசப்பட்டது. அதுவரை கேட்டிராத கருத்துக்களாக இருந்ததுடன் மிகுந்த தோழமையுடன் இருந்ததால் மக்கள் பெருந்திரளாக சென்று அவரது உரையை கேட்டனர். அப்படியொரு முறை அங்கிருந்த சிறிய மலையின் மீது நின்று கொண்டு இறை செய்தியை மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்த ஏற்பாடு ஆகியிருந்தது. அந்த மலையடிவார கிராமத்து மக்கள் மட்டுமல்லாது சுற்று வட்டார கிராமங்களில் இருந்தும் பலரும் வந்திருந்தனர். மலை கிராமத்தில் வசிக்கும் சிறுவன் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் புறப்பட்டான். வழியில் பசி எடுத்தால், சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் இருந்தால் நன்றாக இருக்குமே என எண்ணி தனது அம்மாவிடம், நான் இன்று நெடுந்தூரம் சென்று கர்த்தர் இயேசுவின் உரையை கேட்கப் போகிறேன், ஆதலால் எனக்கு உணவு தயாரித்து கொடுங்கள் என கேட்டான். அடடே மகனே, உனக்கு புதிதாக என்னால் திடீரென்று உணவு தயாரிக்க முடியாது. ஆனால் நமது காலை உணவாக தயாரிக்கப்பட்ட அப்பங்களில் 5 மீன் துண்டுகளும் உள்ளன, அதை எடுத்து செல் மகனே என சொல்லி வழியனுப்பி வைத்தார் அந்த தாய். சிறுவனுக்கோ கர்த்தர் இயேசுவை பார்க்க போகிறோம் என்று மனம் முழுவதும் மகிழ்ச்சி உற்சாக துள்ளலுடன் கிளம்பி போனான். அவன் செல்லும் வழியெங்கும் மக்கள் பெரும் திரளாக சென்றார்கள். அவர்களோடு சேர்ந்து கொண்டான். மலையின் மீது நின்று கொண்டு கர்த்தர் இயேசு பேசத் தொடங்கினார். மக்கள் யாவரும் அவரது பேச்சை ஆழ்ந்த அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். நேரிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, மக்களை அனுப்பி வையுங்கள். அப்படி செய்தால்தான் அவர்கள் உணவருந்தி செல்ல வசதியாக இருக்கும் என்று ரகசியமாக அவரது காதில் கூறினார். அதற்கு கர்த்தர் இயேசு, அவர்களை நான் பசியோடு அனுப்புவேனா? நீங்கள் அவர்களுக்கு உணவளியுங்கள் என்றார். இந்த அகால நேரத்தில் எங்கு சென்று இத்தனை பேருக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி வர முடியும் என யோசித்தனர் சீடர்கள். கர்த்தர் இயேசு அவர்களின் தயக்கத்தை புரிந்து கொண்டு, இங்கு வந்திருப்பவர்களில் மதிய உணவாக எவரேனும் உணவு கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார். இந்த சிறுவன் எழுந்து, என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என கூறி தன் கைகளை உயர்த்தினான். அந்த சிறுவனை தன்னிடத்தில் வரவழைத்து

0: அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வாங்கி வானத்தை நோக்கி காண்பித்து ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்தார். அப்பங்கள் பல்கி பெருகின. பிரசங்கத்தை கேட்க வந்த மக்கள் அனைவரும் வரிசை வரிசையாக உட்காரச் செய்து அவர்களுக்கு சீடர்கள் உணவை பரிமாறத் தொடங்கினர். எல்லோருக்கும் தேவையான அளவு திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். அவர்கள் அனைவரும் தங்களது ஊருக்கு கிளம்ப ஆயுத்தமானார்கள். அவர்கள் சாப்பிட்டது போக மிகுதியாக 12 கூடைகளில் அப்பமும் மீன் துண்டுகளும் இருந்தன. மற்றவர்களின் பசியை போக்க வேண்டும் என்கின்ற ஈர இரக்கம் நமக்கு உருவாகுமேயானால் இறைவன் அள்ளி கொடுப்பான் என்பதில் ஐயமில்லை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100 விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் ஜோர்டன், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான

0: இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான இரண்டாம் கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
2: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எங்கேயாவது பாத்துருந்தா அதோட போட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுத்துருக்க பட்சத்துல இல்ல எடுத்து எங்களுக்காக அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடியா ஒன்று ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போட்டோட நின்னுடாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரே பண்ணோம்.
0: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளி பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர் உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 ஆண்டு செப்டம்பர் 28 மற்றும் 21

0: 1980ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:25.
2: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி டு பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
3: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி டு பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: இனி கேட்கலாம்
9: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
11: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
12: IVF அப்படின்னா இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகிற கருவை உடம்புக்குள்ள வரும்போது அதை இன்வைவோன்னு சொல்லுவோம், உடம்புக்கு வெளியிலும்போது அது இன்விட்ரோன்னு சொல்லுவோம். அப்படின்னா நீங்க பெண்ணோட உடம்புல இருந்து கருமுட்டையை வெளியில எடுத்து ஆணோட விந்திலிருந்து உயிரணுக்களை எடுத்து ஒரு லேப், ஒரு கண்ட்ரோல்டு செட்டிங்கில், உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே என்ன தட்பவெப்பம், என்ன ஆக்சிஜன், என்ன ஒரு சூழ்நிலை இருக்குமோ அதையே ஒரு லேபுக்குள்ளே அந்த செட்டிங்கை கொண்டு வந்து கருவை உருவாக்குவோம். அந்த கருவை வந்து 3 முதல் 5 நாட்கள் வளர்

0: பார்த்து ரெடிமேடாக இருக்க உங்கள் உயிரணுக்களால் உருவான கருவை கொண்டு போய் கர்ப்பப்பையில் வைக்கிறத தான் ஐவிஎஃப் அப்படின்ற ட்ரீட்மெண்ட். சாதாரண வார்த்தையில் பார்த்திங்கன்னா அதை டெஸ்ட் டியூப் பேபி வைத்தியம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு உயிரை உருவாக்குற அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வந்து மிக பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்துருக்கு. ஐவிஎஃப்லேயே ஒரு அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை தான் இக்ஸின்னு சொல்லுவோம். அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிறதே ஆணோட உயிரணு 4-5 அணுக்கள் தான். நார்மலாக பார்த்திங்கன்னா 1 ml விந்தில் வந்து ஆண்களுக்கு 80 முதல் 100 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் மொத்தம் 1 ml அவருக்கு 4-5 ஸ்பெர்ம் தான் இருக்கும். ஸோ இது சிம்பிள் புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொருள் வாங்க உங்ககிட்ட குறைஞ்சது 50 லட்சம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் கையில் 5 ரூபா தான் இருக்குது, வாங்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமையிறது தான் இக்ஸி. மொத்தமாகவே 5 ஸ்பெர்ம் தான் அந்த ஆண் கையில் இருந்தாலும் அதில் எந்த ஸ்பெர்ம் தரமாக இருக்குன்னு செலக்ட் பண்ணி பெண்ணோட கருமுட்டைக்குள்ளே அந்த ஸ்பெர்மியை உள்ளே செலுத்தி கருவாக மாற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இக்ஸி. ஸோ ஐவிஎஃப் இக்ஸி. அதே மாதிரி உங்களுடைய அந்த எக்கு சரியாக மெச்சூர் ஆக மாட்டேங்குன்னா அந்த எக்கு எப்படி மெச்சூர் பண்ண வைக்கிறது, ஒரு நல்ல ஸ்பெர்ம் ஆரோக்கியமான ஸ்பெர்ம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நிறைய டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. நம்மளுடைய ஓன் எக்கு ஸ்பெர்மே நல்லா இல்லைன்னா டோனார் எக், இன்னொருத்தவங்களுடைய உயிரணுக்கள் மூலியமாகவும் கருவை உருவாக்கி அந்த டோனார் எக் டோனார் ஸ்பெர்ம் மூலியமாகவும் குழந்தையை கொண்டு வர முடியும். பட் இன்னைக்கு தினம் ஏஆர்டி லா அப்படின்னு இருக்குது. அப்படின்னா டெஸ்ட்யூ பேபிக்குன்னு ஒரு சட்டத்தையே 2021 கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. எப்படி என்ன வயதினருக்கு என்ன மாதிரி வைத்திய முறைகள் கொடுக்கலாம், எந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு மாதம் மாதம் நாங்கள் ஒரு ரிப்போர்ட் வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். யார்கிட்டருந்து நம்ம கரு தானம் எடுத்துக்கலாம், யார்கிட்டருந்து நம்ம கருமுட்டை மற்றும் விந்து தானம் எடுத்துக்கலாம்னு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கன்சென்ட் அப்படின்னா ஒப்புதல் இன்னைக்கு எல்லாமே சட்டப்பூர்வமாக வாடகத்தாய் முதல் கொண்டு. ஸோ அவ்வளோ தூரம் ரெகுலேஷன்ஸில் இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நல்ல ஒரு புரிதலோட நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சு இவ்வளவுதான் உன் வெற்றி வாய்ப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 30 முதல் 50% வரை நம்ம வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் டெஸ்ட்யூப் பேபி ட்ரீட்மெண்ட்டில். பட் அது வந்து பொதுவான ஒரு வெற்றி வாய்ப்பு. நம்மளுடைய வெற்றி வாய்ப்புன்னு இருக்கு இல்லையா, அது சில சமயம் 5%, 10% கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலைஸ்ட் பர்சனலைஸ்டாக அது எப்படி வருதுன்றதை பொறுத்து இருக்குது. முதல் முதல்ல நீங்கள் கருவுன்னு ஒன்று உருவாக்க முடியுமா, அந்த கரு என்ன தரத்தில் இருக்குன்னு ஒரு ரிசர்ச் மாதிரி ஆகிடும். ஒரு ஐவிஎஃப் ஃபஸ்ட்டு டைம் அப்போ தானே எக்கும் ஸ்பெர்மியும் மீட் பண்ணி என்ன காம்பினேஷனில் வருது, இது அற்புதமான ஒரு குவாலிட்டி கருவாக வருதா அல்லது ஒரு டிஃபெக்டிவ் கருவாக வந்து ஜெனட்டிக்காக ஸ்ட்ராங் இல்லாமல் வருதான்ற புரிதலே ஃபஸ்ட்டு சைக்கிள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் தான் வரும். அதனால தான் சில பேருக்கு ஒரே சைக்கிள் ஐவிஎஃப்பில் ஒரு ப்ரெக்னென்சியோட அஷூரன்ஸ் வராது, ஒரு 2 அட்டெம்ப்டோ அல்லது 3 அட்டெம்ப்டோ எடுக்க வேண்டிய அவசியம் சில பேருக்கு வரும். பட் ஒரு 3-4 அட்டெம்ப்ட் கூட அவங்களுடைய சொந்த கருமுட்டை சொந்த ஸ்பெர்ம்னால் வரலன்னா நம்ம வந்து டோனார் இன்னொருத்தவங்களோட எக் ஸ்பெர்ம் எடுக்க வேண்டிய ஒரு சஜஷனுக்கு தள்ளப்படுவாங்க.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்கள

0: மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.

காலத்தோடு நடிபோடுவோம், சந்தோஷ சாரல் பாடலோடு பயணிப்போம் என்றும். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் கோழி கூவுது எனும் திரைப்படத்திலிருந்து. எஸ் ராம்ராஜின் இசையில் கார்த்திக் அனுராதா ஸ்ரீராமின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
6: இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பொதறிவு வினா. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் தாண்டுதல் ஆண்கள் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார் என்பதுதான் இன்றைய பொதறிவு வினா. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் அஞ்சலி எனும் திரைப்படத்திலிருந்து. கோபிச்சுந்தரின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் வி பிரசன்னா, வந்தனா சீனிவாசின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
7: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை www.skilltraining.tngov.in என்ற

0: இணையதளத்தின் மூலம் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினோடு தேர்வு கட்டணமாக 200 ரூபாய் இ சலான் மூலம் www.karuvoolam.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04342288099 என்ற எண்ணிலும், 90802761 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
0: காலத்தோடு நடைபோடுவோம், கவலைகள் கடந்து பயணிப்போம். சந்தோஷ சாரல் பாடலோடு இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் பொதறிவினா, ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் தாண்டுதல் ஆண்கள் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் என்ற இந்திய வீரர் யார் என்பதுதான் இன்றைய பொதறிவு வினா. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் சாட்டை எனும் திரைப்படத்திலிருந்து, டி இமானின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் சந்தோஷ் ஹரிஹரன் அனிதா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பதிரிவு வினா: ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் தாண்டுதல் ஆண்கள் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார் என்பதுதான் இன்றைய பதிரிவு வினா. அதற்கான பதில்: ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் தாண்டுதல் ஆண்கள் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரா. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் காதல் நாச்சுமா இல்லனும் திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகரின் இசையில் நாமுத்துகுமாரின் வரிகளில் உதித் நாராயணன், சுஜாதா மோகனின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது சந்தோஷ சாரல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 28 இந்திய வரலாற்றில் பகத்சிங் என்கிற மாபெரும் புரட்சி வீரனின் வரலாறு என்பது பிறப்பிலேயே அமைந்து விடுகிறது என்பதுதான் சிறப்பு. இந்திய விடுதலை போராட்டத்தில் மாபெரும் புரட்சியாளராக அவர் திகழ்ந்ததன் காரணமாக சாகீது பகத்சிங் என்றே மக்களால் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சாகீது என்கிற சொல்லுக்கு மாவீரர் என்றே பொருள். பஞ்சாப் மாநிலத்தில் லாயல்பூர் மாவட்டத்தில் பங்கா என்கிற கிராமத்தில் சர்தார் கிஷன் சிங் வித்யாவதி ஆகிய தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்த அவர், அவர் பிறந்த நாளே அவருடைய தந்தையாரும் அஜித் சிங் சுவரன் சிங் ஆகிய மாமா உறவினர்களுமாக அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த நாளாகவே அமைந்துவிட்டது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. விடுதலை போராட்ட வீரர்களை மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய சீக்கிய குடும்பத்தில் இவர் பிறந்ததன் காரணமாக இளம் வயதிலேயே நாட்டுப்பற்றில் ஊறியவராக இவர் திகழ்ந்தார். அவருடைய குடும்பத்தில் பலர் ரஞ்சித் சிங் மன்னரின் இராணுவத்தில் பணியாற்றியவர்கள். அவருடைய தாத்தா அர்ஜுன் சிங் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இந்து சீர்திருத்த இயக்கமாக இருக்கக்கூடிய ஆரிய சமாஜத்தை பின்பற்றியவர். ஆகவே இந்த சமூகம் சார்ந்த சிந்தனைகளிலும் இந்திய விடுதலை போராட்ட உணர்வுகளில் மிகுந்த ஈடுபாடும் இயல்பாகவே பகத்சிங் உள்ளத்தில் ஊன்றி வளர்ந்தது. தன் வயதை ஒத்த பல சீக்கிய குழந்தைகளைப் போலவே பகத்சிங் கல்சா உயர்நிலைப் பள்ளிக்கு செல்ல விடாமல் ஆங்கிலேயரிடம் அவர்கள் காட்டிய விசுவாசத்தின் காரணமாக அந்த பள்ளியை புறக்கணித்து விட்டு ஆரிய சமாஜின் பள்ளியாக இருக்கக்கூடிய தயானந்த் ஆங்கிலோ வேதி உயர்நிலைப் பள்ளியில் இவருடைய தாத்தாவால் சேர்க்கப்பட்டவர் பகத்சிங். பகத்சிங்கின் 12வது வயதில் இந்தியாவின் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த சில மணி நேரங்களை பகத்சிங் பார்வையிட நேர்ந்தது. அந்த இளம் வயதில் அந்த கொடூரமான சம்பவத்தை முடிந்த சில மணி நேரங்களிலேயே அந்த இடத்தை சென்று கண்ட வேகம்தான் அவரை முற்றிலும் புதிய உணர்ச்சி மிகுந்த புரட்சியாளராக உருமாற்றி தந்தது. ஆயுதமற்ற மக்கள் கொல்லப்பட்டதை எதிர்க்க போராட்டக்காரர்களை விரைந்து வரவேற்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளான சூழலில்தான் இளைய புரட்சி இயக்கம் என்கிற யங் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் என்கிற அமைப்பில் இணைந்து அகிம்சை கடந்த போராட்டத்தின் மூலமாக

0: ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்கிற உத்வேகத்தை அவர் பெற்றார். அவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் தீவிரமான முற்போக்கு அணியில் ஒருவராக இருந்த போதிலும் கூட எழுத்து துறையிலும் தடம் பதித்தவர் பகத்சிங். பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் நடத்திய கட்டுரை போட்டியில் பஞ்சாப் பிரச்சனைகள் குறித்து கட்டுரை எழுதி வெற்றி பெற்ற அவர் இந்தியாவினுடைய நவஜவான் பாரத சபா என்கிற இந்தியாவின் இளைஞர்கள் சங்கம் என்கிற ஒரு அமைப்பையும் நிறுவி அதன் மூலமாக புரட்சிகர பணிகளில் மிகுந்த ஈடுபாடு காட்டியவராக திகழ்ந்தார். ஓராண்டு காலம் கழித்து தன் குடும்பத்தினர் தனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான முயற்சியை முற்றிலும் தவிர்த்துவிட்டு தன் வீட்டிலிருந்து கான்பூருக்கு சென்ற அவர் தாய்நாட்டின் விடுதலைக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைக்கின்ற ஒரு புரட்சி வீரராக நான் மாற விரும்புகிறேன், என்னை எந்த வாழ்வியல் ஆசைகளையும் காட்டி ஈர்த்துவிட முடியாது என்று தெளிவாக இல்லத்தாருக்கு கடிதம் எழுதிவிட்டு சென்ற அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தலைமை தாங்கி இயங்கிக் கொண்டிருந்த முதுபெரும் தலைவராக திகழ்ந்த லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாக இருந்த ஒரு காவல் அதிகாரியை சுட்டுக் கொண்டதன் காரணமாகத்தான் பகத்சிங்கிற்கு 24வது வயதில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுதான் பல இளைஞர்களை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடவும் சோசியலிச கொள்கைகள் இந்தியாவில் பரவவும் வழிவகை செய்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிக்கிறார்கள். பகத்சிங் தூக்கிடுவதற்கு முன் தன்னுடைய தந்தைக்கு எழுதிய ஒரு கடிதம்தான் நான் ஏன் கடவுள் மறுப்பு கொண்டவனாக மாறினேன் என்கிற செய்தியை தாங்கி வந்தது. அதுதான் பின்னாளில் நான் ஏன் நாத்திகன் யானேன் என்கிற ஒரு புத்தகமாக வெளிவந்தது. அதனை தமிழில் மொழிபெயர்த்து அந்த புரட்சிகர வேகத்தின் இயக்கமாக மாறியவர்தான் தோழர் ஜீவானந்தம். எனவே ஒரு வரலாற்றின் தொடக்கம் என்பது பல்வேறு வரலாறுகளை தூண்டி துணைவு செய்வதாக அமைந்திருக்கிறது என்பதன் மையப்புள்ளி மறைந்த மாவீரர் பகத்சிங். மரணத்தை வென்று மாபெரும் வீரராக திகழ்ந்த பகத்சிங்கின் பிறந்த நாள் இன்று. எனவே இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற பகத்சிங் என்றென்றும் இளைஞர்களின் புரட்சிகரமான எண்ணங்களின் உந்தாற்றலாக ஊக்குவிக்கும் முற்போக்கு சக்தியாக திகழ்வார் என்பதைத்தான் இன்று நன்று ஒன்று என்று உங்கள் முன் உணர்ந்து உரைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நிலையத்தில் நேரம் காலை 8:06. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. அறிமுக நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434342 என்ற முன்னணிப்போடு, 24:40:30 என்ற எண்ணோடு, 24:40:31 என்ற எண்ணிலும், 94:86:81:10:25 என்ற எண்ணிலும் பங்கேற்று விருப்ப பாடலை பெறலாம். இணைப்பில் பங்கு பெற இயலாத நேயர்கள் உங்களது விருப்ப பாடலை நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0434242 24:40:30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருப்பத்தூர் மாவட்டம் அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரன். கேட்டிருக்கும் பாடல் எங்கேயும் காதல் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: மங்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: ஒகனிக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வரத்து உள்ளது. நிலையத்தில் நேரம் காலை 8:15. இனி கேட்கலாம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
4: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
3: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்புணர்வை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் ப்ரோவோக்டு சீசர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஏதேனும் ஒரு காரணத்தினால் வரக்கூடிய வலிப்புணர்வை. இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து மன உளைச்சல், நம்முடைய பர்சனாலிட்டி டிசார்டர். அதாவது ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய குணாதிசயங்களை மாறுபடுறாங்க இல்லையா. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கிறதுல சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மாமரம் இருக்குது, மாமரத்தில் வரக்கூடிய காய் எல்லா காயும் சைஸு மாறினாலும் ஒரே வகையான சுவை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 5 குழந்தைகளுக்கு அனுச்சுங்க, இந்த 5 குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை, 5 பேரும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கிறாங்க. 5 விரல்களைப் போல வெவ்வேறு இருக்கிறார்கள். அதுபோல தான் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குணாதிசயங்களை மாறுபடுறாங்க. இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இது நான் சொல்லியிருந்தேன், Type A பர்சனாலிட்டி, Type B, Type C அண்ட் Type D பர்சனாலிட்டி 4 சொல்லியிருந்தேன். Type A பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தொட்டாசினியை போல வந்து எதுக்கும் கோவப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருப்பாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும், தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க. ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லியிருந்தேன், சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் வெளியேறுவாங்க, மொத்த குடும்பத்தையும் தடதரான்னு இழுத்துக்கிட்டு யாரையும் தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து Type A பர்சனாலிட்டி. இவங்களுக்கு தான் அதிகமாக வலிப்பு நோய், பக்கவாத நோய், மாரடைப்பு எல்லாம் வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா Type C பர்சனாலிட்டி. Type C பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எதுக்குமே கவலைப்படாமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கிராமத்தில் விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்க, எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விளையாட்டுக்காக சொல்கிற ஒரு விஷயந்தான். அதுபோல் என்ன நடந்தாலும், தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எதுக்கும் அசைவு கொடுக்காமல் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது Type C பர்சனாலிட்டி. எடுத்துக்காட்டுக்கு சுனாமி வரப்போகுதுங்க, அழிய போகிறீங்க, ஊரே அழிய போகுது அப்படின்னு யாராவது உங்களுக்கு அறிக்கை தெரிவித்தால் கூட ரொம்ப கூலாக இருப்பாங்க. என்ன போகுது, எல்லோரும் தான் இறக்க போகிறோம், நானும் இறக்க போகிறேன், சுனாமி வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் கொஞ்சம் முரட்டு துணிச்சலோடு எதையும் கண்டுக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி Type C பர்சனாலிட்டி. அதுவும் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் யாராவது சொன்னால் கூட கண்டுக்காமல் போகிற குரூப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. இது ரெண்டுத்துக்கு நடுவில் Type B பர்சனாலிட்டி. Type B பர்சனாலிட்டி தான் மிக மிக முக்கியமான பர்சனாலிட்டி. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் கோவப்படுவாங்க, எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் பதட்டப்படுவாங்க. உணர்ச்சிகள் அற்ற மனிதரும் கிடையாது, அதிக உணர்ச்சி இருக்கக்கூடிய மனிதரும் கிடையாது. ஆப்டிமல் எமோஷனல்

0: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி.

0: கண்ட்ரோல், அதாவது தேவையான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் வசம் கொண்ட நபர்கள் தான் இந்த டைப் பி பர்சனாலிட்டி. எதையுமே பிளான் பண்ணுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின்னா இத்தனை மணிக்கு எந்திரிச்சா போதும், இத்தனை மணிக்கு ரெடியானா போதும், இத்தனை மணிக்கு நம்ம டாக்ஸி பிடிச்சா போதும், இத்தனை மணிக்கு டிக்கெட்டு நம்ம புக் பண்ணால் போதும் அப்படின்னு எதுக்கும் பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டைப் பி பர்சனாலிட்டி. இதில் டைப் ஏ பர்சனாலிட்டி மற்றும் டைப் சி பர்சனாலிட்டி இரண்டுமே மிக மிக ஆபத்தான வகைகள். ஏன்னா இரண்டுமே நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்கள், ஆபத்தானது. ஆனால் டைப் பி பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். நம்ம இந்த 3 வகையில் எந்த இருக்குங்கிறது நம்மளை யோசிச்சு பார்த்து, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இது வரைக்கும் புத்தாண்டு வரப்போகுது, இனிமேலையாவது டைப் பி பர்சனாலிட்டி, அதாவது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கோவ பண்ணும், எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கவலை பண்ணும், தேவையில்லாத வீண் வதந்திகளையோ வீண் கற்பங்களையோ நம்பி நம்முடைய நிகழ்காலத்தை தொலைத்து வாழ்க்கையை வந்து காற்றில் கரைத்து விடக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.

0: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பொன்னியின் புதுப்புணர் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்
8: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
8: முத்தூர்ல இருந்து. ஆர் கோகுல் பேசுறேன்.
0: கோகுல், சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு
8: இருக்கீங்க? நான் 9th படி.
0: 9th படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா?
8: நல்லா படிப்பேன்.
0: ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா?
8: இன்னைக்கு லீவு சார்.
0: லீவுங்களா? அதனால தான் சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானுங்களா? சிரிப்பிலே பதில் சொல்றீங்க. சரிங்கப்பா, என்ன பாடல் வேண்டும்?
8: ஜனநாயகம் படத்துலேருந்து கண்ணே மணி என்ற பாடல்.
0: நன்றிப்பா, இனிப்பிலேருந்து நன்றி.
8: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை www.skilltraining.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினோடு தேர்வு கட்டணமாக 200 ரூபாய் இச்சலான் மூலம் www.karuvoolam.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04342288099 என்ற எண்ணிலும், 90802761 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற இந்நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நிலையத்தில் நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். சமீப காலத்துல சில மாற்றங்கள் வந்து திரையுலகில் வந்துட்டு இருக்கு. ரீமிக்ஸ் அப்படின்னு பாட்டுல வந்து இசைய புகுத்தியோ குரலை மாத்தியோ பாடுறாங்க.
5: பஞ்சு முட்டி
4: இது ரெண்டு வெற்றியை தருதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொருத்தமட்டில் என்ன அப்படின்னா, கர்ணன் படம் அது எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட காலத்தில் பெருசாக ஜெயிக்கலைங்கிறாங்க. மாபெரும் வெற்றியை தரல. பிஆர் பந்துலு டைரக்ஷனில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட் படங்கள் எவ்வளவோ பார்த்துருக்குறோம். அவர் கடைசியாக நடித்த படம் முரடர் முத்து தான்னு அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் வந்தது. அவரும் அவர் எம்ஜிஆர் நோக்கி நகன்ட்டார். 1901 தேடி வந்த மாப்பிள்ளைன்னு போயிட்டார். ஆனால் கர்ணன் படம் பெரும் செலவில் எடுக்கப்பட்ட அற்புதமான படம். எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு, என்டி ராமராவ் வந்து கண்ணனாக, கர்ணனாக சிவாஜி கணேசன் பெரிய பெரிய கேரக்டரை வச்சு பிரமாதமாக பண்ணாங்க. அந்த படம் சரியாக போகலைக்கே. ஆனால் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஜிட்டலைஸ் பண்ணி ரீரிலீஸ் பண்ணாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆச்சரியம், வசூல் அள்ளி கொட்டிடுச்சு. அப்படி அதாவது என்ன அப்படின்னா, மக்களுக்கு அந்த புராணம் புரிய தொடங்கியதும், அதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்தை நம்ம பார்க்காம விட்டோமேங்கிற மாதிரியும், தெலுங்கு கன்னட படங்கள்லேருந்து வந்த ஒரு இதுவும் சேர்ந்து அந்த படத்தை நல்லா ஓட வச்சது. அதுக்கு பிறகு இப்போ சமீப காலமாக நிறைய படங்கள் பண்ணுறாங்க. இப்போ நான் பேபி ஆல்பர்ட்டில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, திரும்ப எம்ஜிஆருடைய இதய கனி படம் பயங்கர ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலகம் சுற்று வாலிபன் வந்திருக்கான்னு எனக்கு தெரில. அதுவும் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படம். இப்போ இதெல்லாம் சிலது வருது போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் ஒன்று பண்ணாங்க. கமல் சார் அவருடைய நாயகன் படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. அது ஓரளவு பேசப்பட்டது. ஆனால் பெரிய வெற்றி கொடுத்ததான்னு கேட்டால் அதை சொல்ல முடியல. அப்போ இந்த ரீரிலீஸுக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப அதை பண்ணால் தான் அது வெற்றி பெறுது. நம்பர் ஒன்று. சரி, இன்னொன்று ரீமிக்ஸுக்கு வாங்க. அது என்ன, இந்த பழைய பாட்டவே அப்படியே எடுத்து பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வகை. அல்லது அதே பாட்டை உல்டா பண்ணி பாடுறது, அந்த ராகத்தை வச்சுக்கிறது உல்டா பண்ணி பாடுறது, அப்படி ஒரு வகை உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி, அதாவது அதே ராகத்தை அதே இதை கொஞ்சம் வேகம் பண்ணி பண்ணுறது. இளையராஜா பாட்டாக இருக்கும். அதே யுவன் சங்கர் ராஜா என்ன
6: பண்ணுவான்னா,
4: இப்படி ஸ்பீடு பண்ணுறதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருந்ததே தவிர அந்த ஒரிஜினல் பாட்டினுடைய தன்மை போச்சுங்க. அதே போல் தொட்டால் பூ மலரும்ங்கிற பாட்டு படகோட்டில் பயங்கர ஹிட்டான பாட்டு. அது டி எம் சவுந்தரராஜன் பீசஸ் எல்லாம் பாடியிருப்பாங்க. எம்ஜிஆரும் சரத் தேவியும் அப்படியே அந்த கோவலம் கட்டுறக்கிறதில் அவ்வளோ அருமையாக பாடுறது இருக்கும். ஆனால் அதை வந்து எஸ்ஜே சூர்யாவினுடைய படத்தில் அதை வந்து ஏஆர் ரஹ்மான் வாலி இவங்களோட அனுமதியோடு பண்ணாங்க. ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாருங்க எம்எஸ் விஸ்வநாதன், இந்த மாதிரியான இந்த ரீமிக்ஸ் பற்றி உங்களுடையது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். நான் மலேசியா போயிருந்தப்ப இதை பற்றி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அப்படின்ட்டார். அப்போ பாருங்கள், நாம் ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சில நேரங்கள் நான் பழைய பாட்டை பயணத்தில் கேட்டுக்கிட்டே போவேன். அப்போ என்னுடைய ஓட்டுநர் என்ன செய்வார்னா, இந்த பழைய பாட்டு போடவான்னு போட்டால் எனக்கு என்னென்ன அதிர்ச்சி ஏற்படும். ஒன்று, அதில் இருக்கக்கூடிய மியூசிக்கு, அதாவது வீணைக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க இவங்க, இந்த இதை வச்சு எலக்ட்ரானிக் மியூசிக் வச்சு போடுவாங்க. உயிரே போகிற மாதிரி இருக்குங்க கேட்குறப்ப. அதை காட்டிலும் சுஷிலா குரலுக்கு பதிலாக இன்னொரு குரல் வந்து பாடுறப்ப, எப்பாப்பா அதை நிப்பாட்டுப்பா எனக்கு வேணாம்ப்பா அப்படி நான் சொல்லுவேன். ரீமிக்ஸுங்கிற விஷயமோ ரீரிலீஸுங்கிற விஷயமோ புதுமையாக இருக்கே தவிர அது பெரும் வெற்றியை தருதுன்னெலாம் சொல்ல முடியலைங்க.

0: நான் என் கருத்தை சொல்லியிருக்கேன், உங்கள் கருத்து என்னங்கிறது நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா நாம் புதுசாக செய்யறதுக்கு புதுசாக தான் ஜெனிமே தவிர பழசை நான் புதுசாக்குறேங்கிற மாதிரியான விஷயத்தில் வெற்றி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், புதிய விஞ்ஞானங்கள் புதிய சாதனைகளை செய்யும் நம்புவோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னையின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் முடியிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பெருமாநல்லூர் பகுதியிலிருந்து தென்னவன் கேட்டிருக்கும் பாடல் வணக்கம் சென்னை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புனல். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பையிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள்: இளங்கலை படிப்பில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: www.bcmbcmw.tngov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 605 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 15. இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு 1800-419

0: 1800 and 1097.
1: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல என்னையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: நிலையத்தில் நேரம் காலை 8:45. இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர்ல மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அதனால ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்க, எனக்கு வயசாயிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவுதானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும்

0: இதயத்தின் கதவுகளை மூடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு. வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: பொன்னியின் புதுப்புணர் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாழைத்தோட்டம் பகுதியிலிருந்து விவேகானந்தன் கேட்டிருக்கும் பாடல் ஆரம்பம் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: இன்று காலை 9:30 தியாக தீபம் பகத்சிங் உரை சித்திரம் கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றி கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை

0: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
1: அதை ஏன்னா கேக்குற, மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லு மழை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் உன் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவு எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு, எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
1: என்னென்ன பண்றது, இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
0: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணும்மா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
1: ஓ, அப்போ நாங்க கட்டற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.

0: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பொன்னியின் புதுப்புனல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி. இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: இல்லறம் என்பது எப்படி வாழ வேண்டும்? ராமகிருஷ்ணர் தன் வாழ்க்கை துணையிடம் சாரதா அன்னையாரிடம் கேட்பார், என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்று. தூய்மையான துறவு பாதையில் இருக்கிற உங்கள் ஆன்மீக பணிக்கு எப்போதும் நான் துணையாய் நிற்க வேண்டும், அது ஒன்றே போதும் என்று இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் ராமகிருஷ்ணரும் சாரதா தேவி அம்மையாரும். அந்த நிலையைத்தான் அன்றைக்கு திருநீலகண்ட நாயனாரின் மனைவி தன் கணவர் தடம் புரண்டு விட்டார் என்ற நிலையில் அவரை பார்த்து கோபமாய சொன்னார், நீர் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். அம்மையார் அவர் மீது கொண்ட சாபம், நீர் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மீது ஆணை, நீ என்னை தொடாதே, என்னை தொடாதே என்று அந்த அம்மையார் சொல்லுகிற போது எம்மை என்று சொல்லிவிட்டார். எம்மை என்று சொல்லிவிட்டதால் தன் வாழ்நாளில் ஒரு முறை தடம் புரண்டவர், இளமை மீதூற இன்பத் துறையில் எளியராக போனவர், அதற்கு பிறகு தன் வாழ்நாள் ஒரு முறை கூட இன்ப வாழ்வை எதிர்பாராமல் தூய துறவு நெறியில் நின்றார். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலரின் தடாகத்தைப் போல, தாமரை இலைக்கும் தண்ணீருக்கும் இருக்கிற உறவைப் போல அவர் வாழ்ந்தார். அம்மையாரும் அவரும் இல்லத்தில் இருந்தார்கள், இணைந்திருப்பது போல தெரியும், ஆனால் அவர்கள் சேர்ந்து வாழவில்லை, உறவு கொண்டு வாழவில்லை, அன்பு கொண்டு வாழவில்லை, கடமைகளை மட்டும் செய்தார்கள். இந்த நிலையில் எந்த பெண்ணையும் நான் தீண்டமாட்டேன் என்று உறுதியாய் இருந்த திருநீலகண்டருக்கு வந்த சோதனை. ஒரு சிவயோகி மண் திருவோட்டை கொண்டு வந்து திருநீலகண்டரிடம் கொடுக்கிறார், இந்த திருவோட்டை வைத்திரு, நான் பின்னால் வந்து வாங்கிக் கொள்கிறேன், இது அரிய திருவோடு, அபூர்வ திருவோடு, பொன்னை மணியை வைரத்தை விட சிறப்பான தெருவோடு, இதை பத்திரமாய் பார்த்துக்கொள், வந்து பெற்றுக்கொள்கிறேன், இது இறைவனின் சோதனை, சிவயோகியின் வடிவில். நீண்ட நாள் கழித்து சிவயோகி வந்தார், திருவோட்டை கேட்டார். திருவோடு எப்படி இருக்கும், இறைவனின் சோதனைதானே, திருவோடு இறைவனால் காணாமல் போய்விட்டது. திருவோட்டை தேடி பார்க்கிறார், வீட்டை சல்லடை போட்டு துளைக்கிறார், திருவோடு கிடைக்கவில்லை. கடைசியில் திருவோடு கிடைக்கவில்லை என்று சிவயோகியிடம் தெரிவித்து, இதற்கு பதிலாக நான் மாற்று திருவோடு தருகிறேன் என்கிறார். எந்த திருவோடு கொடுத்தாலும் நான் ஏற்க முடியாது, என் திருவோட்டை நீ அபகரித்து விட்டாய் என்று கோபமாய் அந்த சிவயோகி சொன்னார். இல்லை ஐயா, நான் அப்படி செய்யவில்லை, அப்படி என்றால் சத்தியம் செய், குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு, உன் மகனோடு வந்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்கிறார் அந்த சிவயோகி. அபகரிக்கவில்லை என்று சத்தியம் செய் என்றார். திருநீலகண்டர், என்னிடம் மகன் இல்லை, பிள்ளைப்பேர் இல்லாதவன், அப்படி என்றால் உன் மனைவியை கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார். அதற்கும் இவர் உடன்படவில்லை, ஏனென்றால் மனைவியை தொடுவதில்லை என்ற சபதத்தை எடுத்துக்கொண்டதால் இது அவைக்கு போனது, தில்லைவாழ் அந்தனர் அவைக்கு போனது. அவர்கள் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்வதுதான் முறை என்று தில்லைவாழ் அந்தனர் அவை சொல்லிவிட்டது. கடைசியில் குளத்தில் மூழ்குவதற்கு முன்பு தன் மனைவியின் கையை பற்றாமல் ஒரு கம்பை இரண்டு பேரும் ஒரு கோலை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கினார்கள். ஏன் கைபிடித்து மூழ்கி சத்தியம் செய்யவில்லை என்பதற்கு உலகறிய விளக்கம் சொன்னார். என் மனைவியோடு எனக்கு ஏற்பட்ட ஊழலின் நிலையை சொன்னார். இறைவன் உணர்ந்து அவர் மீது ஆட்கொள்கிறார். அவரது உறுதிப்பாட்டை எண்ணி இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டு போற்றுகிறார்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: நேரம் காலை 9:05. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டம் பிடமனரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா இமிடியேட்டா நீங்க பண்ண வேண்டியது பக்கத்துல இருக்க ஒரு கிளினிக் போய் லேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இசிஜி பண்ணி பாக்குறாங்க. இசிஜி கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கேத்லாப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. ஸோ கேத்லாப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆகி போகிறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு, இமிடியேட்டா பண்ண வேண்டியது.
6: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.
7: நேயர்கள், இனி உலக ராபிஸ் தினம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மூச கண்ணதாசன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
8: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள். இந்த நாள் வந்து ரொம்பவும் முக்கியமானது. குறிப்பாக செல்லப்பிராணிகள் வளர்க்குறவங்க, நாயை பார்த்து பயப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மிகவும் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நாள். உலக வெறிநோய் தினம் இன்றைய தினம். நாய்னாவே வெறி பிடிச்ச நாய், இல்லை நாய்னாவே கடிச்சிடும் அப்படின்னு ஒரு சில பேர் பயப்படுவாங்க. நாய்னா நன்றியுள்ளது, என்றைக்கும் வந்து அன்பு செலுத்தக்கூடியது அப்படின்னு ஒரு சிலர் வந்து நம்புவாங்க. ஸோ அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நாய்கள் வழியாக இந்த வெறிநோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு காரணம் வந்து நம்ம முறையாக மேலாண்மையில் வந்து செய்யாமல் போயிட்டோம். நாயை வந்து முறைப்படி வளர்க்கலை, தடுப்பூசி போடலை அப்படின்னா இந்த வெறிநோய் பாதிப்படைவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. வெறிநோய் பாதிப்புற்ற நாய் வந்து நிச்சயமாக சமூகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்கும். அதனால் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும், உதாரணத்துக்கு நாய் வளர்க்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும், இல்லை நடமாடுற பொதுமக்களாகட்டும், இல்லை கால்நடை மருத்துவர்கள், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்குது இந்த வெறிநோயை கட்டுப்படுத்துறதுல. இது மாதிரி பண்ணும்பொழுது நம்ம இந்த ரேபிஸ் பற்றிய அடிப்படை விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய கேள்விகள் எழும், வெறிநோயினாவே என்னென்ன கேள்விகள் வந்து நம்ம மனசில் வருதோ அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நாயில் இந்த ரேபிஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, என்ன வியாதி அப்படின்னா, ரேபிஸ்ன்றது வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. இந்த வியாதி நாய்களுடைய மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும். ரொம்ப கொடிய தொற்றுநோய். இந்த நோய் பாதிப்புற்ற நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உயிரிழந்துடும், ரொம்பவும் கஷ்டப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும். மனிதர்களுக்கும் மற்ற நாய்களுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வந்து இது வந்து விளங்கும். சரி, நாய்களுக்கு எப்படி ரேபிஸ் வந்து பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாய் ரேபிஸால் பாதிக்கப்பட்டது அந்த நாயுடைய உமிழ்நீர் மூலம், எச்சில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா

நாய்களுக்கோ இல்லை கால்நடைகளுக்கோ மனிதர்களுக்கோ வந்து இந்த தொற்று எளிதில் ஏற்படும். குறிப்பாக எப்படின்னா, வெறிநோய் பாதிப்புற்ற நாய் வந்து மற்ற விலங்குகளையோ நாய்களையோ கால்நடைகளோ மனிதர்களோ கடிக்கும் பொழுது, இல்லாட்டி கீறும் போது, காயம் ஏதாவது கடிக்கும் பொழுதோ இல்லை பூறும் போது கீறும் போது ஏதாவது காயம் ஏற்படுது, அதை வந்து நாய் நக்குதுன்னா எச்சில் மூலமாகவும் வந்து நாயுடைய அந்த பாதிப்படைந்த நாயுடைய எச்சின் மூலமாகவும் வந்து பரவும். ரொம்ப அரிதாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கண்ணீர் மூலமாகவும் வந்து பரவும். அந்த நாய்களுடைய கண், வாய் போன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவ்வு இருக்கும் சிகப்பு கலரில். அந்த வாயை மேல் உதடு இழுத்திங்கன்னா அடியில்

ரொம்ப அரிதாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கண்ணீர் மூலயமா வந்து பரவும். அந்த நாய்களுடைய கண், வாய் போன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவ்வு இருக்கும், சிகப்பு கலரில். அந்த வாயை மேல் உதடு இழுத்திங்கன்னா அடியில் வந்து சவ்வு இருக்கும். ஸோ அந்த சவ்வுகள் வந்து படும்பொழுதும் கூட வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்று வந்து ஏற்படலாம். ஆனால் இந்த இது வந்து ரொம்ப அரிதாக தான் ஏற்படும். எளிதில் ஏற்படக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட விலங்கு வந்து கடிக்கிறது, இல்லாட்டி கீறல் ஏற்பட்டு அதை நக்கிறது, அதாவது உமிழ்நீர் படுவது. இதுதான் அடுத்தது. எந்த விலங்குகள் வந்து நாய்களுக்கு ரேபிஸ் பரப்பக்கூடும்? ஏன்னா நாய் சாதாரணமாக இருக்கும், அந்த நாய்க்கும் வந்து ரேபிஸ் எங்கேயா இருந்து வரணும் இல்லைங்களா? அப்படி வந்து பார்க்கும்போது வேறு ஏதாவது பாதிப்புற நாய், இல்லாட்டி ஏதோ ஒரு பாலூட்டி விலங்குகள் எதாக இருந்ததுன்னா, இல்லாட்டி காட்டு விலங்குகள், சில சமயங்களில் காட்டு விலங்குகள் கூட பாதிக்கப்பட்டதுன்னா நிச்சயமாக வந்து ரேபிஸ் வந்து நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கோ இல்லை சமூக பிராணிகளுக்கோ வந்து தெருவில் சுற்றி திரிகிற சமூக பிராணிகளுக்கோ வந்து பரவக்கூடிய வாய்ப்புண்டு. இப்போது ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய் அப்படின்னா அதனுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப காலத்தில் வந்து நாயுடைய நடத்தையில் வந்து ஒரு மாற்றம் தெரியும். ஒரு அமைதி இல்லாத தன்மை, ஒரு ஆக்ரோஷம் இல்லை மூர்க்கத்தனம் வந்து காணும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷமாக வந்து நாய் வந்து குலைக்கும். சமயங்களில் வந்து பயமாக இருக்கும், பயமாக காணப்படும், நாய் வந்து பயப்படும், பதட்டமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடையில் வந்து தள்ளாட்டம் இருக்கும். அப்புறம் வந்து தனியாக போயிடும். சமூக நாய்கள் இல்லாட்டி மற்ற நாய்களோட அந்த பழகிற தன்மை வந்து குறைந்து தனியாக போயிடும். அடுத்தது வந்து உரிமையாளர், அந்த வளர்க்குறவங்க, செல்லப்பிராணிகளை வளர்க்குறவங்களோ அதுக்கிட்ட பழகினவங்களோ சொன்ன வார்த்தையோ இல்லை எதையுமே வந்து கேட்காது. அடுத்தது தண்ணீர், சாப்பாடு, இதெல்லாமே வந்து சாப்பிடாது. இதெல்லாம் வந்து அதனுடைய ஆரம்பகால அறிகுறிகள். இப்போ ரேபிஸ் நாயினாவே அமைதி இல்லாமல் இருக்கும், பயமாக பதட்டமாக இருக்கும். அப்போது எப்போவுமே ஆக்ரோஷமாக மூர்க்கத்தனமாக தான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ரேபிஸ் வந்த நாய் எப்பொழுதும் வந்து மூர்க்கத்தனமாக இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. சில சமயத்தில் நாய் வந்து ரொம்ப அமைதியாக பலவீனமாக கூட இருக்கலாம், ஒரு சோம்பலாக சோம்பேறியாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் அந்த நாய் வந்து ஆக்ரோஷமாக இல்லை, மந்தமாக இருக்குது, அதனால் அதுக்கு வெறிநோய் இருக்காது அப்படின்லாம் யாரும் வந்து தவறாக கருதக்கூடாது. சரி, இப்போ நாய் வந்து வெறிநோய் பாதிக்கப்பட்டுருச்சு, ஆரம்ப கால அறிகுறிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆரம்பகால அறிகுறிகள் வந்து முற்றும்போது, நோயினுடைய நிலை முற்றும் பொழுது என்னாகும்னா ஆக்ரோஷ நிலையை நோக்கி நாயுடைய மாற்றங்கள் வந்து போகும். அப்படி போகும்போது என்னென்னலாம் இருக்கும்னா, காரணமே இல்லாமல் வந்து மனிதர்களை வந்து குலைக்கும், இல்லை தாக்க முயற்சிக்கும், மற்ற கால்நடைகளை இல்லை மற்ற செல்லப்பிராணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிறதுக்கோ இல்லை தாக்கிறதுக்கோ வந்து முயற்சி பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைதியின்றி ரொம்ப ஆக்ரோஷமாக இங்கேயும் அங்கேயும் திரிஞ்சிட்டே இருக்கும், அதிகமாக குலைக்கும். அதே மாதிரி குரலில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும். சாதாரணமாக நாய், நீங்கள் வெறிநோய் பாதிப்படையாத நாய் பார்க்கும்பொழுது குரல் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமாக பயமுறுத்துகிற மாதிரி இருக்காது. ஆனால் வெறிநோய் வந்த நாயுடைய குரலில் கேட்டிங்கன்னா, அந்த குறைக்கிற அந்த சவுண்டை கேட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடிய மாற்றம் வந்து தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னா, சாதாரணமாக நாய் வளர்க்கும் பொழுது அதுக்கு பரிச்சயமான பொருட்களை வந்து விளையாடும், தட்டி விடும், விளையாடும், நக்கும், ஒரு செல்லமாக இருக்கும். ஆனால் அந்த பொருட்களையே வந்து வெறிநோய் வந்துருச்சுன்னா கடிக்க முயற்சி பண்ணும், அதையும் வந்து ஆக்ரோஷமாக வந்து தாக்க முயற்சி பண்ணும் பொருட்களையும். அதே மாதிரி சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளர், அந்த ரொம்ப நல்லா பழகினவங்க இல்லை வளர்க்குறவங்களையே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து தாக்கக்கூடும். இதெல்லாம் வந்து ஆக்ரோஷ நிலை. இந்த நிலையை வந்து நம்ம நிச்சயமாக போக விடக்கூடாது. ஆரம்ப நிலையிலே வந்து செல்லப்பிராணிகள் வளர்ப்போரும் இல்லாட்டி சமூக பிராணிகள், சமூக செல்லப்பிராணிகள் அதை வந்து பாதுகாக்க நினைக்கிறவங்களும் வந்து நிச்சயமாக ஆரம்ப நிலையிலே வந்து உரிய சிகிச்சையை வந்து கொடுத்தாகணும். அடுத்தது, ரேபிஸ் நாயில் வந்து எச்சில் அதிகமாக, அதாவது உமிழ்நீர் அதிகமாக சுரக்குமா அப்படின்னா ஆமாம். ரேபிஸ் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கும். நரம்பு மண்டலத்தை பாதித்ததுன்னா நாயால் எதையும் முழுங்க முடியாது. அதனால தான் தண்ணீர் பார்த்தோன்னே பயந்து ஓடும், சாப்பிடாது. தண்ணீர் பார்த்தோன்னே பயந்து தெரிச்சு ஓடும். ஸோ விழுங்குறதுல வந்து சிரமம் இருக்கும். விழுங்குறதுல சிரமம் இருக்குன்னா என்னாகும்னா உமிழ்நீரும் உள்ளே போகாது. அப்போது உமிழ்நீர் வந்து வாயில் தேங்கி அதிகமாக உமிழ்நீர் வடிவது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படும். அதனால தான் நாய் வந்து ஜொல்லு ஒழுகிட்டே இருக்கும், உமிழ்நீர் எச்சில் ஒழுகிட்டே இருக்கும். ஆக்ரோஷமாக வாயை திறந்து பற்கள் நல்லா நீட்டின நிலையில் ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஒரு காட்சியை வந்து நம்ம காண முடியும். அடுத்தது, ஏற்கனவே சொன்னது போல் விழுங்குறதில் சிரமம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா தண்ணி குடிக்காது. ஸோ தண்ணியை குடிக்காது, விழுங்குறதில் சிரமம் இருக்குன்னா என்ன ஆகும்னா தண்ணியை பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அதெல்லாம் முடியாதுல்ல, அதனால் அது பார்த்தோடனே தண்ணியை பார்த்தோடனே என்ன பண்ணணும், பயப்படும். இதை வந்து ஒரு அறிகுறியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் வேறு பொதுவான வெறிநோய் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தாடை தொண்டை தசையெல்லாம் வந்து பலவீனமாயிடும், நடக்கிறதில் தடுமாற்றம் இருக்கும், குரலில் மாற்றம் இருக்கும், நிறைய குலைக்கும், அதிகப்படியாக வந்து தாக்குதல் மேற்கொள்ளும், கடிக்க முயற்சி பண்ணும், அப்புறம் நடுங்கும், தசை நடுக்கம் இருக்கும், குறிப்பாக பின்புற கால்

வந்து பலவீனமாக இருக்கும், பின்புற கால் மட்டும் ஆட ஆரம்பிக்கும், சில சமயங்களில் வந்து பக்கவாதம் ஏற்படும். இதெல்லாம் வந்து உச்சக்கட்டத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து இறுதியில் வந்து மரணம் அடையும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ரேபியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறிநோய் பிடித்த நாய் வந்து இன்னொரு நாயை கடிச்சிடுது. கடிச்சதுன்னா எவ்வளோ நாளில் இந்த நோயை வந்து வெளிப்படுத்தும், கடித்த உடனே வருமா இல்லை லேட் ஆகுமா அப்படின்னா, வெறிநோய் தாக்குதலுக்கு உள்ளான நாய் வந்து இன்னொரு நாயோ கால்நடையோ கடிக்கும் பொழுது எந்த இடத்துல கடிக்குது, அதாவது அதனுடைய உடம்பில் எந்த இடத்துல கடிக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அறிகுறிகள் வந்து தோன்றும். அடுத்தது, ரேபிஸ் பாதித்த நாய், இப்போ வெறிநோய் வந்து ஒரு நாய்க்கு வந்துருச்சு, அந்த நாயை தொட்டாலே நமக்கு ரேபிஸ் வந்துருமா அப்படின்னா, வெறுமனே தொட்டால் மட்டும் நிச்சயமாக வந்து வெறிநோய் வந்து பரவறதுக்கான சாத்தியம் வந்து இல்லை. ஆனால் நாயுடைய எச்சில் வந்து எங்கேயாவது உடம்பு மேலே இருந்தது, இல்லை நாயுடைய எச்சில் நம்ம தொடும் பொழுது ஏதாவது ஒரு கீறல் ஏதோ ஒரு இடத்துல வந்து படுது அப்படின்னா நிச்சயமாக வந்து நோய் பாதிப்பு ஏற்படும். அதனால் ரேபிஸ் பாதித்த நாயை தொடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது, தொடவே முடியாதுன்னும் போது நிச்சயமாக அந்த நாயை வந்து நம்ம பிடிக்கவும் வந்து முயற்சி பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் வந்து தெரிவிக்கணும், டவுன் முனிசிபாலிட்டிக்கோ பஞ்சாயத்துக்கோ வந்து தெரிவிக்கணும். இப்போ நாய் ஏற்கனவே சொன்னோம் அறிகுறிகளில், வெறிநோய் வந்த நாய் வந்து இறுதியில் வந்து இறந்து போயிடும். ஸோ அப்படி இறந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறந்த நாய்களை வந்து வெறும் கைகளால் வந்து நிச்சயமாக வந்து தொடக்கூடாது. நம்ம அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்கிட்ட நம்ம இந்த தகவலை வந்து சொல்லும் போது அவங்க பாதுகாப்பாக நாயை வந்து எப்படி அப்புறப்படுத்துறது புதைக்கிறதுன்ற வந்து சொல்லுவாங்க. அந்த அவர்களுடைய கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அதை வந்து நம்ம வந்து ஆழமாக தோண்டி கீழே வந்து சுண்ணாம்பு உப்பு எல்லாத்தையும் பரப்பி நாயை போட்டு மேலே வந்து புதைக்கணும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, இப்போது வெறிநோய் வந்துருச்சு, அறிகுறிகள் வந்துருச்சு, பாதிக்கப்பட்ட நாய் வந்து இறந்துடும். ஏன்னா இதில் வெறிநோய் பாதிப்புற்ற நாய் வந்து நிச்சயமாக வந்து வைத்தியத்துக்கு வந்து பலன் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா வருமுன் காப்போம், அதுதான் முக்கியம். அப்போது வெறிநோயை வந்து நம்மளால் தடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். நம்மளுடைய நாய்களுக்கு வந்து முறையாக தடுப்பூசி போடணும், வெறிநோய் தடுப்பூசி முறையாக வெறிநோய் தடுப்பூசி போட்டோம்னா நிச்சயமாக வந்து நம்மளுடைய நாய்களில் வந்து தடுப்பூசியை தவிர்க்க முடியும். இதற்கு வந்து அருகிலுள்ள கால்நடை மருத்துவர்களையோ இல்லை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலையங்களையோ இல்லை கல்லூரிகளையோ நிச்சயமாக நீங்கள் வந்து அணுகி தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, நம்ம தடுப்பூசி போட்டோம், இப்போ கொரோனாவில் சமயத்திலே பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி போட்டிருப்பாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு கொரோனா வந்திருக்கும். அதே போல் ரேபிஸ் தடுப்பூசி போட்ட அப்புறமும் நாய்க்கு ரேபிஸ் வெறிநோய் வந்து தாக்குமா அப்படின்னா, தடுப்பூசி வந்து மிகச்சிறந்த பாதுகாப்பை வந்து வழங்கும். ஆனால் தடுப்பூசி போட்ட நாயில் ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறிநோய்க்கான அறிகுறிகள் எதனா தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக வந்து அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, உடனடியாக அதை வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இல்லாட்டி உடனடியாக அந்த தகவலை கால்நடை மருத்துவரிடம் சொல்லி தகுந்த ஆலோசனையை பெற வேண்டும், அது நிச்சயமாக பண்ணணும். ஓகே, ஒருவேளை நம்ம ரேபிஸ் வந்திருக்கிற நாய் இல்லாட்டி வெறிநோய் வந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்படுற நாய் ஒருத்தரை கடிச்சிடுது, ஒருத்தரையோ இல்லை ஒரு கால்நடையோ கடிச்சிடுது, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதலுதவி செஞ்சாகணும், அடுத்தபடியாக வந்து முறையான சிகிச்சை செஞ்சாகணும். முறையான சிகிச்சையின் போது அந்த வெறி நாய் கடி முடிந்த பின் தடுப்பூசிகளை வந்து போட வேண்டும். அதே மாதிரி அந்த கடிபட்ட தாக்குதல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இம்யூனோகுளோபின் வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலுதவி என்ன செய்யணுன்றது வந்து பார்ப்போம். இப்போ வெறிநோய் பாதிக்கப்பட்ட இல்லை வெறிநோய் பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் நாய் மனிதர்களையோ கால்நடைகளையோ கடித்ததுன்னா உடனடியாக அந்த கடிப்பட்ட இடத்த சோப்பு போட்டு பைப் தண்ணியில், அதாவது ஓடுற தண்ணி பைப் தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் நல்லா தேய்ச்சி கழுவணும். அந்த சமயத்தில் கையில் க்ளவுஸ் போட்டுங்க, இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவராது கையில் கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கழுவலாம். அந்த மாதிரி கழுவும் பொழுது அந்த சோப்பும் அந்த ஓடும் தண்ணீரும் படும்பொழுது வைரஸ் மேலே இருக்கிற உறை, அந்த ரேபிஸை உருவாக்குற அந்த வைரஸ் நச்சுயிரி, அதனுடைய மேல் உறை வந்து பார்த்திங்கன்னா உறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வைரஸ் வந்து இறந்து போயிடும். இதனால் ஏறத்தாழ ஒரு 80-85% அளவுக்கு வந்து ரேபிஸ் கிருமிகள் வந்து அங்கேயே வந்து அழிக்கப்படும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது. அடுத்தது என்ன அப்படின்னா, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த காயத்தை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக துணி போட்டு கட்டுறது, இல்லை ஏதாவது உப்பு வச்சு துணியை சுற்றுறது, இல்லை மஞ்சள் தடவுறது, இது மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. உடனடியாக என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் நம்ம வந்து காமிக்கணும். ஒருவேளை காயத்துக்கு மேலே உங்கள்கிட்ட பஞ்சு கையுறைகள்லாம் இருந்ததுன்னா டிங்சர் வேணால் நீங்கள் வந்து தடவி விடலாம் மேலே. இப்போ நோய் பாதிக்கப்பட்டது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு வெறிநோய் வந்துருச்சு, அதுக்கு சிகிச்சை கொடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக
நம்பகமான குணப்படுத்தும் சிகிச்சை வந்து

0: கிடையாது. தடுப்பூசி மட்டும்தான் ஒரே தீர்வு, அதாவது வருமுன் காப்பது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. இப்போது நாய் வளர்க்குறவங்க வந்து இந்த வெறிநோயை தடுக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முறையாக தடுப்பூசி போடணும், கால்நடை மருத்துவர் சொல்கிற அனைத்து ஆலோசனைகளையும் வந்து கேட்கணும். அடுத்தது நாய்களை வந்து கட்டுப்பாடாக திரிய விடணும். நம்ம வீட்டு நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவிழ்த்து விட்டு அந்த நாய் தெருவில் போகிறவங்க வர்றவங்களையோ இல்லை மற்றவர்களையோ குறைக்கும் பொழுதோ பயமுறுத்தும் பொழுதோ நமக்கு வந்து செல்லப்பிராணியாக இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு வந்து செல்லப்பிராணி இல்லை. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் நாயை வந்து ஒரு கட்டுப்பாடாக வந்து பார்த்துக்கணும். அடுத்தது வந்து தொடர் கண்காணிப்பு. ஸோ நீங்கள் நாயை வளர்த்தீங்கனாலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடுப்பூசியே போட்டீங்கனாலையும் ஏதாவது வெறிநோய் சம்பந்தமான ஏற்படுத்தும் அறிகுறிகள் எதையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகத்தை உடனடியாக வந்து கால்நடை மருத்துவரோட தொடர்பு கொண்டு அதை நிவர்த்தி செஞ்சுக்கணும். அதே மாதிரி அறிகுறிகளை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கண்காணிக்கணும். உடனடியாக தகவல் சொல்லி, யாருக்கு, கால்நடை மருத்துவர் தகவல் சொல்லி நம்ம உடனடியாக அவர் ஆலோசனை, அவர் சொல்கிற ஆலோசனையை வந்து முறையாக வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த வருடம் 2026 வருடம் இந்த உலக வெறிநோய் தினத்தில் கருப்பொருளாக மையப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கர் டுகெதர், அதாவது ஒன்றாக இணைந்து வலுவாக நிற்போம் அப்படின்ற கருப்பொருள் தான் இன்றைய வருடத்துடைய கருப்பொருளாக இருக்குது. இதில் சமூகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும், செல்லப்பிராணிகளை வளர்க்கும் ஜீவகாருண்யம் மிக்க மனிதர்களும், கால்நடை வல்லுநர்களும், சுகாதார பணியாளர்களும், அரசு மற்றும் கொள்கை வகுப்பாளர்களும் உலக அளவில் இந்த ரேபிஸை ஒழிக்கிறதுக்காக, வெறிநோயை ஒழிக்கிறதுக்காக பாடுபடும் அனைத்து பங்களிப்பு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக நம்ம ரேபிஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஏன்னா இந்த வெறிநோயால் பாதிக்கப்படுறது பெரும்பாலும் குழந்தைகளும் வயதானவர்கள், குழந்தைகளும் வயதானவர்களும் தான். அவங்கெல்லாம் வந்து உடல் அளவில் கொஞ்சம் பலவீனமானவங்க. அந்த பலவீனமான மனிதர்களை, குழந்தைகளை வந்து வெறிநோய் தாக்குது அப்படின்னா அது மிகவும் கொடூரமானது, மிகவும் பரிதாபமானது. அதனால் அனைவருக்கும் கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சமூக பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த வெறிநோய் சம்பந்தமான தகவல்களை மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்து வெறிநோய் குறித்த விழிப்புணர்வுகளை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். அதனால் நாய் வளர்க்கும், செல்லப்பிராணிகளை வளர்க்கும் உரிமையாளர்கள், அதாவது ஜீவகாருண்யம் மிக்க மனிதர்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக தாங்கள் வளர்க்கும் செல்லப்பிராணிகள் குறிப்பாக நாய்களுக்கு வந்து தடுப்பூசியை போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

இதுவரை கேட்டது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது தியாக தீபம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

பகத்சிங் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுத்தாக்கம் ஜே எஸ் லீல வினோதன். குரலாக்கம் ஜே எஸ் லீல வினோதன் மற்றும் முத்துமணி.

நம் நாட்டின் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட தியாக செம்மல்கள் பலர். நம் அன்னை தேசம் அந்நியரின் பிடியில் சிக்கி அல்லலுறும் வேளையிலே பாரதம் தலைநிமிர தன் உரிமை பெற வெள்ளையரை எதிர்த்து நடத்திய போராட்டங்கள், சந்தித்த சவால்கள், சிந்திய இரத்தங்கள் எத்தனை எத்தனை. அன்னை தேசத்தை அயலானிடமிருந்து காக்க தன் கனவுகளை, வாலிபத்தின் வசந்தங்களை, எதிர்காலத்தின் எண்ணங்களை தியாகம் செய்த இளைஞர்கள் பலர். நரம்புகளை இரும்புகளாக்கி, உதிரத்தை உரமாக்கி, வெள்ளையரை வெளுவெழுக்கச் செய்த இளைஞர்களில் முதன்மையானவர், இன்றும் எந்த பெயரை உச்சரித்தால் வாலிபர்களின் உள்ளங்களில் வீரம் பிறக்குமோ, எந்த பெயரை உச்சரித்தால் நாடி நரம்புகளில் மின்சாரம் பாயுமோ, ஆம், அந்த பெயருக்கு

0: சொந்தக்காரர்தான் மாவீரன் பகத்சிங்.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 7ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் நாள் கிஷன் சிங் வித்யாவதி தம்பதிகளுக்கு மகனாக பஞ்சாபின் லியால்பூர் மாவட்டத்தில் பாங்கா என்ற கிராமத்தில் பகத்சிங் பிறந்தார். பகத்சிங்கின் தந்தையும் ஓர் விடுதலை வீரர்தான். பிறவியிலேயே புரட்சி வீரனாக பிறந்த பகத்சிங் பந்து விளையாட வேண்டிய வயதிலேயே பரங்கியர்களுக்கு விளையாட்டு காட்ட வேண்டும் என்று யோசித்தார். பகத்சிங் தேசிய கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வேதத்தின் செய்தியாம் விடுதலை கனல் பரவிக்கொண்டிருந்த நேரம். பல இந்திய தேசிய தலைவர்களை இழிநிலைப்படுத்தி அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியதைக் கண்டு மனம் கொதித்து புரட்சியாளனாக மாறத் தொடங்கினார் பகத்சிங். காந்தியின் அகிம்சை வழி நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தராது என எண்ணினார்.
0: ஜெனரல் டயரின் கோர வெறியாட்டம்தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த படுகொலையின் பயங்கரத்தை கேள்விப்பட்ட பகத்சிங்கின் உடல் நடுங்கியது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த மைதானத்திற்கு பகத்சிங் சென்றார். அந்த இடத்தை பார்த்த கணம் அதிர்ந்தது மனம். ஆங்காங்கே சிதறிக் கிடந்த செருப்புகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாயிருந்த வேட்டி துண்டுகள், அந்த மைதானத்தின் சுவர்களில் இரத்தம் வழிந்தோடிய தாரைகள், மைதானத்தின் மண்ணின் மீது இரத்த கரைகள். பகத்சிங் கண்ணீர் விட்டான், கலங்கினான், பிறகு கர்ஜித்தான். அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டான். பாரத மாதாவுக்கு ஜே என்றான். பிறகு இரத்தம் கலந்த மண்ணை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றான். அன்று இரவு பகத்சிங் உணவு அருந்தவில்லை, உண்ணா நோன்பு இருந்தான். தன் சகோதரியிடம் அந்த மண்ணை காட்டி மிகவும் மனவேதனை அடைந்தான். தினமும் அந்த இரத்த மண்மேல் மலர்களை வைத்து வணங்கினான். வீரம் நிறைந்த இளைஞன் அன்றே முடிவெடுத்தான், அந்நியர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று, அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று. சுதந்திர வெறிகொண்ட வேங்கையாய் புறப்பட்டான் பகத்சிங். தக்க தருணத்தில் எதிர்ப்பு குரல் எழுப்பாவிட்டால் மக்கள் நலம் குழியில் தள்ளப்பட்டு மண் மூடப்படும் என்று நினைத்த பகத்சிங், 18 வயதான பகத்சிங் அடிமை சங்கிலியை அறுக்க, அன்னை தேசத்தை ஆங்கிலேயரிடமிருந்து காக்க, வெள்ளையரின் வெஞ்சிரையிலே வெதும்பிக் கிடக்கும் தேச தலைவர்களை மீட்க, ஆயுதமேந்திய பிரிட்டிஷாரை நொறுக்க, தன்னை தீவிரவாதியாக இணைக்க, அதனால் ஏற்படும் துன்பங்களை ஏற்க, இறுதியில் தன் இன் உயிரை இந்நாட்டிற்கு துறக்க துணிந்தான் பகத்சிங்.
1: பஞ்சாபில் இயங்கி வந்த பப்பர் அகாலி என்ற இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு பல மாநிலங்களின் தீவிர அமைப்புகளுடன் இரகசியமாக தொடர்பு கொண்டு செயல்பட்டும் வந்தார். திருமணம் செய்து கொள் என்று பெற்றோர்களும் உறவினர்களும் வற்புறுத்த, சுதந்திர மண்ணை விரும்பியவன் பெண்ணை மணக்க மறுத்துவிட்டான். வெள்ளையர்களை வெல்ல வேண்டும் என்று துடித்தார் பகத்சிங். வெள்ளையர்களை வெல்வது சுலபமா என்ன? முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் என்பார்களே நம் முன்னோர்கள். அதே போல் ஆயுதமேந்தி ஆணவத்தோடு இருக்கும் ஆங்கில அரசை அடக்க ஒடுக்க, அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் தேவை என்று முடிவு செய்து பகத்சிங் அதற்கு பணம் வேண்டுமே, என்ன செய்வது யோசித்தார். வெள்ளையர்களாம் இந்நாட்டின் கொள்ளையர்கள். ஏழை எளிய அப்பாவி மக்களிடம் கொள்ளை அடித்த பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டார். அதில் வெற்றியும் பெற்றார். ஆங்கில அரசு அவரை துரத்தியது. சிக்குவாரா பகத்சிங் தப்பிவிட்டார். சில நாட்கள் கழித்து பகத்சிங் சிறையில் அடைக்கப்பட்டார்.

நிலைக்கடப்போகும் கட்டத்தை நோக்கி நடைபோட்ட ஆணவம் பிடித்த ஆங்கில அரசு தேச தலைவர்களை சிறையில் அடைத்தால் வேதனை வென்றுவிடும், உறுதி தளர்ந்துவிடும்.

0: ஆற்றல் வற்றிவிடும் என்று நினைத்திருக்கிறார்கள் போலும். ஆனால் தன் கவிதை பூக்களில் கனல் மூட்டி, தென்றல் கவிதைகளில் தீயை வரவழைத்து காட்டி, சுதந்திர வசந்தத்தை சுயமாக்கி தந்திட, அனல் தெரிக்கும் தன் அற்புத பாட்டாலே புரட்சி தீயை ஊட்டி, புனித வேள்விக்கு விறகானாரே பாரதி, அவர் பிறந்த இந்திய மண்ணில் பிறந்தவர் அல்லவா நம் பகத்சிங், என்று தனியும் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்பதை போல, சுதந்திர தாகத்தில் தவித்து கொண்டிருந்த பகத்சிங்கிற்கு பரங்கியர்கள் செய்த கொடுமைகளை எல்லாம் துச்சம் துச்சமாக நினைத்திருக்கிறார் போலும்.
1: மிக சிறந்த தேச பக்தர்கள் பலரை ஆங்கில அரசு ரயில் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக வெறியர்களாம் வெள்ளையர்கள் அவர்களை தூக்கிலிட்டனர். இதை கேட்டு துடிதுடித்தார் பகத்சிங். தன் சிறை வாசத்தை முடித்து கொண்டு வெளியே வந்தார். 1928 ஆண்டு கான்பூரில் புரட்சியாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இமயம் முதல் குமரி வரை புரட்சி போரில் குதிக்க தொடங்கினார். லாகூரில் 1925 ஆண்டு நவஜவான் பாரத் சபாவை தன் நண்பர்களோடு சேர்ந்து துவங்கினார். சுசீத்ரசன் யாலின் எழுத்து வன்மையும் கவிஞர் ராம் பிரசாத் பிஸ்மல்லின் உணர்ச்சி கவிதைகளும் சந்திரசேகர ஆசாத்தின் சாகச செயல்களும் சாதி சமய வேறுபாடின்றி இளைஞர்களை ஈர்த்தன. சுசீந்திரசன் யாழின் புரட்சிக்காரன் பத்திரிகையில் அவர் எழுதினார், என்ன என்று தெரியுமா? இந்தியாவின் வீரமிக்க வாலிபர்களே, சுதந்திரம் தானாக வந்துவிடாது. மரண வேதனையும் துன்பத்தையும் விலையாக கொடுத்துதான் ஒரு தாய் புதிய குழந்தையை பெறுகிறாள். இரத்தத்தை சிந்தியாக வேண்டும். தன்னலம் கருதாது நாட்டு நலன் ஒன்றையே உயிரென கருதும் ஒரு சில ஆயிரம் பேர் ஆண்களும் பெண்களுமாய் களத்தில் இறங்கினால் பிரிட்டிஷ் பேரரசை நொடி பொழுதில் கடலில் வீசி எறியலாம் என்று எழுதினார் பகத்சிங். பொற்பேழையில் பொதிந்து பாதுகாக்கப்பட வேண்டிய வரிகள்.
0: பகத்சிங்கின் எழுத்தும் பேச்சும் புரட்சியும் இளைஞர்களிடையே பெரும் புரட்சியை உருவாக்கியது. அடிமை ஆபரணத்தையே அணிந்திருந்த பாரத அன்னைக்கு உரிமை ஆபரணத்தை அணிய ஆசை கொண்டான் பகத்சிங். அதுவரை மந்தமாக இருந்த மக்கள் எல்லாம் பாரத அன்னையின் அடிமை விலங்கை அவிழ்த்தெறிய அணிவகுக்க ஆரம்பித்தனர். ஆஹா, நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விடுமோ என்று பயந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குகிறோம் என்று கூறி சைமன் என்பவர் தலைமையில் இந்தியாவிற்கு ஒரு குழு வந்தது.

அதில் இந்தியர் ஒருவர் கூட இல்லாததால் சைமன் கமிஷனே திரும்பிப்போ, சைமன் கமிஷனே திரும்பிப்போ என இந்திய மக்களும் விடுதலை வீரர்களும் கோஷம் எழுப்பினர், போராட்டம் செய்தனர். போராட்டம் வெடித்தது. உடனே ஆங்கில அரசு 144 தடை உத்தரவு போட்டனர். மக்களை நெறிப்படுத்த இயற்றப்பட்டதுதான் சட்டம். ஆனால் ஆங்கில அரசு அவ்வாறு அல்ல. இந்தியர்களின் ஒவ்வொருவரின் உடலிலும் விடுதலை உணர்வுகள் காற்றாற்று வெள்ளம் போல் பாயும் போது ஆங்கில அரசின் அடக்குமுறைகள் அணைக்கட்டுகள் அனைத்தும் தகர்த்து தகர்த்து எரியப்பட்டன.

0: வந்த தேசமே.
1: தடை உத்தரவை மக்கள் மீறியதால் தடியடிக்கு உத்தரவிட்டது ஆங்கில அரசு. இந்த அடக்குமுறையின் போது குண்டாந்தடி அடிபட்டு பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் மண்டை உடைந்து மரணத்தை தழுவினார்.

0: இச்செய்தியை கேட்டு பிளந்தெறியும் எரிமலையின் குழம்பென குமரினான் பகத்சிங். தடியடிக்கு உத்தரவிட்டு பஞ்சாப் சிங்கத்தை மரணத்தில் ஆழ்த்திய சிறு புத்திக்காரன் ஸ்காட்டை சுட்டு கொள்ள திட்டமிட்டார். விடுதலை பசியில் வீறு கொண்ட வேங்கை என புறப்பட்டான் பகத்சிங்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தியாக தீபம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஏற்கனவே திட்டமிட்டபடி போலீஸ் சூப்பிரண்ட் ஸ்காட் மற்றும் உதவி சூப்பிரண்ட் சாண்டர்ஸை இவர்களுடைய நடவடிக்கைகளை கவனித்து அவ்வப்போது தகவல் சொன்னான் பகத்சிங்கின் நண்பன் ஜெயகோபால். தாக்க தயாராக இருந்தார்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்களுடன் சந்திரசேகர ஆசாத்தும். டிசம்பர் 17 நாள் மாலை 4 மணி. திக் திக் திக் திக் நிமிடங்கள். போலீஸ் ஹெட் குவார்டர்ஸில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் வந்த சாண்டர்ஸை ராஜகுரு முதலில் தன் கை துப்பாக்கியால் சுட்டான். அடுத்த கணப்பொழுது பகத்சிங்கின் துப்பாக்கியிலிருந்து 5 குண்டுகள் சாண்டர்ஸை பதம் பார்த்தது. சாண்டர்ஸ் இறந்தான். சாண்டர்ஸின் மெய்காப்பாளரான ஹெட் கான்ஸ்டபிள் சந்தன் சிங் இவர்களை துரத்தி பிடிக்க ஓடினான். உயிர் கொடுத்து காப்பவன் நண்பன் அல்லவா? சந்திரசேகர் ஆசாத் புயலாய் மாறி ஹெட் கான்ஸ்டபிளை சுட்டு கொன்றான். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அருகில் இருந்த கல்லூரிக்குள் நுழைந்து மாணவர்கள் கூட்டத்தில் கலந்து மறைந்தனர்.

0: ககோரி ரயில் கொள்ளை, சாண்டர்ஸ் கொலை வழக்கு, முக்கிய குற்றவாளி பகத்சிங் அவர் நண்பர்களை கைது செய்ய முடியவில்லையே என கண்கள் கலங்கி நின்றது ஆங்கில காவல்துறை. ஒரு நாள் பகத்சிங் திடீரென்று நாடாளுமன்றத்தில் நுழைந்து வெடிகுண்டை வீசிவிட்டார். அது காதுகள் செவிப்படும் அளவுக்கு பெரும் சப்தம் உருவானது. அதைத் தொடர்ந்து சிவப்பு துண்டு பிரசகங்கள் துண்டு அறிக்கைகளாக வீசப்பட்டன. ஆங்கிலேயர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று நமக்கு இறுதி நாளா, தப்பித்தோமோ பிழைத்தோமோ என்று ஓடினார்கள். சிலர் கழிவறையில் சென்று தாப்பாலிட்டு கொண்டார்கள். சிலர் மேஜைக்கு அடியில் பதுங்கினர். பலருக்கு சுவாசம் சுழல மறுத்தது. சூரியன் மறையாத நாடு என்று தம்பட்டம் அடித்து கொண்டவர்கள் ஆங்கிலேயர்கள். அன்று தரையில் பூனையாய் பதுங்கினர். பயத்தால் பாதிக்கப்படாத இருவர் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அந்த இருவருமே இந்தியர்கள்தான். ஒருவர் நேருவினுடைய தந்தை பண்டித மோதிலால் நேரு, மற்றொருவர் நீண்ட பேச்சாளர் விட்டல்பாய் பட்டேல். அன்றுதான் வெள்ளையனின் துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் பீரங்கிகளும் பகத்சிங் என்ற இளைஞனின் முறுக்கு மீசைக்கு முன்னால் மண்டியிட்டன. பகத்சிங் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மேஜை மீது ஏறினான். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக என முழக்கமிட்டான். அந்த இளம் நெருப்பை நெருங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆண்மை இல்லை. பகத்சிங்கோ தப்பி தலைமறைவாக விரும்பவில்லை. மிக அலட்சியமாக தன் குழல் துப்பாக்கியை தூக்கி எறிந்தான். கைது செய்து கொள்ளுங்கள் என தன்னையும் தன் நண்பர்களையும் காவல்துறையிடம் ஒப்படைத்தான். இப்பொழுதுதான் காவல்துறைக்கு உயிரே வந்தது. பகத்சிங் அவர் நண்பர்களை காவல்துறை நீதிமன்றத்தில் நிறுத்தியது.
1: நீதிபதிக்கு முன்னால் கூணி குறுகி நிற்கவில்லை அந்த இளம் சிங்கம். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற சேய்போல் கலங்குவது காண்கிலையோ என்று பரங்கியர்களுக்கு நஞ்சொழுகும் பாணமான பாரதி முன்பு துடித்ததைப் போல அன்று பகத்சிங்கும் நீதிமன்றத்தில் துடித்தான். சொற்கனல் வேட்டு வெடித்தான். ககோரி தினம் வாழ்க, லாலா லஜபதி ராய் வாழ்க, விடுதலை போர் மறவர்கள் வாழ்க என வீர முழக்கமிட்டான். இதை கண்டு ஆத்திரமுற்ற ஆங்கில அரசு நம் பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை விதித்தது.

சிறை கொட்டடியில் மரண கொட்டடியில் பூட்டப்பட்டு கிடந்த போது பகத்சிங் 6 நூல்களை எழுதினார். அவற்றில் 4 நூல்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சமயம் பகத்சிங் சிறையில் தன் அறையில் இருக்கிறார். இப்போது இருப்பதை போல அப்போதெல்லாம் சிறைக்கு கம்பிகள் கிடையாது, தகரம் வைத்துதான் அடைத்திருப்பார்கள். போலீசாரின் பூட் சத்தம் கேட்கிறது. அருகில் வந்து கதவை தட்டுகிறார்கள் போலீசார். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்கிறான் பகத்சிங். இல்லை இல்லை, உடனடியாக நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும், சிறை அதிகாரி உத்தரவு என்கிறார்கள். இப்பொழுது பார்க்க முடியாது, நான் புரட்சிக்காரனை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார் பகத்சிங். அவ்வளவுதான், பதறி சிதறி ஓடுகிறார்கள் சிறை காவலர்கள். போலீஸ் சூப்பிரண்டை சுட்டு வீழ்த்தியவன், நாடாளுமன்றத்தில் குண்டு வீசியவன் ஆயிற்றே, பயம் இருக்காதா என்ன? சிறை காவலர்கள் ஓடி போய் பகத்சிங் யாரோ ஒரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்கிறார்கள். ஒரு பட்டாளமே துப்பாக்கியோடு ஓடி வருகிறது. மீண்டும் பகத்சிங் சிறை கதவு படபடவென தட்டப்படுகிறது. ஏன் என்னை தொல்லை செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே சிறை கதவை திறக்கிறார் பகத்சிங். உள்ளே யாருமில்லை, பகத்சிங் மட்டும் தனியாக நிற்கிறார். உடனே காவல்துறை அதிகாரி கேட்கிறார், யாரோ ஒரு புரட்சியாளன் இருப்பதாக சொன்னாயே என்று சிறை காவலர்கள் கேட்க, அட பைத்தியக்காரர்களே, கடைசியாக என்னை நேர்காணலில் சந்தித்த என் வழக்கறிஞர் பிரேம்நாத் மேத்தாவிடம் நான் ஒரு புத்தகத்தை விரும்பி கேட்டேன். அந்த புத்தகத்தின் பெயர்

0: பிச்சைக்காரன் லெனின், அந்த புத்தகத்தை நான் சாவதற்கு முன்னால் படித்து விட வேண்டும் என்பதற்காக படித்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் புரட்சிக்காரனை சந்தித்து கொண்டிருப்பதாக சொன்னேன் என்கிறார் நம் பகத்சிங். மரணம் முத்தமிட தயாராக இருந்த போது கூட புத்தகங்களை படித்தவன்தான் பகத்சிங்.
1: பகத்சிங் சிறையில் எழுதிய நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற புத்தகம் மட்டும் கிடைத்தது. மற்ற நூல்களான த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் மூமெண்ட், இந்திய புரட்சி இயக்க வரலாறு, சோசியலிஸ்ட் டாக்ட்ரின், சோசலிச கோட்பாடு, ஆட்டோபயோகிராபி, சுயசரிதை, அட் த டோர் ஸ்டெப் ஆஃப் டெத், மரணத்தின் நுழைவு வாயில், இந்த நூல்கள் சிறையில் இருந்து ரகசியமாக கடத்தப்பட்டு ஜலந்தரில் இருந்த லஜாவதி என்ற நல்ல சகோதரிக்கு அனுப்பப்பட்டது. அந்த சகோதரி ஓராண்டோ ஈராண்டோ அல்ல, 7 ஆண்டுகள் இந்த நூல்களை பாதுகாத்தார். அதன் பிறகு விஜயகுமார் சின்ஹா என்ற நண்பரிடம் ஒப்படைக்கப்பட்டது. லஜாவதி என்ற வீர மங்கையிடம் இருந்தவரை அந்த புத்தகங்கள் அழிவில்லாமல் பாதுகாக்கப்பட்டது. உயிருக்கு பயந்த விஜயகுமார் சின்ஹா, ஆங்கில அரசை நினைத்து பயந்த அந்த பயங்கொள்ளி அந்த 4 புத்தகங்களை தீ வைத்து கொளுத்தி விட்டான்.
0: ஐயோ பகத்சிங், நீ என்னவெல்லாம் எழுதினாயோ, எப்படியெல்லாம் எழுதினாயோ, சிறை கொட்டடையில் உன் சிந்தனை மலர்கள் எப்படியெல்லாம் பூத்ததோ, வருங்கால தலைமுறைக்கு என்ன சொல்ல நினைத்தாயோ. 1931 மார்ச் 24 தான் பகத்சிங் தூக்கிலிடப்பட வேண்டும். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னதாகவே, சரியாக சொன்னால் சிறை தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு 11 மணி நேரத்திற்கு முன்னதாகவே மூவரையும் தூக்கிலிட முடிவு செய்தது ஆங்கில அரசு. 1931 மார்ச் 23 இதே நாளில்தான் மாலை 5 மணிக்கு சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றன. படித்து கொண்டிருந்த புத்தகத்தை வைத்துவிட்டு தூக்கு மேடைக்கு போகிறார் பகத்சிங். அவருடன் உயிர் போகும் நிலையிலும் உயிர் தோழர்களாய் சுகதேவ், ராஜகுரு, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கம் எழுப்பிக் கொண்டே போகிறார்கள். சாவின் விளிம்பிலும் சங்கநாதம் எழுப்புகிறார்கள். கண்ணீர் வடித்தவாறே மற்ற சிறை கைதிகளும் இன்குலாம் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தூக்கு மேடைக்கு போகிறார் பகத்சிங். எங்களை ஏன் தூக்கில் போடுகிறீர்கள்? நாங்கள் என்ன கொலை செய்த கிரிமினல் குற்றவாளிகளா? விடுதலை போர் மறவர்கள். எங்களை தூக்கிலிடாமல் துப்பாக்கியால் சுட்டு கொன்று உங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என சாவின் விளிம்பிலும் சங்கநாதம் செய்தான் பகத்சிங். கருப்பு துணி முகத்துக்கு அணிய சிறை காவலர்கள் கொண்டு வருகிறார்கள். வேண்டாம் என்கிறான் பகத்சிங். ஏன் என்கிறார்கள்? நான் சாகும்போது கூட பாரத மண்ணை பார்த்து கொண்டே சாக வேண்டும் என்று கூறி கருப்பு துணிக்கு மறுப்பு தெரிவிக்கிறான் பகத்சிங். சரி, உன் கடைசி ஆசை என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது பகத்சிங் சொல்கிறாள், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இப்பரங்கியர்களின் தலைகளை கொய்து என் பாரத அன்னையின் பாதங்களுக்கு படையல் வைப்பேன் என்று சொல்லி தூக்கு கயிறுக்கே முத்தமிட்டு அடிமை பூக்களே அதிகம் பூத்திருந்த இந்திய சோலையிலே புரட்சி பூவாய் பூத்து தன் தேச விளக்கு சுதந்திரமாய் எறிவதற்கு தன் இன் உயிரை என்னையாய் வார்த்தான் பகத்சிங். தூக்கு கயிறு பகத்சிங்கினுடைய கழுத்தை இறுக்க மெல்ல அவருடைய உயிர் பிரிகிறது.

நம் இந்திய மரபின்படி ஒருவர் இறந்து விட்டால் அவர் உடலை சகல சடங்குகள் படி அடக்கம் செய்வார்கள். பகத்சிங் உறவினர்கள் பகத்சிங்கினுடைய பூத உடலை கேட்டும்

0: ஆங்கில அரசு தரவே இல்லை. மாறாக அவர்களின் சடலங்களை துண்டு துண்டுகளாக்கி பஞ்சாபின் பெரோஸ்பூர் மாவட்டத்திலுள்ள ஹூசைன்வாலா என்ற இடத்தில் சட்லஜ் நதிக்கரையோரம் துண்டாக்கப்பட்ட உடல்களை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திவிட்டனர். சாம்பலை சட்லஜ் நதியிலே வீசிவிட்டனர். பகத்சிங்கினுடைய உடல் சாம்பலானது, அவர் பெயர் சரித்திரமானது.
1: பகத்சிங் உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் ஜே எஸ் லீல வினோதன், குரலாக்கம் ஜே எஸ் லீல வினோதன் மற்றும் முத்துமணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது தியாக தீபம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரே, உண்மையிலேயே பயிர் வாடுனா மனசு வாடுற மனுஷங்க உலகத்துல இருக்காங்களா? கேட்டுக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. திடீரென இந்த கேள்வி உங்கள் மனத்தில் உதித்ததன் மர்மம் என்னவோ நான் கேட்டேன். அன்றாடம் நகர வாழ்க்கையில் அங்க இங்கன்னு 5-6 சாலைகளை கடந்துதான் போறோம். அங்கங்க ஒட்டுன வயிற்றோட, வாடின முகத்தோட, உடுத்த துணி இல்லாம, உட்கார நிழல் இல்லாம வாடுற மனுஷங்களை பார்க்கத்தான் செய்யறோம். பாக்கிறதோட சரி, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுனாலும் அதை செய்யறதுக்கு நேரம் இல்லாம போயிருது. இதனால வாடின பயிர்களை பாக்கிறப்ப வாடுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? உலகியல் நடப்பை சொன்னார் நண்பர் புகழ்மதி. புகழ்மதி, உங்களுக்கு விவசாயம் தெரியுமா? வயல்வெளிகளை பார்த்திருக்கிறீர்களா கேட்டேன் நான். ஏதோ சின்ன வயசுல கிராமத்துல இருந்தப்ப பார்த்தது, இப்பத்தான் நகரத்துக்குள்ள வந்துட்டமே. நானாவது நெல்லு நாத்து நெல்லு பயிரை எல்லாம் பார்த்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அது கூட தெரியாது. நெல்லு எந்த மரத்துல காய்க்குதுன்னு கேக்குறாங்க என்றார் நண்பர். புகழ்மதி, கிராமங்களுக்கு போங்கள். பயிர் வாடினால் வாடி போகிற மனிதர்கள் இன்னும் அங்கே இருக்கிறார்கள். விவசாயத்தில் நஷ்டம் வந்துவிடுமே என்று வாடுகிற வியாபார வருத்தம் இல்லை அது. தான் விதைத்த நெல் செழித்து முளைவிடும் போது, களையெடுக்கும் போது, பசுமை குன்றாமல் வளர்ந்து நிற்கும் போது அவர்கள் படும் மகிழ்ச்சியை பாருங்கள். மழையின்றி நீரின்றி பயிர்கள் வாடிடும் போது அவர்கள் வடிக்கும் கண்ணீரையும் பாருங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூறுவது செடி வளர்க்கும் விஞ்ஞானம் இல்லை, மனிதம் வளர்க்கும் மெய்ஞானம். புகழ்மதி வாயடைத்து போனார். மனிதம் வளர்க்கும் மெய்ஞானத்தில் தலை சிறந்தவர்களே உயிர் இரக்கம் மிகுந்த கருணையாளர்கள். மகாத்மா காந்தியடிகள் வள்ளலார் வழியில் வந்த கருணை வள்ளல். ஒருமுறை ஒரு கண்காட்சியை திறந்து வைப்பதற்கு முன் அந்த கண்காட்சியில் என்னென்ன இருக்கின்றன என்பதை தாம் பார்வையிட வேண்டுமென விரும்பினார் மகாத்மா காந்தியடிகள். ஏற்பாட்டாளர்கள் கண்காட்சி அரங்கிற்குள் ஒவ்வொன்றாக மகாத்மாவிடம் காட்டி விளக்கமளித்து அழைத்துச் சென்றனர். தேனீ வளர்க்கும் பகுதிக்கு மகாத்மா காந்தி அழைத்து செல்லப்பட்டார். பல தேனீ பெட்டிகள் அப்பகுதியில் இருந்தன. மகாத்மா காந்தி அந்த பகுதியை விளக்கிச் சொல்லும் ஊழியரை பார்த்து கேட்டார், வழக்கம் போலவே எல்லா பெட்டிகளுக்குள்ளும் சுறுசுறுப்பாக தேனீக்கள் வருவதும் போவதுமாக இருக்கின்றன. பெட்டிகள் ஒன்றுக்கொன்று இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றனவே, ஒரு பெட்டியில் உள்ள தேனீ அவசரத்தில் இன்னொரு பெட்டிக்குள் மாறிச் சென்று விடாதா என்று கேட்டார். அண்ணலின் கேள்வியில் ஆர்வமடைந்து போன ஊழியர், பாபுஜி, ஒவ்வொரு தேனீக்கும் தனித்தனி சுய வாசனை உண்டு, அதை வைத்தே அவை அவையவைக்கான பெட்டிகளுக்குள் போவதும் வருவதுமாக உள்ளன. இப்போது பாருங்கள் என்று கூறிவிட்டு ஒரு பெட்டியில் நுழை

0: செய்யும் தருவாயில் உள்ள ஒரு தேனீயை வெகு நுட்பமாக பிடித்து பக்கத்து பெட்டிக்குள் போட்டுவிட்டார். அவ்வளவுதான், அந்த பெட்டியில் உள்ள தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து திசை மாறி விழுந்த தேனீயை கொட்டு கொட்டென்று கொட்டி கொன்று வெளியே தள்ளிவிட்டன. பார்த்தார் அண்ணல் காந்திஜி, பதறிப்போனார். என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? இப்படி போனால் இன்ன மாதிரி ஆகும் என்று வாயால் சொன்னால் போதாதா? என்னால் புரிந்து கொள்ள முடியாதா? இப்படி செய்முறை விளக்கம் தருகிறேன் பெருவழி என்று அநியாயமாக ஒரு உயிரை கொன்று விட்டீர்களே, பாவம், மகா பாவம் என்று அங்கு நிற்காமல் பொருட்காட்சி பார்ப்பதையும் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார் காந்திஜி. அன்று முழுவதும் அந்த தேனீயின் மரணம் அவரை அமைதியில்லாமல் செய்துவிட்டது. இதுதான் உயிர் இரக்கம். செடி கொடிகளிடமும் சாதாரண உயிர்களிடமும் பரிவு காட்டத் தொடங்கினால்தான் மனிதரிடமும் இரக்கம் காட்டும் மனிதாபிமானம் தழைக்கும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8420.
4: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் தனது குரல் பதிவின் மூலம் உங்கள் விருப்ப பாடலை இடம்பெறச் செய்யலாம். நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0434242440 என்ற எண்ணிற்கு தனது குரல் பதிவின் மூலம் விருப்ப பாடலை பதிவிடலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
5: நான் அரியமான் கோட்டையிலிருந்து முனிரத்னம் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சிங்காரவேலன் படத்திலிருந்து இன்னும் என்னை என்ன செய்யப் போகிறாய் அன்பு என்ற பாடல். ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணணும்.
0: ஆனா அத எப்படி பண்ணணும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தர்மபுரி மாவட்டம் பிடமனரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
3: நான் ஏலகிரி ஹோட்டலேருந்து கலையரசி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து தூதுவளை இளையரசி பாட்டு. அது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு. எனக்கு இந்த பாடலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
4: தூதுவளை இளையரசி தொண்டையில தான் நினைச்சி

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: காலை வணக்கம். என் பெயர் ராதா மேலாத்துக்குழி. காதலர் தினம் என்னும் படத்திலிருந்து என்ன விலை அழகே என்னும் பாடல்.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களது குரல் பதிவின் மூலம் உங்களின் விருப்ப பாடலை இடம்பெறச் செய்யலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: நான் ஏழைகிரவுண்டிலிருந்து தெய்வம் பேசுறேங்க. எனக்கு பிடித்த பாடல் வந்து காதல் படத்திலிருந்து உனக்கென

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
5: தருமபுரி பண்பலை 102.5 இருக்கும் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த காலை வணக்கம். ஐயா, நான் பர்கூரிலிருந்து கமால் பாஷா டைலர் பேசுகிறேன். ஐயா, எனக்கு ரோஜா படத்திலிருந்து புது வெள்ளை மலை என்ற பாடலை விளங்குமாறு மேயர்களுக்காகவும் எனக்காகவும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேயர் விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லமல்லி வட்டம் தர்மபுரி மாவட்டம் 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: தர்மபுரி பண்பலைக்கு என் காலை வணக்கம். சிதம்பரம் புவனகிரியிலிருந்து சுமதி பேசுறேன். எனக்கு படையப்பா படத்திலிருந்து சிங்கன் நடை போட்டு சிகரத்தில் ஏறி அந்த பாட்டு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.

0: மண்ணப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500 84 8820.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: ஹலோ, நான் தர்மபுரியிலிருந்து உமா. கோகுலம் படத்துல இருந்து அந்த வானம் எந்தன் கையில் சேரும்ன்ற பாட்டு போடுங்க. தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது குரல் பதிவின் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: காலை வணக்கம். எனக்கு பிடித்த பாடல் மஞ்ச பலூன். என் பெயர் அரசி மோப்ரிபிட்டி.

இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது நீங்கள் கேட்டவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பகல் 11 மணி. இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும்.

0: கேட்டால் சுவைக்கும்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான பன்னீர் பிரியாணி, அதுவும் செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு கேட்டலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் 200 கிராம் தனியா கட் பண்ணி அதை வந்து லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 10 எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 1 நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதை செய்யறதுக்கு எண்ணெயும் வேணும், கொஞ்சோண்டு நெய்யும் வேணும், அப்பதான் இது சூப்பரா வரும். அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரியாணியை செய்யறதுக்கு செட்டிநாடு மசாலான்ட்டு ஒரு ஸ்பெஷலான மசாலாவை வந்து செய்ய வேண்டியது இருக்கு. அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் லேசா வறுத்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை உங்களுக்கு எவ்வளவு தேவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கலாம், கேடாது, எதுவும் ஆகாது. அதனால இத உங்களுக்கு எவ்வளவு தேவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? முதல்ல பன்னீரை லேசா வறுத்து அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துல கொஞ்சோண்டு நெய் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தயிரையும் நம்ம அரைச்சு வச்சிருந்த ரொம்பவே ஸ்பெஷலான செட்டிநாடு மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசிய வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சோண்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. பண்ணி வச்சிருக்க பன்னீரை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சைச்சாறு, இதெல்லாம் சேர்த்து அடுத்த 15 நிமிஷத்துல ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பன்னீர் பிரியாணி ரெடி. இது கூட ரைத்தா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு பன்னீர் வந்து பழகிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதனால குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான பன்னீர் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடே இல்லாம ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும், ஆனா வீட்டுல பன்னீர் தான் இருக்கு அப்படின்னாலே அதை வச்சு சூப்பரான பிரியாணி பண்ணிடலாம்.

0: ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேரம் காலை 11:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம். தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு மெயின் ரீசன் சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் தான். உடல் பருமனோ, சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இதுதான் மெயின் காரணம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்லா பர்ஃபெக்டாக வச்சுட்டு பிஎம்ஐ 23 கீழே இருக்கணும். தூக்கங்கிறது பல பேர் சொல்லுவாங்க, மினிமம் 8 hours தூங்கணும், ஃபிக்ஸ்டு டைமில் தூங்கணும், 10 to 6 ரெகுலராக அதை தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் நம்மளால தடுக்க முடியும்.
2: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகாப்பாடி, சேலம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான

0: வலி நிவாரண மையம், ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நாம வாழ்ற பூமியில நிறைய உயிரினங்கள் இருக்கு. விலங்குகள், மரங்கள், பறவைகள், பூச்சிகள், இந்த மாதிரி. பறவைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒன்றிணைஞ்சே இருக்குங்க. காலையில எந்திரிக்கிறப்போ பறவைகளோட இனிமையான சத்தம், அதே மாதிரி மதிய வேளையில, அப்புறம் சாயந்தர வேளைகள்ல, இப்படி பறவைகள் இனிமையான சத்தத்தை நம்ம இருக்கிற சூழல்ல ஏற்படுத்திட்டே இருக்கும். இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச பறவை. உங்களுக்கு எந்த பறவைய ரொம்ப பிடிக்கும், ஏன் அந்த பறவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்னைக்கு தோழிகள் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில சொல்லுவாங்க. தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களா இருந்தீங்கன்னா 04342 அப்படின்ற முன்னிலைப்போட 24 40 30 அப்படின்ற எண்ணிலையும், 94 86 81 10 25 அப்படின்ற எண்ணிலையும் அழைக்கலாம். மற்ற தோழிகள் 04342 என்ற முன்னிலைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில இணைற முதல் தோழி வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்காங்க, ஏன் தெரியல. வருக, வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க?
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க.
2: நலமா
1: இருக்கோங்கம்மா.
2: சொல்லுங்க,
1: உங்களுக்கு பிடிச்ச பறவை எதுங்கம்மா, ஏன் அந்த பறவையை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு பகிர்ந்துக்கோங்க.
2: எல்லா பறவையுமே பிடிக்குங்க.
1: சரிங்க.
2: ஏன்னா எங்க தோட்டத்திலேயே இருக்கிறதுனால எல்லாமே பார்த்துருக்கோம்.
1: சரிங்கம்மா.
2: அதாவது மயில் ரொம்ப பிடிக்குங்க.
1: எதனால உங்களுக்கு வந்து மயில் ரொம்ப பிடிக்கும்?
2: அழகாக இருக்குதுங்க, அதனுடைய பார்க்கறதுக்கே ஒரு நல்லா ஒரு இதாக இருக்கும், ஒரு மனசுக்கே ஒரு டெம்பாக இருக்கும். காலையில எழும்போதே 5 மணிக்கு கூவம்.
1: சரிங்கம்மா.
2: அத கூவறத கேட்டுட்டே தான் எழுவுறோம்.
1: ஓ, அதோட அதுதான் உங்களுக்கு அலாரம் மாதிரி அப்படி சொல்றீங்களா?
2: ஆமாங்க, எல்லா குருவிங்க கத்தனாலும் அது ஒரு நல்லா கத்துது.
1: சரிங்கம்மா.
2: தூங்கி இருக்கறவங்க கூட எழுந்துக்குவாங்க.
1: சரிங்கம்மா. அது நடனம் ஆடுறதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்குங்க.
1: சரிங்கம்மா. அந்த மயில்ல என்னென்ன வண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். தெரிஞ்சதுதான், நீலம், பச்சை, அந்த மாதிரி.
2: அது நல்லாவே இருக்குங்க, எல்லா கலரும் சேர்ந்தாவே அது மயில் கலர்னு சொல்லலாம்.
1: சரியா சொன்னீங்க.
2: கலர்லாம் இருக்கும், கிளிப்பச்சை, கரும்பச்சை கழுத்துல அப்படியே மயில் வண்ணம்னு சொல்லும் போதே அது மயில் வண்ணம்னு சொல்லலாம்.
1: ஆமாங்கம்மா. அதே மாதிரி சூரிய ஒளி பட்டா கூட அந்த தோகையோட நிறம் எல்லாம் அப்படியே நமக்கு மாறும், வெவ்வேறு கலர்
2: வெளிக்கிற மாதிரி இருக்கும் வெயிலுக்கு.
1: ஆமாங்கம்மா. சரிங்கம்மா.
2: பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் மலையகத்துக்கு ஆடும்போது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அப்ப நீங்க ரொம்பவே ரசிச்சிட்டு இருக்கீங்க தினமும் உங்களோட தோட்டத்துல.
2: ஆமா, எங்க வீட்டுக்கிட்டே வர்றதுனால ரொம்ப அதுக்கு நல்லா பிடிக்குது. அது கொண்டு போய் தீவனங்கள் எல்லாம் போட்டுட்டு வரோம்.
1: சரிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. மயில் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க மயிலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் இருக்க கலர், அது தோகை விரிச்சு ஆடுறப்ப பார்க்கறது, அது எல்லாமே பயங்கரமாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம கூட பேச போகிற தோழி, வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கங்க மேம்.
1: வணக்கங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: நான் புளியம்பட்டியிலேருந்து சித்ரா பேசுகிறேங்க மேம்.
1: சரிங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச பறவை எதுங்கம்மா?
3: எனக்கு பச்சை கிளி பிடிக்குங்க மேம்.
1: பச்சை கிளிங்களா? எதனால உங்களுக்கு பச்சை கிளி ரொம்ப பிடிக்கும்?
3: எங்க வீட்டுக்கிட்ட நிறைய வேற மேம், வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்கு.

0: கொய்யா பூவெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவேன்.
1: சரிங்கம்மா.
0: கிளி பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும், கிளி பிடிக்கும் மேம் எனக்கு.
1: சரிங்கம்மா. அப்போ கிளி வந்து நீங்கள் எத்தனை கிளிகள் உங்கள் வீட்டுக்கெலாம் வரும்?
0: நிறையா வருங்க மேம், தென்னை மரம் நிறையா இருக்குது, நிறையா வருங்க மேம். அவ்வளோ கிளியெல்லாம் கணக்கில் நிறையா இருக்குது.
1: சரி சரிங்கம்மா. வேற என்ன பறவை உங்களுக்கு பிடிக்கும்?
0: கிளி மயில் பிடிக்குங்க மேம், மயில் நல்லா இருக்கும்
1: சரிங்கம்மா.
0: பார்க்கறதுக்கு, நிறையா வரும்.
1: மரங்கள் இருந்தாவே அங்கே பறவை

0: புதிய பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மார்பக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேயர்களோட பிடிச்ச பறவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட இணைய போற தோழி வருக, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேம், சேலம் எடப்பாடி மாவட்டம், சத்யா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சத்யா, உங்களுக்கு பிடிச்ச பறவை எது?
1: சிட்டுக்குருவி ரொம்ப பிடிக்கும்.
0: சிட்டுக்குருவி ரொம்ப பிடிக்குமா? எதனால உங்களுக்கு சிட்டுக்குருவி ரொம்ப பிடிக்கும்?
1: காலையில டைம்ல நிறைய வருங்க வாசலுக்கு.
0: சரிங்கம்மா.
1: கோழிக்கு எரை போடும் போது அதுவும் வந்து அழகா பொறுக்கி சாப்பிட்டு இருக்கோம்.
0: ஓ, அப்ப நீங்க கோழிக்கு போடுற இரைய அதுவும் பகிர்ந்துக்குதா?
1: அதுவும் பகிர்ந்துக்குதுங்க மேம். மயில் வருங்க, மயில் சாயங்கால டைம்ல காட்டுல ஆடு மேய்க்கும் போது ஆடுங்க.
0: சரிங்கம்மா.
1: நிறைய இறகுகள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், 50 இறகுகளாட்டம் வச்சிருக்கோம்.
0: ஓ, நீங்க அப்ப சேமிச்சு வச்சிருக்கீங்க இறகுகள்லாம்?
1: ஆமாங்க மேம்.
0: சரி,
1: மயில் ரொம்ப பிடிக்குங்க.
0: சரிங்கம்மா. அப்ப சிட்டுக்குருவி மயில் ரெண்டுமே ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு தண்ணி எல்லாம் வைப்பீங்களா நீங்க?
1: கோழிக்கு தண்ணி வைக்கும் போது அதுவும் குடிக்குங்க. முன்னாடி கிணறு இருக்கு.
0: சரிங்கம்மா.
1: அதுல வந்து கூடு கட்டி இருக்குங்க.
0: பரவாயில்லையே, சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்கா?
1: சிட்டுக்குருவி கூடு கட்டி இருக்குங்க. அப்புறம் தூக்குநாங்குருவியும் கூடு கட்டி இருக்கு.
0: சரி சரிங்கம்மா.
1: அதனால அந்த அரிசி தண்ணி எல்லாம் வந்து சாப்பிடுங்க வீட்டுல.
0: சரிங்கம்மா. அப்ப உங்க வீடே ஒரு சோலைவனமா இருக்கு, நிறைய பறவைகள் நிறைஞ்ச சோலைவனம்.
1: ஆமாங்க மேம்.
0: சரிங்கம்மா. சரி,
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தருமபுரி மாவட்டம் கரியப்பன்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயலட்சுமி அம்மா, உங்களுக்கு பிடிச்ச பறவை எது?
2: எனக்கு புறா பிடிக்கும் மேடம்.
0: புறா பிடிக்குங்களா? எதனால உங்களுக்கு புறா ரொம்ப பிடிக்கும்? அழகா இருக்கனால. நீங்க புறால தூதெல்லாம் விட்டுருக்கீங்களா?
2: இல்லைங்க மேடம்.
0: சரி, உங்க வீட்ல எத்தனை புறாக்கள் இருக்கு?
2: வீட்ல இல்லைங்க மேடம், பாத்துக்கறோம் மேடம்.
0: சரி சரிங்கம்மா. நம்ம கோயிலுக்குலாம் போறப்ப கூட பார்த்தோம்னா அங்க புறாக்கள் நிறைய இருக்கும்.
2: ஆமா மேடம்,
0: அந்த மாதிரி. சரி சரி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. அடுத்த தோழி கூட பேசிடலாம். வருக, வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: பாலக்கோடு வந்து அம்மானிமலாபுரத்துலேருந்து கிருஷ்ணவேணி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பறவை எது?
3: எனக்கு பிடிச்ச பறவைனா மைனா தான் ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்கம்மா. உங்க வானொலி ஒலி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்களா? சரிங்கம்மா. மைனா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமாம்மா, அந்த கண்ணு மை அழகால கண்ணு மை இழுத்த மாதிரி கண்ணு.
0: ம்,
3: அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும்.
0: சரிங்கம்மா, அழகா வர்ணிக்கிறீங்களே, கண்கள் கூட அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா, வேற என்ன பறவை உங்களுக்கு பிடிக்கும்?
3: வேற மயிலும் பக்கம் வருது.
0: சரிங்கம்மா.
3: அது சந்தே வருது, நாய் இருக்கிறதுனால அது இங்க வர்றதுக்கு பயப்படுது.
0: அச்சச்சோ. சரி சரிங்கம்மா. சரி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.

0: தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
10: நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
11: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
10: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
11: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
12: மிஸ்டர் கோல்ட், 100% கடல எண்ணெய்.
13: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
14: தொடர்புக்கு 9500848420.
15: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
16: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
17: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலம் உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
18: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
19: நேரம் 11:25. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். இன்னைக்கு தோழிகள் எதை பற்றி பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச பறவை. இணைப்பில் இணையும் தோழி, வருக, வணக்கம்.
20: ஹலோ, வணக்கம் மேம்.
19: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
20: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேங்க மேம்.
19: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பறவை எது?
20: எனக்கு குயில் ரொம்ப பிடிக்கும்.
19: குயில் ரொம்ப பிடிக்குங்களா? எதனால உங்களுக்கு குயில் ரொம்ப பிடிக்கும்?
20: அது வந்து கத்தனாலே ஒரு மாதிரி மலை வர மாதிரி ஒரு சொல்வாங்க மேம்.
19: சரி, எங்களுக்கு குயில் மாதிரி நீங்க கூவி காமிப்பீங்களா?
20: அப்படிலாம் தெரியாது, நாம அது சொல்லி முடிச்சுன்னா உடனே அது கூவுமா, அது கூடு கூட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது கூவிட்டே இருக்கும்.
19: அப்படியா? அப்பனா நீங்க குயில் கூட பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் அது சொல்லி
20: கொடுங்களேன்.

0: பரவாயில்ல, அதோட மொழியெல்லாம் நீங்க கத்து வச்சிருக்கீங்க.
1: ஆமாங்க மேம், நீங்க என்ன நோட் பண்ணி பாருங்க மேம், எனக்கு கேட்டது அப்படி சொல்லுங்க மேம்.
0: சரிங்கம்மா, நான் நிச்சயமா அடுத்த ட்ரிப் வந்து கேட்டு பாக்குறேன்.
1: ஆமாங்க மேம், நாம சொல்லிட்டு வாய போனாங்கன்னா உடனே அதுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு போனே நாம போனா திரும்ப அதுக்கு போகும்.
0: இப்படியே நீங்க மாத்தி மாத்தி அது கூட பேசிட்டே இருக்கீங்க.
1: ஆமா மேம், இங்க நிறைய மரம் இருக்கு மேம், அந்த மேல மலை வர மாதிரி தெரிஞ்சாலே அது கூவ ஆரம்பிச்சிருந்தா நாமளும் கூடிய புள்ளிங்க எல்லாம் குழுங்குறோம். அப்புறம் அழகா இருக்கும் அவருக்கு.
0: சரி சரிங்க சரிங்கம்மா, இனிப்பிள்ளை நினைமைக்கு நன்றி.
1: நன்றிங்க.
0: சரி இனிப்பிள்ளை, நீயும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: இனியும் முற்பதல் அன்பு. வணக்கம்மா.
0: உங்களுக்கும் அன்பு வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
2: அம்மா பூசார்பட்டில இருந்து டிஃபன் கடை சுமதி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சுமதிம்மா.
2: எனக்கும் எல்லா பறவையும் பிடிக்குமா, இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்க பறவை இரண்டு இருக்குதுமா.
0: சொல்லுங்கம்மா.
2: ஒன்னு சேவல்.
0: சரிங்கம்மா.
2: அதிகாலை வேலையிலேயே அது கூவி எல்லாரையும் வந்து நம்ம டயர்டா போய் உறங்கிட்டோம் கூட நம்மள உறங்காதீங்க, நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு எழுச்சி விட்டுரும்.
0: எந்திரிங்க அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுது. எந்திரிங்க எந்திரிங்க, எந்திரிச்சு வேலை பாருங்க.
2: எனக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்குமே அது ஃபர்ஸ்ட் வந்து விடியற் காலையே நமக்கு அதுதான் சொல்லுதுன்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்னுமா, தூக்கணாங்குருவி ரொம்ப பிடிக்கும்மா.
0: சரிங்கம்மா.
2: அது ஏன் அப்படின்னாக்கல, கீழே தொங்குற மாதிரி தலைகீழ தொங்குற மாதிரி அது கூடு கட்டுமா.
0: ஆமாங்கம்மா.
2: அது மட்டும் இல்லாம அந்த கூண்டை கட்டிட்டு அந்த பெண்குருவியை கூட்டிட்டு வந்து காமிக்குமா அந்த கூண்டை. அந்த கூடு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா மட்டும்தான், பெண்குருவி சொன்னா மட்டும்தான் அந்த கூடுல வந்து ஆண்குருவியும் பெண்குருவியும் ரெண்டும் சேர்ந்து குடும்பம் நடத்துமாம்.
0: தலைவி ஓகே சொன்னா மட்டும்தான் அவங்க வந்து வீட்டை வந்து இது பண்ணுவாங்க.
2: ஆமாங்கம்மா. தலைவன் வந்து வீடு கூடு கட்டினாலும் கூட தலைவி ஓகே சொன்னாதான் அதுல வசிப்பாங்களாமா.
0: பாருங்களேன், பறவைகள் கூட எந்த அளவுக்கு பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது.
2: அதாம்மா, பறவைகளை போலே நாமளும் இருந்தா எவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் பாருமா.
0: நிச்சயமாங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. இனிப்பிள்ளை இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நாங்க குண்டலப்பட்டியிலிருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்கம்மா, பேர் என்ன?
3: பேர் பவன் மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பறவை எது?
3: பறவையா? மயில்.
0: மயில் உங்களுக்கு பிடிக்கும். எதனால உங்களுக்கு மயில் ரொம்ப பிடிக்கும்?
3: அது நல்ல தோக விரிச்சி இருக்கிறதுனால. சாமி முருகன்.
0: அப்படி சொல்ல வரீங்க?
3: தேசிய பறவை இல்லையா மயில்?
0: ஆமாங்கம்மா.
3: அதனால பிடிக்கும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி இனிப்பிள்ளை இணைந்தமைக்கு.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நேரம் 11:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில பிடித்த பறவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட இணைய போற தோழி வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கம்மா. அனைவரும் நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பறவை எது?
1: மயில் ரொம்ப பிடிக்குங்க.
0: மயில் ரொம்ப பிடிக்குங்களா?
1: நல்லா ஷைனிங்கா இருக்குங்க, அந்தந்த டைமுக்கு ஒரு கலரா மாறுங்க.
0: ஆமாங்கம்மா,
1: அழகா இருக்குங்க. அதே போல அந்த குயில் கூவுறது அழகா இருக்குங்க, அது கேக்குறதுக்கு.
0: அந்த

0: தோசையை நீங்க ரொம்ப ரசிப்பீங்க?
1: ஆமாங்க, காலையில டைம் சாயங்காலம் டைம் கத்துங்க. அது
0: சரிங்கம்மா. நீங்க
1: அதே போல இந்த தூக்கணா குருவிங்க,
0: தூக்கணாங்குருவி அழகா கூடு கட்டும்,
1: அழகா இருக்கு. அந்த கூடு வந்து நம்ம மனிதரால் கூட அது மாதிரி கட்ட முடியாதுங்க.
0: ஆமாங்கம்மா, அந்த அளவுக்கு அது
1: என்ன மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் அது பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த கூடு கட்டுங்க. அது கெட்டிட்டுங்க, சேர் எடுத்து போய் அது உள்ள வச்சுட்டு அந்த மின்மணி பூச்சை பிடிச்சி அதை உள்ள விளக்கா பயன்படுத்துங்களாம்.
0: ஆமாங்கம்மா, அதோட கூட்டுக்கு ஒரு ஒளியா அந்த பூச்சிய வச்சிருக்கு.
1: ஆமாங்க, அது ரொம்ப நல்ல ஞாபகமான குருவிங்க.
0: இந்த பறவைகள் பண்றதெல்லாம் பார்த்தாவே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ண முடியுமா? ஆமாங்கம்மா, நிச்சயமா. நீங்க வந்து மயில் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த மயில் கலர்ல நீங்க புடவையெல்லாம் எடுப்பீங்களா?
1: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, அந்த கலர் எல்லாம் எடுத்திருப்பேங்க. நான் நிறைய புடவை வச்சிருக்கிறேங்க.
0: எத்தனை வச்சிருக்கீங்க?
1: ஒரு நாலஞ்சு புடவை வச்சிருக்கிறேங்க, ஏற்கனவே எல்லாம் எடுத்திருக்கிறேங்க. ரொம்ப நாளாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலரு.
0: ஆமாங்கம்மா, அதோட கழுத்தும் சரி தோகை அது எல்லாமே பயங்கரமான வண்ணங்கள் தான்.
1: அழகா இருக்குங்க, நல்லா சைனிங்கா இருக்குங்க.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இனிப்பில் இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இனிப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நேரம் 11:39. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில பிடிச்ச பறவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம கூட பகிர்ந்துக்காக இணையற தோழி, வருக. வணக்கம்.
9: ஹலோ.
8: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேசுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
9: தமிழத்திலிருந்து பூங்கொடி பேசுறேன்.
8: சொல்லுங்கம்மா, எந்த பறவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
9: ராஜாஜி பறவை பிடிக்கும்.
8: அப்படிங்களா? எதனால?
9: அது மரத்துல உட்கார்ந்து கோழி அசாம குடிக்கிறோம்.
8: அச்சச்சோ,
9: பாத்துட்டு.
8: சரி சரிங்கம்மா.
9: ஏன்னா அது ரொம்ப நாள் பாத்துட்டு முடிச்சுக்கிறேங்க. அது என்ன பண்ணாலும் சுத்தான் போகாது.
8: அப்படிங்களா? சரிங்கம்மா. வேற என்ன பறவைகள்லாம் உங்க வீட்டுக்கு வரும்?
9: காக்கா வரும், சீந்தனாங்குருவி வரும், மயில் வரும், எல்லா பறவையும் வரும். ஆனா அந்த லீவ் ரொம்ப பிடிச்சது அதுதான். ஏன்னா அது பிளான் பண்ணி தூக்கும் போலயே.
8: பிளான் பண்ணி பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டு
9: தூக்கும்.
8: எந்த நேரத்துல
9: வரும்?
8: சரி சரிங்கம்மா. அப்பனா அதுகிட்ட இருந்து நம்ம பிளான் போடுறத கத்துக்கணும்.
9: ஆமா,
8: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
10: நாமக்கல் மாவட்டத்துல இருந்து
8: சொல்லுங்கம்மா, எந்த பறவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
10: மேடம், எனக்கு அந்த தேன் சிட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
8: ஆமாங்கம்மா.
10: குட்டி குருவியா இருக்குங்களே, அது ரொம்ப பிடிக்கும் மேடம். எங்க வீட்லயே கூடு கட்டி இருக்கு, அது என்னமோ பாப்பேன்.
8: சரிங்கம்மா.
10: அது கத்துறது, ஓடுறது, போறது எல்லாம் ஒரு அது ஒரு அழகு, ரொம்ப ரசிப்போம். அதனால எனக்கு அந்த பறவை பிடிக்குங்க மேடம்.
8: சரிங்கம்மா. எத்தனை குருவி உங்க வீட்டுல இருக்கு?
10: ரெண்டு குருவி வந்துட்டு போகுங்க மேடம். அது இப்போ 2-3 டைமாவே வந்துட்டு, ஆனா கூடு கட்டி அது முட்டை

0: குஞ்சு பொறிச்சிட்டு போயிருதுங்க மேடம். அதனால அந்த இது எந்த டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே நாங்க விட்டுருவோம்.
1: சரி சரிங்கம்மா. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினராக அந்த குருவிகளும் இருக்கு.
0: கண்டிப்பாங்க மேடம். அதுக்காக அந்த நாங்கள் ஹாலில் ஃபேன் கூட போட மாட்டோம், அது கூடுகிட்டு இருக்கிறதுனால.
1: சரி சரிங்கம்மா. ஏன்னா ஃபேன் இருந்தால் அது பறக்கிறதுக்கு வந்து அது சிரமமாக இருக்கும்.
0: அதனால அதுக்கு போட மாட்டோங்க மேடம். ரெண்டாவது அப்புறம் மல்லிப்பூ செடியிலையும் அந்த குருவி கூடு கட்டி இருக்குங்க மேடம். அதனால அது கத்துறது ஓடுறது பண்றது அது ஒரு தனி அழகுங்க மேடம். பறவை பிடிக்காத அழகு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நிச்சயமாங்கம்மா. அப்ப செடியில கூட அது கூடு கட்டுதா?
0: மல்லிப்பூ செடியில கட்டி இருக்குங்க மேடம்.
1: சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நல்லது.
0: ரொம்ப குட்டியா இருக்கும், அது ரொம்ப இசை, அது ஒரு தனி ஒரு இது. அது காலையிலனா ஒரே கத்தும் போகும் வரும். அதுக்கு அந்த குட்டி குருவிக்கு அதுக்கு தீனி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்போம்.
1: சரி சரிங்கம்மா.
0: அதனால அது பார்த்து ரொம்ப ரசிக்கும் நாங்க.
1: சரிங்கம்மா. அப்ப நீங்க ரசிச்சுட்டே இருப்பீங்க காலையில. இப்ப மதிய நேரமும் அது வீட்டுல தான் இருக்குமா இல்ல எந்த மாதிரிங்கம்மா?
0: மதியத்துல வெளியில போயிருதுங்க மேடம். அப்பப்ப வரும் அது அதோட குட்டிக்கு வந்துட்டு தீனி அப்பப்ப எடுத்துக்கிட்டு வரும், போகும் வரும்.
1: அப்புறம் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு திருப்ப அது வெளியே பறந்துட்டு அப்புறம் நைட் வந்துருங்களா?
0: ஆமாங்க மேடம், ஆமாங்க. அப்புறம் ஈவினிங் டைம்ல நிறைய கொஞ்சம் எல்லாம் கட்டுங்க.
1: சரி சரிங்கம்மா.
0: அது அம்மா குருவி வந்துட்டு போனாலே அந்த குருவி குட்டி குருவி எல்லாம் ஒரே சவுண்ட் விடும், அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க.
1: குழந்தைங்களோட சத்தம் மாதிரி குட்டி குருவிகள்.
0: ஆமா
1: சரிங்கம்மா.
0: அதனால அந்த தேன்சிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சில டைம்ல நம்ம கிச்சன்ல கூட வந்து போவோம். தோறந்தே வச்சிருக்கிறதுனால அதுல கூட வந்துட்டு போகும். அதனால நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம். சுத்தி மரம் எல்லாம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு இதுங்க மேடம், நல்லா ஒரு
1: அடைக்கலமா இருக்கு.
0: ஆமா மேடம்.
1: சரிங்கம்மா. நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி. உலகத்துல பார்த்தோம்னா 11,000 மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு. பறவைகள் சரணாலயம், அப்புறம் இந்த அமேசான் காடுகள், அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நிறைய அரிய வகை பறவைகள் ரொம்பவே வித்தியாசமா, அதோட அழகு, கண்கள் இதெல்லாமே கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நிறைய பறவைகள் அப்படி இருக்கு.

0: இணைப்பில் இணையும் தோழி, வருக. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம்மா, ரங்காபுரத்துல இருந்து கனகா பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து பருந்து பிடிக்கும்மா, பருந்து பறவை.
0: பருந்து பிடிக்குங்களா?
1: அது வந்து இந்த மாசத்துல பறந்தா சனிக்கிழமை கும்பிடுவாங்கம்மா, பெருமாள் போன சாமிங்கிட்டு.
0: சரிங்கம்மா.
1: எங்க நிலத்தாலதான் நிறைய வந்து வரும், வட்டை இடமா அப்படியே நிலத்தை வட்டை இருந்தா நல்ல ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க.
0: சரி சரிங்கம்மா. உங்க வானொலி ஒலி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
1: சரிம்மா. நல்லா இருக்கும். அது மயிலு ஒரு 50-100 மயில் இருக்கும்மா.
0: சரி சரிங்க.
1: அப்படியே ஆடுமா,
0: பெரிய கூட்டமாவே மயில்கள் இருக்கு.
1: ஆமா, நிறைய மாங்காய் தோத்துறப்ப மயில் தான்மா.
0: சரி சரிங்கம்மா.
1: நிறைய அப்படியே ஆடுது, அவ்வளவு அழகா இருக்குதும்மா.
0: சரிங்கம்மா.
1: சரிங்கம்மா.
0: சரிங்கம்மா, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.

0: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். தோழிகள் அவங்களுக்கு பிடிச்ச பறவைகள் பற்றி நிறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தாரமாந்தல பழனியம்மாள் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பழனியம்மாள்.
1: எனக்கு சிட்டுக்குருவினா ரொம்ப பிடிக்கும்.
0: சிட்டுக்குருவிங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரிங்கம்மா, எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அது வீட்டில் ஒரு பக்கமாக பொந்துக்குள்ள கூடு கட்டி அழகா குழந்தைகள் பெற்று அது இறக்கு கொடுக்கும்போது பார்த்து பார்த்து

0: சரி சரிங்கம்மா.
1: ஆமா மேடம், அது வந்து அதுக்கு கஷ்டப்படி அவங்களுக்கு என்ன சாப்பாடு ஊட்டும்போது இங்க என்ன இறக்கி வந்து ஊட்டும்போது அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே ரசிச்சேன்.
0: ஓ, அப்ப நீங்க வீட்ல தினமும் ரசிச்சுட்டே இருக்கீங்க சிட்டுக்குருவிகளை?
1: ஆமா மேடம், அது வந்து அழகா போது ஒரு ஆண் குருவி வந்து பெண் குருவிக்கு இங்க இற எடுக்குதுவா அப்படின்னு கூட்டிட்டு போய் இற கொடுத்து கொடுத்து எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைங்க கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வாய் திறந்து திறந்து அது கூட்டும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மேடம் எனக்கு.
0: சரிங்கம்மா, குடும்பமா சேர்ந்து பகிர்ந்து உண்ணுது அதோட இறைகளை.
1: ஆமா மேடம்.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இனிப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: தகடூர் அன்பளைக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்மா.
0: உங்களுக்கும் இனிமையான வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயம்புதூர் கலைச்செல்விங்கம்மா. நலமா இருக்கீங்களாங்கம்மா?
0: நலமா இருக்கோங்கம்மா.
2: மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. எனக்கு வந்து கழுகு, ராஜாளி கழுகுங்கம்மா.
0: அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
2: பறவை. பறக்கும், மழை வரும் பொழுது கூட அது வந்து மேல வானத்துக்கு தான் போகும், கீழே வராது. மலையில நனைஞ்சிட்டு கூட அது மேல வானத்துக்கு தான் போகும், கீழே வராது.
0: ஆமாங்கம்மா.
2: அது வந்துட்டு பாத்தீங்கன்னா 70 ஆண்டுகள் உயிர் வாழுங்கம்மா.
0: ஆமாங்கம்மா.
2: முதல்ல வந்துட்டு ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆனதுமே அதனுடைய அழகு இறக்கையெல்லாம் ரொம்ப மோசமாயிரும். அது வந்து என்ன செய்யும், ஒரு மலையில போயிட்டு பாறையில போயிட்டு மோதி அந்த அழகெல்லாம் மோதி பேத்து விட்டு அந்த ரெக்கையெல்லாம் பிச்சு இது பண்ணி விட்டுட்டு அழகால பிச்சு இது பண்ணி விட்டுட்டு ரத்தத்தோட அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வாழுங்கம்மா. அது திரும்பவும் வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு உணவு இல்லாம இருந்துட்டு அதுக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சிக்கும். புதிய அழகுகள் வந்ததுமே திரும்பவும் இன்னும் 30 ஆண்டுகள் உயிர் வாழும். அது வந்து தன்னம்பிக்கையுள்ள பறவைங்கம்மா. அதை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கம்மா. நம்ம வந்து தன்னம்பிக்கையோட இருக்கணும் எப்பவுமே.
0: நிச்சயமா, அந்த பறவைக்கிட்ட இருந்து நாம தன்னம்பிக்கையை தான் கத்துக்கணும்.
2: தன்னம்பிக்கை கண்டிப்பா கத்துக்கணும். 30-40 ஆண்டுகள் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு உயிர் போய் திரும்ப உயிர் வந்த மாதிரி அதே கஷ்டப்பட்டு இது பண்ணி 2 மாசம் உணவு இல்லாம இருந்து திரும்ப புதிய அழகு புதிய இறக்கையெல்லாம் வந்த உடனே திரும்பவும் அது பறக்க ஆரம்பிக்கும், உணவு தேட ஆரம்பிக்கும். 30 ஆண்டுகள் உயிர் வாழும், இன்னும் 70 ஆண்டுகள் உயிர் வாழும் அது மனிதரை போல.
0: நிச்சயமா, அந்த கஷ்ட காலத்தை தாண்டினதுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கு ஒரு புது வாழ்க்கை,
2: சுகமான வாழ்க்கை, புதிய வாழ்க்கை தொடங்குது இல்லையா, அது வந்து நம்ம அதுக்கிட்ட இருந்து கத்துக்கலாம்.
0: நிச்சயமாங்கம்மா.
2: நன்றிங்கம்மா,
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி.
2: நன்றிங்கம்மா.
0: நன்றி. இனிப்பில் இணைந்தமைக்கு. சிறிய விளம்பர இடைவேளை.
3: சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நேரம் 11:55. நீங்கள் இணைந்திருப்பது பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. பிடித்த பறவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல இப்ப நம்ம கூட பேச போற தோழி, வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க தருமபுரி மாவட்டம் அழகபடியிலிருந்து பேசுறோங்க மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச பறவை வந்து மயில் தான் பிடிக்கும்.
0: மயில் ரொம்ப பிடிக்கும், எதனால?
1: எனக்கு வந்து அந்த மயில் வந்து ஜாரியா நடந்து தோகைன்னா அழகா இருக்கும்,
0: ரொம்ப அழகா இருக்கும்.
1: ஆமா, அதனால எனக்கு மயில் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப தினமுமே நீங்க பாப்பீங்களா? தினமும் அது தோகை விரிச்சு ஆடுமா?
1: தினமும் எல்லாம் பேசுறதுல எப்பயாவது ஒரு நாள் பார்ப்போம்.
0: கண்களுக்கு அப்படியே வண்ணமயமா அழகா இருக்குன்னு சொல்றீங்க.
1: ஆமாங்க மேடம்,
0: நிச்சயமா. வேற என்ன பறவை எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: வேற வந்து பட்டிமீன் வந்து நம்ம வீட்டுக்கு பார்க்கலாம், டெய்லி வரும்.
0: சரிங்கம்மா.
1: அந்த கிளி வந்து கூன் கூன் கத்தி வந்து பழம் சாப்பிடுவோம், கொய்யாப்பழம் சாப்பிடுவோம்.

0: அதுக்கு தானே வீட்டுக்கு பக்கமே கசகசா செடி இருக்குது. கசகசா பழம் சாப்பிட்டா அது பாக்குறதுக்கு அப்படியே அழகா இருக்கும். பச்சை
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.
0: நன்றிங்க மேடம்.
1: இணைப்பில் இணையும் அடுத்த தோழி, வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்.
0: தருமபுரி மாவட்டம் புளியம்பட்டிலேருந்து பொட்டி அம்மாள் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: அனைவரும் நலம்.
0: நன்றி மேடம். எனக்கு பிடிச்ச பறவை வந்து மயிலும் பிடிக்கும், ஆனால் சீந்தலாங்குருவி.
1: சரிங்கம்மா.
0: அந்த குருவி இருக்குங்களா?
1: ஆமாங்கம்மா.
0: அரிசி போட்டோம்னா கோழிக்கு, அதுவும் கூட வந்து இப்ப கூட சாப்பிடுதுங்க ஒரு 10 குருவி.
1: ஓ, அப்படியே நேரலையா நீங்க வந்து எங்களுக்கு சொல்றீங்க இப்ப அது சாப்பிட்டு இருக்கிறத?
0: கண்டிப்பா நான் நிகழ்ச்சி கேட்டு இன்னும் அந்த அரிசி கொண்டு வந்து போட்டு இன்னும் நிறைய வந்து சாப்பிடுது. குட்டி குருவிக்கு வந்து அது வாய் திறந்து ஊத்துது.
1: அப்படிங்களா? அவங்க அம்மா
0: ஆமா
1: வந்து
0: மேடம்.
1: குழந்தைக்கு ஊட்டி விட்டுருக்காங்க.
0: ஆமா ஆமா, ரெக்கை விரிச்சிட்டு கிட்ட வரும்போது அது அது இது அரிசி எடுத்து அது வாயில போட்டுக்கோங்க மேடம்.
1: சரி சரிங்கம்மா.
0: அது சரி, தீந்தலா சின்ன குருவி, அந்த சிட்டுக்குருவி இருக்குங்க இல்லைங்களா,
1: ஆமாங்கம்மா.
0: அது வந்து தீவன பில்லுல முட்டை வச்சிருக்குது.
1: ஓ, சரி சரிங்கம்மா.
0: அது அதை விட்டுட்டு நாங்க வேற பக்கம் தட்டு வருகிறோம், அது குஞ்சு பறிச்சுட்டு போயிருது. நிறைய அந்த மாதிரி நிறைய நாள் இருக்குது.
1: பரவாயில்ல, நிச்சயமா நாமளும் அதுக்காக இடம் கொடுத்தோம்னா
0: ஆமா ஆமா
1: அதுவும்
0: கண்டிப்பா,
1: இருந்துக்கும்.
0: குட்டி குட்டியா முட்டை இருக்கும், அது கலர் கலரா இருக்கும்.
1: சரி சரி, நீங்க அப்ப அது கூட ரசிக்கிறீங்க.
0: ஆமாங்க மேடம். அது மனுஷனோட பறவைக்கு வந்து 60 ஆசியமா அவ்வளவு பாசமா வளர்க்குறாங்க குழந்தைங்கள.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி மேடம்.
1: நன்றிங்கம்மா. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம், சொல்வது யார்?
2: பத்தல்மலை அடிவாரத்துல இருந்து சௌதாமணி பேசுறேன்.
1: சொல்லுங்க சௌதாமணி அம்மா.
2: மனிதருக்கு எப்பவுமே பறவைகள்னா பிடிக்குமா?
1: கண்டிப்பா.
2: அதுல பாத்தீங்கன்னா எனக்கு மரங்கொத்தி பறவைனா ரொம்ப பிடிக்குமா.
1: மரம் கொத்தி பறவை?
2: ஆமாம்மா. மரத்தை பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு தான் வேலைன்னா அந்த பறவை கூட ஒரு வேலை தான்மா. அது வந்து மூட்டால பாத்தீங்கன்னா வச்சு வாழையில அப்படியே கொத்தி கொத்தி கொத்தி மரத்தை கொத்துமா. அது பாட்டுக்குள்ளா இதுக்கு இதுல ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நான் நினைப்போம்மா.
1: ஆமாங்கம்மா, நாம பார்த்தோன்னா அது வந்து டக்குன்னு பறந்து போயிரும், அப்புறம் திருப்ப வந்துட்டு இருக்கும்.
2: அது பாத்தீங்கன்னா வீட்டு ஜன்னல வந்து இந்த கண்ணாடியில இருக்குது இல்லையா?
1: ஆமாங்கம்மா.
2: அது அது முகத்தை வந்து பாக்குமா, பாத்துட்டு அது வந்து அந்த கண்ணாடியில கொத்தி கிடக்குமா. அந்த மரத்தை கொத்துற மாதிரி வந்து ரொட்டு ரொட்டு கொத்தும். ஏன் வந்து சத்தம் பார்த்தா பரவம்மா, வந்து மரம் கொத்தி பரவதம்மா.
1: சரி சரிங்கம்மா.
2: நன்றிம்மா.
1: நல்லாச்சிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எல்லா தோழிகளுமே அவங்களுக்கு பிடிச்ச பறவை பத்தி நிறைய சொன்னாங்க. அந்த பறவைகள் அவங்க வீட்டுக்கு வர்றது, உணவு சாப்பிடுறது, அதை பத்தி எல்லாமே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அது எப்பவுமே நம்ம கூட இணைஞ்சிருக்கு. பறவைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த மகரந்த சேர்க்கை, இந்த விதைகளை பரப்புறது, இதில் எல்லாமே முக்கிய பங்கு வகிக்கிறது பறவைகள். இப்படிப்பட்ட பறவைகளை நாம நிச்சயமா பாதுகாக்கணும். இணைப்பில் இணைந்த தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர். உடல் நலம்

சுகாதாரமும். அதியமான் கோட்டை அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியர் ஆர் மாதையன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:41 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள். வயல்வெளி, இன்று பிறந்த கன்றுகளில் ஏற்படும் பிறவி குறைபாடுகளும் அதற்கான மேலாண்மை முறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிரியக்கவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா விஜயகுமார் அவர்கள் வழங்கும் முறையினை கேட்கலாம். மற்றும் கோழி வளர்ப்பில் வெளிச்ச தேவையின் முக்கியத்துவம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உடல் செயல்துறை பேராசிரியர் முனைவர் சத்யபாமா அவர்கள் வழங்கும் முறையினை கேட்கலாம். எட்டு மணிக்கு இளம் தென்றல், இன்று சொல்லுக வெல்லுக, 8:30 எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடைவிடாத இசைமலை,

வளமான வாழ்வுக்கு நலம் நிறைந்த உடல் வளம் தேவையாகும். உடலை பேணினால் உயிரை போற்றியதாகும். உடலை வளர்த்தால்தான் உள்ளத்தை வளர்க்க முடியும். உயர்ந்த உள்ளம் என்னும் கட்டிடம் எழுப்ப சிறந்த உடல் என்ற அடித்தளம் இன்றியமையாதது. இயந்திரம் பழுதடையாதவாறு எண்ணெயிட்டும் துப்புரவு செய்து காத்து பேணும் நாம் உடல் வளத்தையும் மன நலத்தையும் கருத்தாக போற்ற வேண்டும். இன்றைய உலகில் உடல் நலம் பேணுவது அவசியம். சிறந்த

துப்புரவு செய்து காத்து பேணும் நாம் உடல் வளத்தையும் மன நலத்தையும் கருத்தாக போற்ற வேண்டும். இன்றைய உலகில் உடல் நலம் பேணுவது அவசியம். சிறந்த ஓவியம் தீட்டுவதற்கு அழகிய சுவரோ துணியோ தாளோ தேவை. இதனையே சுவர் இருந்தால்தானே சித்திரம் தீட்ட இயலும் என்று பழமொழி தோன்றியது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் நலத்திற்கு தடையாய் அமைவது நோய் எனலாம். நோயுற்ற உடல் கொண்ட வாழ்க்கை நல்ல தாயற்ற குழந்தை போல தயங்கி தள்ளாடும் என்பது புலவர் வாய்மொழி. நோய் எதுவும் வராது காப்பது நமது கடமையாகும். வருமுன் காப்பவனே பெருமதிப்பிற்குரியவனாகின்றான். உடல் பயிற்சி இல்லாததாலும் தவறான உணவு பழக்கங்களாலும் திட்டமிட்ட வாழ்க்கை வரைமுறை இல்லாததாலும் இன்றைய மக்கள் பலர் உடல் நலம் குன்றி காணப்படுகின்றனர். நலம் என்றால் முழுமையான மனம் மற்றும் உடல் நலத்தை குறிக்கிறது. மனிதர்கள் தங்கள் நலத்தை குறைந்தபட்ச அளவிலாவது பேணுவதற்கு சுகாதாரத்தை பேணுவது அவசியம். நலம் மனிதனின் முழுமையான உடல் மனம் மற்றும் சமூக நலனை குறிப்பது என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழலில் ஏற்படும் அழுத்தத்திற்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் உடல் தன்னை தகவமைத்துக் கொள்ளுதல் மூலம் உடலினுள் சமநிலை பேணுகின்ற சிறப்பான நிலையை ஹோமியோஸ்டேசிஸ் என்று கூறுகிறோம். சுகாதாரம் என்பது உடல் நலனிற்கு ஏற்ற நடைமுறைகளை பராமரிக்கக்கூடிய அறிவியல். உடலில் உள்ள பற்கள் சுத்தம் செய்தல், வாயினை கொப்பளித்தல் போன்றவை. நோய் பரவாமல் இருக்க நம்மையும் நமது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்கும் செயல்முறையே சுகாதாரம். இதுல ரெண்டு இருக்கு, ஊட்டச்சத்துக்கள் உடற்பயிற்சிகள். ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஆற்றலை தருகின்ற உடல் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வேதியியல் கூறுகள் உணவில் இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஊட்டச்சத்துக்கள் ஆறு வகையா நமக்கு தேவை. நம்ம சாப்பாட்டில் ஆறு வகையா எடுத்துக்கிறோம். என்ன? ஒன்று கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்னா மாவு பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்போஹைட்ரேட் வந்து உடலுக்கு ஆற்றலை தருபவை அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம எந்தெந்த வழியில எடுத்துக்கிறோம் சாப்பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையாக பழங்கள், தேனு, கரும்பு, பீட்ரூட் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சர்க்கரையா கார்போஹைட்ரேட் வந்து கிடைக்குது. ஸ்டார்ச்சா எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு, கம்பு, ராகி, கேழ்வரகு இதுல இருந்து ஸ்டார்ச்சா கிடைக்குது. நார்ச்சத்துக்களாக ஃபைபர் கண்டென்டாக கார்போஹைட்ரேட் எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம முழு தானியங்களும் கொட்டைகளும் நிறைய சாப்பிடலாம். அதிலிருந்து நமக்கு உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய கார்போஹைட்ரேட்டை நாம பெற முடியும். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா புரதம். இது அதிகப்படியான புரதங்கள் வந்து பருப்பு வகைகள்ல அதிகமா இருக்கும். இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த புரதங்கள் வந்து அத்தியாவசியம். இது எளிமையா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டைகள், சோயாபீன்ஸ், முட்டை, மீன், பால், இறைச்சி இதில் எல்லாமே அதிகமான புரதங்கள் கிடைக்கும். இதையும் தாண்டி ரிச் புரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். அதிக புரதங்கள் நிறைந்த உணவுன்னு எதை சொல்லலாம் அப்படின்னா சோயாபீன் சொல்லலாம். இது உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் செல்களை வந்து புதுப்பிக்கும். புதிய செல்களை உருவாக்கத்திற்கு இந்த புரதம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொழுப்புகள். இது நம்ம உடலுக்கு வந்து ஆற்றலை தருபவை, எனர்ஜெட்டிக். கார்போஹைட்ரேட்டும் ஆற்றலை தருபவை தான். ஆனா அந்த கார்போஹைட்ரேட்டை விட இந்த கொழுப்புகள் வந்து உடலுக்கு வந்து ஆற்றல் அதிகமாக தரும். எதுல அதிகமா இருக்கு இந்த கொழுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணெய், அதாவது பால் சம்பந்தமான பொருட்களான வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர், முட்டையினுடைய மஞ்சள் கருவிலையும் இந்த கொழுப்புகள் வந்து அதிகமா இருக்கும். இது ஆற்றலை தருவதோடு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலை வந்து பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் உடல் செல்களையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு கொழுப்புகள் இருக்கு. அதாவது நம்ம உடலுக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவைப்படுகின்ற நல்ல கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல கொழுப்புகள்

அப்படின்னு சொல்லக்கூடிய HDL உடலுக்கு நன்மை தரும். இதை வந்து நிறைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த கொழுப்புகள் நம்மளுக்கு உடலுக்கு இருந்தால்தான் நம்மளுடைய இரத்த நாளங்களை பாதுகாக்கும். அதே போல எது கெட்ட கொழுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் டெம்பரேச்சரில், அதாவது அறை வெப்பநிலையில், திடநிலையில் காணப்படக்கூடிய ஒரு கொழுப்பை நம்ம கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய உடலில் அதிகமாக தங்குச்சு அப்படின்னா, அதாவது ஸ்டாக்னேஷன் ஆச்சு அப்படின்னா, அதே அந்த இரத்த நாளங்களை சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறுகச் செய்யும். இறுகச் செய்து நமக்கு கொலஸ்ட்ரால வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணிடும். இந்த கொலஸ்ட்ரால் அதிகமானாதான் மக்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் சம்பந்தமான நோய்கள் வரும். அதனால அந்த கொழுப்புகளில் நம்ம கெட்ட கொழுப்பு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? உடலை பாதுகாக்கும் உணவுகள். இது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய உயிர் வேதி வினைகளுக்கு இம்பார்ட்டன்ட், அவசியம், ரொம்ப முக்கியம். இந்த விட்டமின் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக பச்சை காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், பால் பொருட்கள் எல்லாத்துலேயும் அதிகமாக காணப்படும். இந்த வைட்டமின்கள் நாம் பார்த்தோம் அப்படின்னா, நீரில் கரைபவை, கொழுப்பில் கரைபவை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே. இந்த நாலு வைட்டமின்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பில் தான் கரையும். மற்ற அந்த ரெண்டு இருக்கக்கூடிய பி வைட்டமினும் சி வைட்டமினும் நீரில் மட்டும் கரையும். வைட்டமின் ஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வைட்டமின் வந்து அதிகமாக மஞ்சள் நிற பழங்களில் அதிகமாக காணப்படும். சீசனல் ஃப்ரூட்ஸ், பருவ காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களை நாம் உண்டு வந்தாலே நமக்கு இந்த விட்டமின்கள் வந்து போதிய அளவுக்கு கிடைச்சிடும். அதில் பார்த்தோம்னா, இந்த வைட்டமினுடைய பற்றாக்குறை, இந்த வைட்டமின் ஏ எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான கண் பார்வை கிடைக்காது, ஆரோக்கியமான ஸ்கின், அதாவது தோல் வந்து இருக்காது. அப்ப இதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த மஞ்சள் நிற பழங்களான வாழை, பப்பாளி, மாம்பழம் இதெல்லாம் உணவுல நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த வைட்டமின் ஏ குறைபாட்டிலிருந்து நம்மளை தவிர்த்துக்கலாம். தென் வைட்டமின் பி, இது நம்மளுடைய உடல்ல ஒரு ஆரோக்கியமான நரம்பு மண்டலம் தேவை அப்படின்னா வைட்டமின் பி நமக்கு தேவை. அது மட்டும் அல்லாமல் இரத்தத்தில் சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், இரத்த பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூன்றும் இரத்தத்தில் காணப்படக்கூடிய அணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்த இரத்த வெள்ளையணுக்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடலை நோய்க்கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கும். எந்த ஒரு வெளியிலிருந்து நோய்க்கிருமிகள் வந்தாலும் அதை அட்டாக் பண்ணக்கூடியதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வெள்ளையணுக்கள். சிவப்பணுக்களினுடைய வேலை என்ன அப்படின்னா, இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துட்டு போயிட்டு உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இதனுடைய வேலை. அப்போ இந்த பி வைட்டமின் இருந்தாதான் இந்த சிவப்பு இரத்த அணுக்களானது எலும்பு மஜ்ஜையில் வந்து உருவாகும். அப்போ இந்த விட்டமின் பி வந்து அவசியம். இந்த பி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பெரி பெரி அப்படின்ற ஒரு நோய் ஏற்பட்டுரும். அதாவது நரம்பு மண்டலம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது, சிவப்பணுக்கள் இருக்காது, அது போல. அடுத்து வைட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல் உறுப்புக்களில் எனாமல் வந்து மிக முக்கியமான பகுதி, கடினமான பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த எனாமல் பல் ஈறுகளை பாதுகாக்கிறது இந்த விட்டமின் சி தான். அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதும் விட்டமின் சி தான். விட்டமின் சி அப்படின்னாவே அனைவருக்கும் தெரிந்த ஒரு விட்டமின். புளிப்பு நிறைந்த பழங்களில் வந்து விட்டமின் வந்து அதிகமாக காணப்படும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, நெல்லிக்கனியில் 20 மடங்கு ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது. அப்போ அது சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால்தான் வயதானவர்கள் வந்து அதிகமாக எலுமிச்சை சாறை பருக வேண்டும் என்பது ஒரு அறிவியல் ஆய்வு. அடுத்து வைட்டமின் டி, இது நம்மளுடைய எலும்புகளுக்கு வளர்ச்சி. வைட்டமின் டி, வலிமையான எலும்புகள் உருவாக வேண்டும் என்றால் விட்டமின் டி தேவை. ஸோ சுண்ணாம்பு சத்து அப்சர்வ் பண்ணக்கூடியது வைட்டமின் டி தான். இந்த வைட்டமின் டி ஆனது ஒரு ஸ்பெஷல். வைட்டமின் டி என்பது உணவில் அல்லாது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி மூலமாக நம்ம வைட்டமின் டியை வந்து நமக்கு

கிடைக்குது. அப்போ அந்த சூரிய ஒளி மூலம் கிடைக்கக்கூடிய விட்டமின் டி ஆனது நம்ம தற்காலங்களில் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கழிம்புகளை வந்து முகத்துக்கு பூச்சும் பொழுது அந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய விட்டமின் டி ஆனது தடைபடுது. அப்போ அந்த விட்டமின் டி தடைப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு எலும்புகள் வலிமை இழந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த கழிம்புகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து விட்டமின் இ, இந்த விட்டமின் இ ஆனது அதிகமாக முளைக்கட்டிய தானியங்களில் காணப்படும். இந்த விட்டமின் ஆனது பற்றாக்குறை ஏற்பட்டா நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு நோய் ஏற்படும், மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கடைசி விட்டமின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே வைட்டமின். இது ரத்தம் உறைதல், ரத்தம் உறைதலுக்கு பயன்படுகிறது. நம்ம உடல்ல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்ட உடனடியாகவே ரத்தமானது போய்கொண்டே இருக்கும், ரத்தம் நிற்காது. திடீரென ஒரு சில ஃபியூ செகண்டுக்குள்ள என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வரக்கூடிய ரத்தம் கிளாட் ஆகணும், உறையணும். இரத்த தட்டுக்கள் வந்து அந்த வேலையை செய்யும். அப்போ அந்த வேலையை செய்யும் பொழுது ரத்தமானது மேற்கொண்டு வெளியேறாமல் தடுக்கிறது இந்த விட்டமின் கேயினுடைய வேலை. அப்போ நம்ம உடல்ல விட்டமின் கே இல்லை அப்படின்னா இந்த ரத்தம் உறைதல் வந்து தடைப்பட்டு ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்லாமல் எலும்புகளும் பற்களும் பலவீனமாக காணப்படும். இப்போ நம்ம உணவுகளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவோம், அந்த பச்சை பயிரை நம்ம ரிச் ஃபுட்டாக மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னிங்கன்னா அதை ஊற வச்சு ஒரு துணியில் கட்டி வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு அப்புறம் அந்த துணியிலிருந்து அந்த பச்சை பயிரானது முளைத்து வெளியே வரும். அதில் குறைந்த கலோரி தான் இருக்கும், ஆனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். நார்ச்சத்துக்களும் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே மூன்றும் ரிச்சாக நமக்கு வந்து கிடைக்கும்.

அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள். தாது உப்புக்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கும் நம்மளுடைய உடலானது ஒழுங்காக செயல்படுவதற்கும் பயன்படுகிறது. பாதுகாப்பு உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாது உப்புக்களை அதிக அளவு தேவைப்படக்கூடிய தாது உப்புக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக நம்ம உடலுக்கு வந்து தேவை. அதாவது குறைந்த நுண் ஊட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த தேவை, மைனூட்டாவே போதும் அப்படின்னம்னா அயன் இரும்பு சத்து, ஜிங்க் துத்தநாகன்னு சொல்லுவோம், அயோடின், தென் காப்பர், இதெல்லாம் குறைந்த அளவு இருந்தாலே நம்மளுடைய பாடியில செயல்பாடுகள் வந்து நடக்கும். இப்ப கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா வலுவான எலும்பு இருக்கும், பற்களும், ரத்தம் உறைதல் நடக்கணும் அப்படின்னா கால்சியம் தேவை. பாஸ்பரஸ் அப்படின்னம்னா வலுவான அதை எலும்பும் பற்களும் உருவாகணும் அப்படின்னா பாஸ்பரஸ் தேவை. அயோடின் ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன், தைராக்சின் எங்க செக்ரேஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பிலிருந்து ஹார்மோன் வந்து செக்ரேஷன் ஆகும். அந்த ஹார்மோன் வந்து உருவாகணும் அப்படின்னா நமக்கு அயோடின் தேவை. அந்த அயோடினானது நம்ம உணவுல எங்கேயும் கிடையாது, நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எதுலையும் கிடையாது. அதை நம்ம எதன் வழியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பின் மூலமாக எடுத்துக்கிறோம். நம்ம அன்றாடம் தினமும் பயன்படுத்தக்கூடிய உப்பில் நமக்கு அயோடினை சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அயோடின் வரும்பொழுது அந்த சுரப்பியானது அதனுடைய ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுது, சுரக்குது. அப்போ சுரக்கும் பொழுது நம்மளுடைய பாடியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதில்ல. அது குறைந்தால் அதுதான் முன்கழுத்து கழலை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். குறை தைராய்டிசம், மிகை தைராய்டிசம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு ரொம்ப முக்கியமானது, ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு இரத்த அணுக்களில் ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு நிறமி இருக்கிறதுனால தான் நம்ம மனிதர்கள் மட்டுமல்ல பாலூட்டிகள் எந்த விலங்கினம் இருந்தாலும் சிவப்பு நிறமாக இருந்தால் அந்த இரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு திசுக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ரத்தமானது. அப்போ இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் இந்த இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லியும் கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது அப்படின்றது ஒரு தகவல். உலகிலே நம்ம இந்தியா தான் அந்த முருங்கை உற்பத்தியில் 80% ஏற்றுமதி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வைட்டமின் சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, அது மட்டும் இல்லாமல் கால்சியம், அயன், புரதம் எல்லாமே நிறையா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். திருவள்ளுவரே சொல்லியிருப்பார், நீர் என்று அமையாதது உலகு அப்படின்ட்டு. நம்மளுடைய உடலை நலமுடன் பேணணும், வச்சுக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா நீர் தேவை. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் நீர் வந்து அருந்தணும் ஒரு மனிதன். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம், நம்ம சாப்பிட்ட உணவை செரிமானம் அடையணும். அந்த செரிமானத்தில் லாஸ்ட் அந்த குடல் உறிஞ்சுகள் வந்து என்ன பண்ணும், அந்த எனர்ஜியை வந்து அப்ஸ்ட்ராக்ட் உரியணும். அந்த உரியறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து இந்த நீர். அது மட்டும் இல்லாமல் அந்த உறிஞ்ச ஊட்டச்சத்துக்களை செல்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீர் அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் வெப்ப கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க.

நாம தினமும் வந்து மூச்சு விடுறோம், பிளஸ் வந்து வேர்வை வெளியேறுது. அப்போ வந்து வெப்பமானது அதன் வழியாக பேலன்ஸ் பண்ணிடுது நம்மளுடைய உடல். அதிகப்படியான வெப்பமாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, பேலன்ஸ் பண்ணிடுது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, கோடை காலங்களில் நமக்கு வியர்வை அதிகமாக சுரக்கிறதும், மழைக்காலங்களில் சிறுநீர் அதிகமாக வெளியே போகிறதும் நம்மளுடைய பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ அந்த நீர் ஆனது உடலை வந்து வெப்பத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். நம்மளுடைய உடலானது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருந்தால் அது நார்மல். அதுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா காய்ச்சல், குறைவாக இருந்தது அப்படின்னா ஜன்னி அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது இந்த வாட்டர், நீர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கழிவு நீக்கம். அதிகப்படியான கழிவுகளை, அதாவது யூரியாவா, நம்மளுடைய சிறுநீர் வழியாகவும் வியர்வை வழியாகவும் கழிவுகளை வெளியேற்றத்திற்கும் இந்த நீர் வந்து ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம உடல்ல வந்து இரத்த ஓட்டம் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா, அந்த இரத்த ஓட்டம் ஆனது ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா இரத்த ஓட்டத்தின் மூலமாக தான் ஹார்மோன்களைய கொண்டு போய் சேர்க்கும். அப்ப ஹார்மோன்கள் போனாதான் அந்த வேலையானது நடக்கும். அப்ப இதுக்கும் கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா நீர் தேவை. இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் நிறைந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தான் நம்மளுடைய உடலானது எந்த ஒரு நோயும் இல்லாம நலமா இருப்போம். அதனால தான் உணவுல வந்து பாத்தீங்கன்னா சரிவிகித உணவு அப்படின்னு சொல்றோம். சரிவிகித உணவு நம்மளுடைய உடல் வளர்ச்சி, அந்த உடல் செயல்களை செய்யணும் செயல்பாடு, தேவையான எல்லாத்துக்கும் அனைத்து சத்துக்களும் போதுமான அளவு கொண்ட ஒரு உணவை தான் நம்ம சரிவிகித உணவு அப்படின்னு சொல்றோம். ஏன் நமக்கு சரிவிகித உணவு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிக வேலை செய்யும் திறனுக்காக நமக்கு சரிவிகித உணவு தேவை. முன்ன சொன்ன இல்லைங்களா ஆறு, அந்த ஆறும் உணவுல வந்து கலந்து இருக்கணும், அதை தான் சரிவிகித உணவுன்னு சொல்றோம். அந்த சரிவிகித உணவு இருந்தாதான் அதிக வேலை செய்யக்கூடிய திறன் வந்து கிடைக்கும், நல்ல உடலும் மனநலமும் பெற முடியும், நோய் எதிர்ப்பு திறனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த சரிவிகித உணவு தேவை. இதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு சத்து இல்லை அப்படின்னா அதை ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு, பற்றாக்குறை, எனக்கு தாது உப்புக்கள் கிடைக்கல அல்லது இரும்பு சத்து கிடைக்கல, அனிமியா நோய் வருது, இது ஊட்டச்சத்து குறைபாடு நோய்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா ஒரு ஆய்வு சொல்லுது, 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனாக தெரிய வர்றாங்க. அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம், உடல் பருமனுடையோர் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சீனாவிற்கு அடுத்ததாக இந்தியா 2ம் இடம் அப்படின்னு ஒரு தகவல். அப்ப தேவையில்லாத கலோரி இல்லாத உணவுகளை அதிகமா சாப்பிடுவதன் மூலம் உடல் பருமனாகி பற்றாக்குறை நோய் ஏற்படுது. இதை தவிர்க்க தான் நம்ம தமிழ்நாட்டில் 0 முதல் 5 வயது உடைய குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள்ல சத்து மாவு அப்படின்ற ஒரு சரிவிகித உணவை கொடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் உணவை பத்தி நம்ம சொன்னோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உடலானது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். உடல் தகுதியையும் முழுமையான உடல் நலத்தையும் மேம்படுத்தக்கூடிய உடல் செயல்பாடை வந்து நம்ம உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றோம். இந்த உடற்பயிற்சி மூலமா மனிதனுடைய வளர்ச்சி மேம்பாடு அதிகரிக்கும். இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால மனிதர்களுடைய வயது முதிர்ச்சியை வந்து தவிர்க்கலாம், அதாவது தள்ளி போடலாம். வயது முதிர்ச்சி, தசைகள் மற்றும் இதயம், அந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்துவதற்காக உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். உடற்பயிற்சியின் மூலமாக எடையை குறைக்கலாம் அல்லது எடையை வந்து பராமரிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட எடையிலேயே தன்னுடைய உடல் எடையை வைத்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த டயாபெட்டிஸ் அதிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம விளையாட்டு திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக நம்ம உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்றது ரொம்ப அவசியம். இதுதானா, இதையும் தாண்டி நம்ம உடலானது ஓய்வு, ஓய்வும் தூய்மையும் நம்ம உடலானது எதிர்பார்க்குது. உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊட்டச்சத்து எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உடலுக்கு ஓய்வு. சீக்கிரம் படுத்து அதிகாலையில் எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனாகவும் வைக்கிறது, அதிகாலையில் எழும் பழக்கம். தென் தூய்மை, உடல் நலத்தை காப்பதற்காக, உடல் நலத்தை காப்பதற்காக கடைபிடிக்கப்படும் பழக்க வழக்கங்களினுடைய ஒரு தொகுப்பை தான் தூய்மை அப்படின்னு சொல்றோம். இந்த தூய்மையில தன் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு காலகட்டத்துல மக்கள் வந்து தன் சுத்தத்தை வந்து கடைபிடிக்கணும். உடல்

0: ஆரோக்கியத்திலும் நலனிலும் அக்கறை கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை வந்து தன் சுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே நம்ம உறுப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா கண் தூய்மை அப்படின்னு சொல்லணும். அதிகாலையில் எழுந்து கண்ணை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முடி தூய்மை அப்படின்னு சொல்லலாம். வாரம் ரெண்டு முறை அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்மளுடைய தலைக்கு குளித்தல வந்து முடி தூய்மை வச்சுக்கலாம். உடல் தூய்மை, ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு முறை கண்டிப்பாக குளித்தல் நலம். வாய் தூய்மை, ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பல் தேய்த்தல், சாப்பிட்ட பின் வாய் கொப்பளித்தல் நம்மளுடைய பல்லை வந்து பாதுகாக்கும். பல் போனால் சொல் போச்சு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு, அப்ப அதை வந்து நம்ம பாதுகாக்கலாம். தென் பாத தூய்மை, நம்மளுடைய பாதங்களை வந்து தினமும் தூய்மைப்படுத்தணும். கை தூய்மை, அஸ்தமான பகுதியை தொட்ட பிறகும் சாப்பிடும் முன்பும் சுத்தமானவற்றை தொடுவதற்கு முன்பும் நம் கைகளை வந்து சுத்தப்படுத்துவது நலம். அடுத்ததாக நம்ம உடுத்தக்கூடிய ஆடை, கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது போல ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது தன்னுடைய ஆடைகளை வந்து சுத்தம் செய்யணும். இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு, சாப்பிட்டு கொண்டே இருந்தா அதுவும் தவறுதான். வாயையும் வயிற்றையும் கட்டுப்படுத்த பழகி கொள்ள வேண்டும். உடலும் மனமும் நாம் சொல்வதை கேட்கும். சுகாதாரமற்ற சாலையோர உணவுகளில் தொடங்கி பார்க்கும் எல்லாவற்றையும் சாப்பிட முயன்றால் உடல் பெருகுவதுடன் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால உடலை காப்போம், நோயின்றி வாழ்வோம்.
1: இதுவரை அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் உடல் நலமும் சுகாதாரமும் அதிமன்கோட்டை அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அறிவியல் ஆசிரியர் ஆர். மாதையன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் பாலம்பூநத்தம் கே. ரத்தின ராஜசிங்கம் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு

0: வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு JP நட்டா கூறினார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907 பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகத்சிங்கின் தைரியம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில் பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L. முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி, செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின்

0: சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
1: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோடில் ஸ்டேடியம் வர்றதால் அது ரிலேட்டட் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்கே ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம் அந்த ஹெரிடேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப், அந்த ஸ்டேடியத்தை சுற்றி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
0: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
2: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து T20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு J.P. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திரப் போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சூழல் காப்போம்.
10: சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா.
11: என்னக்கா உன் காட்டுல விளைச்சல் அமோகம்தான் போல.
12: வந்துட்டா, கைத்தட்டி சிரிக்கிறவன் கோமாளியா, காத்திருக்கிறவன் ஏமாளியா, இதுல நீ வேற.
11: இப்ப நான் என்ன சொல்லிப்புட்டேன்னு இவ்வளவு சலிச்சுக்கிறவ.
12: பின்ன என்னவா பெய்யாத மழை பெஞ்சிருச்சு, நானே ஏதோ கடனை உடனே வாங்கி வெள்ளாம்

0: வச்சிருக்கேன். வெள்ளாம நல்லா விளைஞ்சதும் வீணா தான் போகுதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன்.
1: ஒண்ணும் புரியலையேக்கா, வெள்ளாம எப்படி வீணா போகும்?
0: காடு முழுக்க மயிலு காட்டு பண்ணிங்க எலிங்க நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. அதுங்க பயிரை மிதிச்சு கடிச்சு கொதறி விளைச்சல வீண் பண்ணிடுதுங்க.
1: அவ்வளவுதானே, நிலத்தை சுத்தி வேலிய போட்டா சரியா போகுது, கவலைய விடுக்கா.
0: என்னைக்கு மின்சார வேலி போடுறனோ அன்னைக்குதான் இந்த தலைவலியே தீரும் எனக்கு.
1: அடே எப்பா, மின்சார வேலியா? இது விலங்குகளுக்கு ரொம்ப ஆபத்தாச்சேக்கா.
0: அதுக்கு நான் என்ன செய்யறது? எனக்கு என் பிரச்சனை, தீந்து போனா போதும் அப்படின்னு இருக்கு.
1: அப்படி சொல்லாதக்கா, மனுஷங்க இல்லாத உலகத்துல பறவையும் விலங்கும் வாழ முடியும். ஆனா பறவையும் விலங்கும் இல்லாத உலகத்துல மனுஷங்களால வாழவே முடியாது.
0: என்ன கோமலா சொல்ற, புரியவே இல்லையே.
1: அக்கா, இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினமும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்துதான் இருக்கும். உணவு சங்கிலியும் உலகத்தோட உயிரோட்டமும், உணவு சங்கிலியும் உலகத்தோட உயிரோட்டமும், இயற்கையும் வனவிலங்கையும் பறவையையும் சார்ந்துதான் இயங்குது.
0: கொஞ்சம் புரியற மாதிரிதான் சொல்லு கோமலா, என்னதான் சொல்ல வர?
1: உனக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்றேன் கேளு.
0: எங்க எங்க சொல்லு பாக்கலாம்.
1: வவ்வாலும் தேனீக்களும் அத்தியாவசியமான மகரந்த சேர்க்கையாளர்கள். இந்த சின்ன சின்ன பாலூட்டிகள்லாம் மண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. சிங்கம் புலி போன்ற மற்ற உயிரினங்கள்லாம் மற்ற உயிரினங்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்த உதவுது. முக்கிய வனவிலங்குகள்லாம் மனுஷங்களுடைய நல்வாழ்வில் இருக்கக்கூடிய நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. ஆனா நம்ம மட்டும்தான் அதை புரிஞ்சிக்காம, நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், நமக்கு மட்டும் காரியம் நடந்தா போதும், நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம்.
0: ஆமா கோமலா, நீ சொல்றது 100% உண்மைதான். இவ்வளோ நாள் நான் எதையும் கண்டுக்காம இருந்துட்டேனே, இனிமேலாவது என்னால எந்த உயிருக்கும் தீங்கு வராம நடந்துக்கிறேன்.
1: அவ்வளோதான்க்கா, இத நம்மளும் 4 பேருக்கு சொல்லி புரிய வைக்கணும்.
2: சுற்றி உள்ள உயிர்களை காப்போம், இது சூழல்.

0: ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேங்க் மேனேஜர் பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம். நான் கூட நேத்து பேங்க்கு வந்திருந்தேன். பான் கார்டை லிங்க் பண்ணலாம் வந்தேன், ஆனா சரியான கூட்டமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்துட்டேன்.
0: மேடம், நீங்க பேங்க் வரணும்னு அவசியம் இல்ல. நான் கேக்குற டீடைல்ஸ் இருந்தா போதும், போன்லயே எல்லாம் முடிச்சிடலாம்.
1: போன்லயே முடிச்சிடலாமா? சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பேங்க் புக்கு மத்த டீடைல் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன்.
2: காசு பண்ணா கட்டு மணி மணி, காசு பண்ணா கட்டு மணி மணி.
1: எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம்.
0: மேடம், ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்களே. அது சரி. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு? உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, அத சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்களே.
3: இது போன்று வரும் தேவையற்ற அழைப்புகளில் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து ஏமாற வேண்டாம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதலாவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து ஒரு அறிவிப்பு. ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் கவனத்திற்கு. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் உடனடியாக இணைக்கவும். ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூலமே ஓய்வூதியம் வழங்கப்படும். இமோ மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் IBP வங்கி கணக்கு தொடங்கிக் கொள்ளலாம். ஆதார் இணைப்பு புதிய வங்கி கணக்கு பணிகளை இந்த வார இறுதிக்குள் முடிக்கவும். மேலும் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட தனி வட்டாட்சியர் அலுவலக ஹெல்ப் டெஸ்கை அணுகலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார்.

அடுத்த அறிவிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து ஓர் அறிவிப்பு. தனி தேர்வர்களுக்கான தேர்வு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடியில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வலர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 9. முதல்நிலை எழுத்து தேர்வு நவம்பர் 26 நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் செய்முறை தேர்வும் நடைபெறும். தேர்வு கட்டணமாக ₹200 விதிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வு கட்டணத்தை www.karulam.tn.gov.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தினை நாடலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து ஒரு அறிவிப்பு. சிறுபான்மையின முஸ்லிம் மாணவர்களுக்கு வெளிநாட்டு முதுகலை கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவியருக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ₹36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். மேலும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்ய www.bcmbcmw.tn.gov.in இந்த இணையதளத்தினை பயன்படுத்தி மேலும் தகவல்கள் அறிந்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயக்குநரிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வழங்கும் திறந்தவழி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் மூலம் நடத்தப்படும் 6 தீனி வளர்ப்பு பயிற்சி நடத்தப்படுகிறது. இதில் 10 தேர்ச்சி பெற்ற 18 முதல் உள்ளவர்கள் பயிற்சி பெற முடியும். பயிற்சி தொகையாக ₹25,000 செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் நடத்தப்படும். பயிற்சி முடிந்த பின் பயிற்சிக்கான சான்றிதழும் தரப்படும். மேலும் விவரங்கள் அறிந்திட 9363056130 என்ற எண்ணிற்கு அழைத்து விவரங்கள் பெறலாம் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயக்குநர் அறிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேயர்களே. பண்பலை இசைக்கும் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
0: மதிய நேரம் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க தயாரா இருக்கீங்களா? உங்க விருப்பம், உங்கள் தேர்வு, உங்கள் மனதில் இருக்கும் இனிய நினைவுகள் அத்தனையும் இசையால் இணைக்கும் நேரம் இது. நீங்க கடித வழியில கேட்ட பாடல் உங்களுக்காகவே ஒலிக்கும் இது உங்க ரசனைக்கான நேரம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கடித வழியில விரும்பி கேட்டிருக்காங்க. மாளகாப்பாடியிலிருந்து குமரேசன், மங்கையர் திலகம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு. கல்வி உதவித்தொகை பெற புதிய வழிமுறைகள் மாற்றம். 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2 மாணவர்கள் 1 தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1 தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் 30. விண்ணப்பிக்க www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம், உங்களுடைய பேர், ஊர் எல்லாத்தையும் ஒரு அஞ்சல் அட்டையில தெளிவா எழுதி நிலைய இயக்குனர், நேயர் விருப்ப பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை, 636-807 என்ற முகவரிக்கு அனுப்புங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வானொலியில கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் வாயிலாக பாலக்கோட்டிலிருந்து பாபாஜான், சிரித்து வாழ வேண்டும் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல கடித வழியா விரும்பி கேட்டிருக்காங்க. தாராபுரம் சின்ன கடை வீதி பகுதியில் இருந்து இளங்கோவன் ஜாகிர் உஷின் ராஜா கையவச்சா என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாகலாபுரத்திலிருந்து அனிதா தீபா, கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்தில் இருந்து.
6: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: தருமபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். நேற்று வந்து இந்த பவுத்திர கட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபிஸ்டுலா அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அது வந்து எப்படி ஃபஸ்ட்டு சீல் கட்டியாக உருவாகுது, அந்த சீல் கட்டியிலிருந்து உடைந்தோ இல்லை மருத்துவர் மூலமாகவோ அந்த சீவை அகற்றும் போது அந்த

0: இடத்துல வந்து எப்படி வந்து அது வேர் ஃபார்ம் ஆகுது, அந்த வேர் வந்து எப்படி வந்து ஃபிஸ்ட்லாவாக ஃபார்ம் ஆகி தொந்தரவு கொடுக்குதுன்றதை பற்றி நான் விளாவரியாக பேசியிருந்தேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அந்த கிரிப்டோ கிளாண்டுலா டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ஷனை பற்றி தான் நான் நிறைய பேசியிருந்தேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் பண்ணுறதோட நான் வந்து கொஞ்சம் இந்த ப்ரிவென்ஷனை பற்றி, அதாவது தடுப்பு முறைகளை பற்றி நம்ம வந்து பேசலான்றது நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டேன். இதில் வந்து அந்த தடுப்புனாக்கா அது உள்ளே வந்து இந்த கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கிரான்ஸ் டிசீஸ்னாக்கா பெருங்குடல் பூராவுமே வந்து புண்ணாயிடுறது. அது வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக வந்து பரம்பரையாக வரக்கூடிய வியாதி. அது வந்ததுன்னா நம்ம இதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கேன்சர் உள்ளே இருக்குது, அதுலேருந்து வந்து ஒரு ஃபிஸ்லா மாதிரி வருது, செய்து பண்ணதுனாலும் இது ப்ரிவென்ட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி டிபி அங்கே வரலாம், டிபி வந்து ஆசன வாயு பகுதியில் வரலாம். அது இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நிறைய வேர்களோட கிளைகளோட வரும் செய்யும் பண்ணும், அது இருந்தாலும் ப்ரிவென்ஷன்லாம் கஷ்டம். இது எல்லாமே ஆனால் ஆசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மூணுமே சேர்த்துனாலுமே ஒரு 5% இல்லைனா ஒரு 10%க்குள்ளே தான் மொத்தமே வந்து வரும். மீதி 90-95% வந்து நாம் வந்து அந்த இடங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறோம், மலச்சிக்கல் வராத எவ்வளோ தூரம் பார்க்குறோம், கொழுப்பு சத்து இருக்கிற பொருட்களை வந்து, அதாவது நல்ல கொழுப்பு இல்லாத கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை உட்கொள்கிறோம், இதெல்லாம் தான் வந்து முக்கிய காரணிகளாக வந்து அமையுதுன்னு சொல்லி ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்கள், அதாவது இந்த எண்ணெயில், அதாவது எண்ணெயில் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எண்ணெய், அதில் செய்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது டிஸ்போஸ் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயுமே வந்து கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த பப்ளிக் டாய்லெட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவில். அதுக்கு என்ன பண்ணணும் செய்யணுனாக்க, முடிஞ்சளவு வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்காது. போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு 2 பக்கெட் 3 பக்கெட் தண்ணியை நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு, நல்லா கழுவி நல்லா அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சங்கடப்படாத ஒரு சோப் ஒன்று வாங்கி, ஒரு ஹமாம் டெட்டால் இந்த மாதிரி எண்ணெய் பேஸ் இல்லாத சோப்புகளை வாங்கி நல்லா அந்த ஆசன வாயில் பகுதிகளை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அதாவது பப்ளிக் டாய்லெட் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை என்னால் பப்ளிக் டாய்லெட் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆசன வாயில் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து குறையும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் வராத பார்க்கறது. மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இருந்ததுனாலுமே வந்து அந்த இடங்களில் இருக்கின்ற அந்த திசுக்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து ஒரு சீல் கட்டியாக மாறி அது வந்து பவுத்திரமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செய்துன்னு சொல்லி ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அதனால் கெட்ட கொழுப்பு இருக்கிற பொருட்களை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் பப்ளிக் டாய்லெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மலச்சிக்கல் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது மூணு பண்ணோம்னாவே மேக்ஸிமம் வந்து அந்த ஆசன வாயில் சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன், இந்த பௌத்திரம், இந்த ஆப்சஸ், அதாவது சீல் கட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பற்றி நான் விளாவரியாக பேசுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கடிதம் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கர்நாடகா சின்ன திருப்பதி பகுதியில் இருந்து சியாமலா கேட்டிருக்காங்க. படிக்காத மேதை என்ற திரைப்படத்தில் இருந்து

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது?
0: மச்சான், இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

0: 103.7
1: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
3: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம். தெரியுமா?
2: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
3: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்ப நிகழ்ச்சி. கடித வழியாக பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சி. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். பூங்கொத்து கேட்க தவறாதீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா செங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது குடிமக்களின் கடமை என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர், நாட்டின் எதிர்கால துல்லிய வரைபடத்தை உருவாக்க இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு தன்னிகரற்ற துணிச்சலாலும் வீரத்தாலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் பகத்சிங் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் விடுத்த வலைதள செய்தியில், தேசத்திற்காக அனைத்தையும் துறந்த அன்னாரின் தியாகம் இளையோருக்கு என்றும் உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். பகத்சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிப்பதிவை ஒன்றையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், இளம் வயதிலேயே தாய் நாட்டிற்காக தமது இன்னுயிர் ஈந்தவர் பகத்சிங் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கரீஃப் சாகுபடி இலக்கு ஏறத்தாழ எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மண்வள அட்டை பரிந்துரைகளின் அடிப்படையில் உர பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது வருடாந்திர கூட்டம் மற்றும் முதலீட்டாளர் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தோஹா சென்றடைந்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வங்கி செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக

0: இங்கிலாந்து, அல்ஜீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, நேபாள நாட்டு நிதி அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தலைவரையும் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் உறவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடும் இதில் அடங்கும் என்றார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வது குறித்து அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா எடுத்துரைத்தார். தேசத்தின் தனித்துவத்திற்கும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கும் எதிர்க்கட்சிகள் மாசு கற்பிக்க முயல்வதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி குழப்பத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாக குறை கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான புகார்களை ஆணையம் மறுத்துள்ள நிலையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைக்கு 2% வர்த்தக கட்டணம் விதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம், அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள இந்த வணிக கட்டண முறை தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசும் இது சார்ந்தவர்களும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. முத்தலாக் நடைமுறையால் ஏராளமான இஸ்லாமிய மகளிர் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இதனால் இந்திய அரசியல் சாசன அமைப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை உறுதி செய்யப்பட்டது. முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய மகளிரின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதோடு இம்மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 102 மையங்களில் 1,28,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த June 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில மக்களுக்கான எந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணிக்கு முறையாக டெண்டர் விடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் தலைமையில் கள ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்து எடுத்துரைத்துள்ளார். இந்த கள ஆய்வில் மொட்டைமலை பகுதி சமணர் படுக்கைகள்,

0: அத்தானத்தம் பெருமாமலையில் கல்வெட்டு எச்சங்கள், கீழ்பொய்கிப்பட்டியில் பிற்கால சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுவதாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார்.
1: ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு மூன்று சிலைகளை நாங்கள் பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த பகுதியில் கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து மூன்று கல்லில் ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி புத்தானத்தம் பகுதியில் பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்கே சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேலே இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு
0: தென்காசியில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை, காஞ்சிபுரம், ஆரணி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பட்டுப்புடவைகள், திருப்புவனம் பட்டுச் சேலைகள், பருத்தி சேலைகள், வேஷ்டிகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ₹50 லட்சம் வரை விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஆடை ரகங்கள் கொண்ட கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் இன்று இவ்விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார், நடப்பாண்டு 1,25,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உலக ராபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டை காலிறுதியில் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினாவும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்ஹாஸும், 90 கிலோ எடைப்பிரிவில் கபில் பொக்காரியாவும் இன்று களமிறங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு எதுவும் இல்லை. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸ் மற்றும் உதகமண்டலத்தில் 9.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன்

0: லேசான மழை பெய்யக்கூடும். நாளை ஈரோடு, நாமக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 30/9/2026 அன்று நீலகிரி, சேலம், ஈரோடு, தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 1/10/2026 அன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 2/3/2026 ஆகிய தினங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு: இன்று முதல் 1/10/2026 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 அல்லது 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 30/9/2026 மற்றும் 1/10/2026 ஆகிய தினங்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை. ஆகவே இன்று மற்றும் நாளை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:01.
2: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேயர்களினி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: முத்தழகு முத்தழகு, அடடே வா மருதாணி, எவ்வளவு நாள் ஆகுது உன்னை பார்த்து.
2: ஆமா முத்தழகு, இவ்வளவு நாளா என்னோட சொந்த கிராமத்துக்கு போயிருந்தேன்.
1: அப்படியா? ஊர்ல உங்க அப்பா ஆடு மாடு கோழின்னு இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ண வச்சிருந்தாரே, இப்போ எப்படி போகுது அதெல்லாம்?
2: எங்க முத்தழகு, சரியான லாபமே இல்ல, போட்ட முதலை எடுக்கவே முடியலன்னு சொல்றாரு. நானும் இந்த வயசுல ஏன்பா கஷ்டப்படுறீங்க, விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு.
1: ஏன் முத்தழகு அப்படி சொல்ற? முன்னாடியெல்லாம் நல்லா தானே போச்சு, இப்ப என்ன ஆச்சு?
2: அவரும் என்னென்னமோ வேலைகளை பண்ணி தான் பாக்குறாரு, இருந்தாலும் பண்ணையில லாபத்தை பார்க்க முடியல புள்ள.
1: முத்தழகு, அப்படின்னா இப்ப வானொலியில ஒரு நிகழ்ச்சி வர போகுது. அந்த நிகழ்ச்சியில இதுல அனுபவம் இருக்கிற ஒருத்தர் இத பத்தி தெளிவா சொல்ல போறாரு. அதை நீ கேட்டு அப்பா

0: தெளிவா சொல்லிடு.
1: என்ன புள்ள சொல்ற?
0: அட ஆமா முத்தழகு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி தான் வானொலியில சொல்ல போறாங்க.
1: சரி முத்தழகு, ஆனா யாரு எதை பத்தி சொல்ல போறாங்க?
0: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூ நத்தம் கே ரத்தின ராஜசிங்கம் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
2: வேளாண் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக சொல்லுவாங்க, எந்த ஒரு தொழில் செய்யும் போதும் ஒரு தொழில் கைவிட்டுச்சுன்னா இன்னொரு தொழில் கை கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தக்காளி அதிக விலை போகும் நம்ம நாட்டிலேயே, ஒரு ஏரியாவில் பார்த்தா தக்காளி வந்து கம்மியான ரேட்டுக்கு போகும். ஆனால் அந்த விஷயம் தெரியாமல், அந்த ஒரு பொருளை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் அதை நம்ம ரோட்டில் கொட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பண்ணையை வந்து நம்ம எப்படி கட்டமைக்கணும், அந்த பண்ணையை ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, அதை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்கிறாரு. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி அந்த ஃபார்மையும் பண்ணிவிட்டு அவரும் அவரை மாதிரி நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய விழிப்புணர்வையும் கொடுத்துட்ருக்கிறாரு. ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலியமாக எந்த அளவுக்கு லாபகரமாக விவசாயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா ரத்ன ராஜசிங்கம் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார்.
3: வணக்கம். என்னுடைய பேர் ரத்ன ராஜசிங்கம். நான் வந்து கடந்த 35 ஆண்டு காலமாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன். நான் ஒரு மூத்த வேளாண் பட்டதாரி. அந்த வகையில் பட்டங்கள் பல பெற்றாலும் பட்டயப்படி பெற்றாலும் களத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை தான் ஏற்கனவே தோல்விகள், அந்த தோல்விகளிலிருந்து பல தோல்வியிலிருந்து தான் ஒவ்வொன்றோட கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு 10 ஏக்கரில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணியமாக மிக மிக சென்னைக்கு அருகிலே நாவலூர்லேயே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிக சிறப்பாகவும் மிக லாபகரமாகவும் பல விவசாய மக்களுக்கு முன்னுதாரணமாகவும் இந்த பண்ணை அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
2: 10 ஏக்கர் அப்படிங்கிறீங்க, அப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் இருக்கீங்க உங்களுடைய பண்ணையில்?
3: சென்னையை பொறுத்த வரைக்கும் 10 ஏக்கர் நிலம் தான். ஆனால் உங்களுக்கு தெரியும், தண்ணீர் பிரச்சனை ஒன்று, ஆட்கள் பிரச்சனை, ரெண்டுமே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் இருந்து எடுத்து இன்றைக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்பைருலினான்னு சொல்லி வரும், அதாவது ஒரு வாரத்தில் நம்மளுக்கு உற்பத்தி தரக்கூடிய ஒரு பயிராக, ஒரு ஆல்கியாக, ஒரு பாசியாக அந்த ஸ்பைருலாவை நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். அது நீர்க்கீரை அப்படின்னு சொல்லுவார்கள். அது கடந்த 25 ஆண்டு காலமாக அதை உற்பத்தி பண்ணி அதனுடைய விழிப்புணர்வுகள் மக்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள்லையும் எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து பயிற்சி பெற்றதன் மூலம் பல பேர் வாழ்வாரத்தை தக்க வச்சுட்ருக்காங்க.
2: சுருள் பாசி தயாரிப்பு அதை செய்யணும்.
3: இந்த ஊட்டம் குறைந்த மக்களுக்கு மாற்று உணவு என்னன்ற ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது கொஞ்சம் அதை பற்றிய ஆய்வுகள் அங்கே செய்யப்பட்ட பொழுதுதான் இந்த அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு அல்கின்னு சொன்னக்கூடியதாக இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட உணவாக இந்த ஸ்பைருலினான்னு சொல்லி கிடைக்கக்கூடியது. இது 1965 உலகத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சாட் லேக் இடத்துக்கு பார்த்து வாழ்ந்த மக்கள் மட்டும் ஒரு நோயினுடைய இல்லாமல் திரகாதிரமாக வாழ்ந்தார்கள். அப்போது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணப்பட்டபோது இவர்கள் மட்டும் எப்படி இப்படி வாழ்கிறார்கள் என்று ஆராய்ச்சி பண்ணப்பட்ட பொழுது தான் அவர் சொன்னார்கள், நாங்கள் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய பாசி தான் சாப்பிட்டோம், இதுதான் முதல் தகவல். இப்போ அதற்கு பிறகுதான் விஞ்ஞானிகள் அது என்ன என்று ஆராயப்பட்ட பொழுது அவருடைய வடிவம் என்ன, அவருடைய ருசி என்ன, செய்தலன்னு கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்றைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு 100 கிராமில் 70% புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவாக இன்றைக்கு உலக சுகாதாரம் அறிவிச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இங்கே அதை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பல மக்களுக்கு வாழ்வாதார பயிற்சியாக கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பல பேர் தமிழ்நாட்டையும் வெளிநாட்டையும் செய்துட்ருக்காங்க.
2: அப்போ இது வந்து டெய்லி எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படி எடுத்துக்கலாமா?
3: அதாவது இயற்கை சூழல் முக்கியம் தேவை. முறையாக உற்பத்தி பண்ணி முறையாக மதிப்பேற்றம் பண்ணி விற்பனை செய்யும் பொழுது நம்மளுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
2: ஓகே, அப்போ உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் முதல்ல உங்கள் வயலுக்குள்ளே உள்ளே வந்தால் இதை தான் பார்க்கலாமா?
3: முதல் வந்தோடனே நீங்கள் ஸ்பைரலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழிகள், இன்னைக்கு சிறுவடை, பெருவடை, அசில் நாட்டுக்கோழிகள் 1000 கோழிகள் வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த நாட்டுக்கோழிகளோடு இணைந்து பார்த்தீங்கன்னா வாத்துகள் இருக்கும், வான்கோழிகள் இருக்கும், கினிக்கோழிகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசம் வளர்த்து பல பேர் கோழியை மட்டும் வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு வந்து வான்கோழி வளர்த்தால் அது வெட்டலாம் என்று தான் நினைப்பார்கள். ஆனால் நாங்கள் வளர்க்குற வந்து கால்நடைகளை, பாம்புகள் இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த வான்கோழிகள் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கினி கோழியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு கேரளாவில் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு, இங்கே பல பேர் சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் நாங்களும் இதே பாதுகாப்புக்கு அந்த கினி கோழியை வளர்ப்போம். இந்த இரண்டுடைய சத்தங்களும் பார்த்திங்கன்னா அந்த பாம்புகள் வந்து கிட்ட வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா யாராவது திருடர்கள் வந்தால் கூட அது அடையாளம் கண்டு, அது புதுநபர்கள் அடையாளம் கண்டு அது சத்தம் விட்டு காட்டி கொடுத்துரும். கினி கோழியும் வான்கோழியும் ரெண்டு இதையும் சார்ட்டாக வைத்து அதை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னால் சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி

0: இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒருங்கிணைந்த பணி முக்கியமானது. ஸோ கோழி வளர்க்குற மட்டுமில்லை அதுக்கான பாதுகாப்பையும் இதன் மூலம் செய்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு இறப்புகள் குறைவாக இருக்கும், திருட்டு குறைவாக இருந்து லாபம் அதிக வாய்ப்பு இருக்குது.
1: இல்லை எல்லாம் வேட்டை நாய் வளர்ப்பாங்க பாதுகாப்புக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் வாத்து கோழி கிண்ணி கோழி வான்கோழி எல்லாமே பாதுகாப்புக்காக வளர்க்குறீங்க, அப்போ அதில் என்ன பலன் இருக்க போகுது?
0: இப்போ நம்ம சாதாரணமாக இதில் இந்த கோழியில் போடக்கூடிய தீவிரமே அதை சாப்பிட்ருவோம், தனியாக நாங்கள் பராமரிக்க தேவையில்லை. இப்போ வாத்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வாத்து வந்து மீன் குட்டை வச்சுருப்போம், அந்த மீன் குட்டையில் மீன்களை நாட்டு ரக மீன்கள் தான் இருக்கும்.
1: என்னென்ன ரகங்க?
0: இது வந்து கட்லா, ரோகோ, ஃபங்கசிஸ் இந்த மாதிரியான மீன். இது வந்து எனக்கு அரசாங்க கால்நடை மருத்துவம் ஊடாக, அதாவது காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையம் ஊடாக எங்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு வந்து இலவசமாக கொடுப்பார்கள். அப்போ அதுக்கான பயிற்சியும் கொடுத்து வளர்க்கும் பொழுது தீவனங்கள் வந்து எங்களுக்கு இலவாக கிடைக்கும். தவிடு, புண்ணாக்கு இந்த மாதிரியானதுக்கு சக்தி கொடுத்த இயற்கையிலே எல்லாமே வளர்த்தக்கூடியது. அப்போ அந்த மீன் வளர்ப்பில் கோழிகளுடைய எச்சங்கள் அங்கே போகும், மாத்து அது உள்ளே வளரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அங்கேயும் வந்து ஒருங்கிணைந்த மாதிரி மாத்து மீன் அப்படி என்று வரக்கூடிய மாதிரி வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீனில் வர கழிவுகளை நாங்கள் கழிவு தண்ணியை நம்ம எடுத்து நம்ம பயிர்களுக்கு பயிரிடக்கூடிய மாதிரி இருக்கும். சுழற்சி முறையில் இப்போ ஒரு வாரம் தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியை ஒரு குறைந்த அளவு வெளியெடுத்து தோட்டத்துக்கு விட்டுட்டு மறுபடியும் இப்போ புதிய தண்ணியை அந்த மீன் குளத்துக்கு நம்ம ரொப்பி விட்டுருவோம். ஸோ அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு ஊக்கியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
1: என்ன மாதிரி பயிர்களுக்கு அதை பாய்ச்சுவீங்க?
0: பொதுவாக காய்கறி செடியில் கொடுத்துடலாம். பொதுவாக இப்போ மாடுகளுக்கு புல் வச்சுருக்கோம், அந்த புல்லு நிறைய கொடுப்போம், கீரைகளை கொடுப்போம் நம்ம. அதே மாதிரி மாமரங்கள் அதுகளுக்கும் விட்டுருவோம்.
1: அது வித்தியாசம் தெரியுது,
0: வித்தியாசம் தெரியுது. ஸோ அதனால் சிறப்பாக இருக்கும். அது பல விவசாயிகள் அந்த யுக்தியை பயன்படுத்தலாம். ஏன்னா மீனை மட்டும்தான் அவர்கள் வந்து கண்கூட பார்ப்பறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய பல நன்மைகளை.
1: ஒன்றோட கழிவு இன்னொன்னுக்கு உணவு, அந்த மாதிரிங்களா?
0: உணவு. அதே மாதிரி மீன் கூட்டியை வற்ற விட்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த வற்ற அந்த மண்ணை எடுத்து நீங்கள் செடியை பயன்படுத்த முடியும், இன்னும் அதிகமான மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: ஏன்னா சில பேர் அந்த கழிவுல இருந்து மீன் அமிலம் தயாரிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் பண்ணி?
0: அது மீன் கழிவுலேருந்து, மீன் கழிவுலேருந்து மீன் அமிலம் தயாரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொல்றது மீன் குட்டையில அந்த தண்ணி வத்தினதுக்கு பிறகு மண் வடிச்சு வரும் இல்லையா, அந்த மண்ணை நாங்கள் பயன்படுத்த முடியும், இன்னும் சிறப்பாக இருக்கும்.
1: இன்னும் வேற என்னென்னலாம் உங்களுடைய ஒருங்கிணைந்த பணத்தில்?
0: அப்படி வரும் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பரண்மேல் ஆடு வளர்ப்பு வச்சுருக்கோம். பரண்மேல் ஆடு வளர்ப்புன்றது இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா ஆடு கீழே வச்சு வளர்ப்பாங்க, தரையில் வச்சு வளர்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட கால் நோய்கள் வரக்கூடிய இருக்கும், மடி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் ஒரு நிலத்துலேருந்து 3 அடி உயரத்துக்கு பரண் வச்சுட்டு மிளகாய் வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டோம்னு சொன்னால் அந்த புழுக்கைகள் அதனுடைய யூரிந்தெல்லாம் கீழே போயிடும். அப்போ ஆட்டுக்கு வந்து நோய் தாக்கம் இருக்காது. இந்த நோய் தாக்கம் இல்லாமல் ஆடு வளர்த்தாலே போதும், அந்த நோய் தாக்கம் இல்லாமல் நாங்கள் அந்த பறந்து கீழே விழுற புழுக்கைகளை எடுத்து சேமித்து வச்சு நம்ம முக்கூட்டு எருவாக செய்வோம். கோழி எரு, மாட்டு எரு, ஆட்டு இந்த 3.5 சேர்ந்து முக்கூட்டு எருவாக நாம் செய்து அதனோட மண்புழு உரத்தையும் கலந்து அதை ஒரு சந்தைப்படுத்தலாம் நம்ம கொண்டு போவோம், இல்லை எங்களுடைய தோட்டங்களை கூட நாங்கள் பயன்படுத்துவோம்.
1: 10 ஏக்கருங்கிறீங்க, உங்கள் தோட்டத்துக்கே அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக எங்களுக்கு அது 10 தான். யார் நான் வெளியில் விற்கிறது கிடையாது, வெளியில் இந்த சாணங்களோ இல்லை இந்த மாதிரி உரங்களோ நான் விற்க மாட்டோம், எங்களுடைய தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்கொள்வோம். சில ஆராய்ச்சிக்கு வர மாணவர்களுக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு ஓரளவு கொடுப்போம், மற்றபடி முழுக்க முழுக்க எங்களுடைய உள் பயன்படுத்த தேவைப்படும். அது
1: சரிங்க. இப்போ மண்புழு உரம் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: மண்புழு உரம் ஒன்றுமே பெரிய பணிகள் இல்லையா, பல பேர் நிற்கிறாங்க அப்படின்னு. ஒன்று சாதாரண நீங்கள் வந்து மண்புழு கூட சாதாரண உங்களோட தோட்டத்தில் இருக்கிற மண்புழு விட்டாலே போதும். நீங்கள் வெளிநாடு மண்புழு தான் வேணும், வெளிநாடு மண தேவையே கிடையாது. அந்த நிலத்திலே அந்த சீதோஷம் என்ன வாழுதோ அதுதான் நம்மளுக்கு உரம் கொடுக்கூடியா இருக்கும். அப்போ சாதாரணமாக வரக்கூடிய மண்புழு பெரிய படுக்கையெல்லாம் போட தேவையில்லை. உங்களுக்கு என்ன இருக்கோ ஒரு 3x3, 5x5, 10x10 ஒரு பள்ளம் வெட்டிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஒரு தார்பாயில் போட்டு கூட போட்டுக்கலாம். பழைய கழிவுகள், மீன் கழிவுகள், காய்கறி கழிவுகள், என்ன கழிவு எல்லாத்தையும் போட்டுட்டு, ஆனால் முக்கியம் மாட்டு சாணம் முக்கியம். ஒரு தொட்டி அமைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொட்டியில் வந்து காய்ந்து போன இலைகள், தலைகள், குலைகள் எல்லாத்தையும் உள்ளே அடுக்கடுக்காக போட்டுக்கொண்டு வரும். ஒரு நாளும் அடுக்கடுக்காக பச்சை புல் போடலாம். எது போடக்கூடாதுன்னா பாட்டில் போடக்கூடாது, பிளாஸ்டிக் போடக்கூடாது, காய்கறியில் வந்து குழம்பு அந்த கழிவுகள் போடக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு என்ன மக்கக்கூடிய பொருள் அத்தனையும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போடலாம். போட்டுட்டு ஒவ்வொரு லேயர் பை லேயராக சாணங்களை, நம்ம சாணம் தான் முக்கியமானது, சாணத்தை வந்து முதல் நாளை எடுத்து ட்ரம்மில் ஊற வச்சு அந்த கரைசலை நல்லா தெளிச்சுக்கிட்டே வரும். தெளிச்சுக்கிட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த லேயரை போட்டு போட்டு வந்தால் ஒரு 3 அடிக்குள்ளே அந்த லேயர் நிறைஞ்சு போயிடும். நிறைஞ்ச பிற்பாடு அது கோணி போட்டு மூடி விட்டுரும். மூடி விட்டோம்னா மூடி விட்டுட்டு மாட்டு சாணம் தெளிச்சு கொண்டு வர அது மக்கி போயிடும். ஒரு கட்டத்தில் மக்கி போன பருவம் வரும்பொழுது நம்ம அந்த தொட்டிக்கு ஏற்ற மண்புழுக்குள்ளே உள்ளே நம்ம விட்டுடலாம். மண்புழு உள்ளே விட்டால் அந்த மண்புழு அந்த மக்கின சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எருக்கள் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த எருக்கள் மேலே ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த எருக்களில் காய்ந்த பிற்பாடு நம்ம எடுத்து முட்டையோடு பயன்படுத்தப்படும் பொழுது எங்களுக்கு மறுபடியும் அங்கே மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஆகவே இந்த மண்புழு உரத்தில் பெரும் பாடம் தேவை இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சாதாரணமாக.

0: ஓகே, இப்போ ஒரு பயிரை வச்சுட்டு நான் அதை மட்டும் பராமரிச்சுட்டு போயிடலாம். இவ்வளோ விஷயம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இருக்குது. இப்போ நான் ஆடையும் பார்க்கணும், கோழியை பார்க்கணும், மாடை பார்க்கணும், நீங்கள் சொல்கிறீங்க அசோலா சொல்கிறீங்க, சுருள் பாசி சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப வரவு செலவு சரியாக இருக்குமா?
1: அதுக்கு தானியா ஒருங்கிணைந்த பண்ணை ஒரு திட்டம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா, ஒரு வாரத்தில் விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்னவோ அது ஸ்பைரலாக வச்சுருப்போம். இரண்டாவது வாரத்தில் ஒரு 14 நாளில் என்ன கிடைக்கும்னு சொன்னால் காளான் போன்றவை கிடைக்கும். மூன்றாவது வாரம் நாலாவது பண்ணிங்கன்னா கீரை.

0: கூடிய தாவரமோ என்னவோ அது ஸ்பைரலாக வச்சுருப்போம். இரண்டாவது வாரத்தில் ஒரு 14 நாளில் என்ன கிடைக்கும்னு சொன்னால் காளான் போன்றவை கிடைக்கும். மூன்றாவது வாரம் நாலாவது பண்ணிங்கன்னா கீரைகள் கிடைக்கும். கீரைகள்லேயும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்குது. ஸோ அதுக்கு அப்போ இப்படி நாங்கள் திட்டம் போட்டு மூன்றாவது வாரம் நாலாவது வாரம் ஆறாவது வாரம் எட்டாவது வாரம் பத்தாவது திட்டங்கள் போட்டுக்கொடுத்து இப்போ எட்டாவது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளான வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்ட்டுக்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி ஒரு மாதத்துக்கு ஒரு ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபா நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி திட்டம் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திட்டமிடணும்.
1: இப்போ
0: நீங்கள் அப்போ 100,000 அப்படின்னு சொன்னால் 3,333 ரூபா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த 3,333 ரூபா எப்படி ஒரு நாள் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 100 சென்ட்டை 50 திட்டங்களாக பிரிக்கிறோம். புதாவது கீரை வச்சுக்கணும் வைங்க. அப்போ ஒரு நாளைக்கு கீரை நம்ம மொத்த விலையை கொடுத்தா 10 ரூபா கொடுக்கலாம். நம்ம ஒரு 100 கட்டு கீரை எடுத்து விடலாம். இப்போ 100 கட்டு கீரை 10 ரூபா 1,000 ரூபா வந்துச்சா. இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறோம். இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு நாளைக்கு 100 முட்டை நம்ம பிளான் பண்ணி எடுக்கலாம். இப்போ 100 முட்டை எடுக்கிறதா இருந்தால் ஒரிஜினல் நாட்டு முட்டை இருந்தால் உங்களுக்கு 10 ரூபா இருந்து 15-20 ரூபா போகுது. ஸோ 100 முட்டை 10 ரூபா எடுத்தாலும் 1,000 ரூபா ஆச்சா. ஸோ இதை விட உங்களுக்கு மீன் வாரத்தில் வாட்டி மீன் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 50 கிலோ மீன் விற்றா கூட மீன் சாதாரண 200 ரூபா விற்றா கூட அங்கே 1,000 ரூபா வந்துச்சு. இந்த மாதிரி திட்டம் போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சுழற்சி முறையில் பயிர்கள் கொண்டு வரணும். ஒரு பயிர் அறுவடை அப்படியே நிலத்தை காய போட விடக்கூடாது. ஒரு கீரை போட்டால் அடுத்தது வந்து காய்கறி போடக்கூடிய மாதிரி இருக்கணும். காய்கறி போட்டால் அடுத்த கொடி வகைகள் போடுறோம். அப்படி பிளான் பண்ணி நம்ம சேர்த்து வந்தோம்னா இந்த வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி கோழி இறைச்சி, கோழி முட்டை விற்கிறது போகும், கோழி இறைச்சியும் நம்ம விற்கலாம் நம்ம. ஸோ அதுகளையும் நம்ம வந்து வார வாரம் இத்தனை கிலோ விற்கிறது அந்த நாலு கணக்கு பார்த்து இத்தனை கிலோ விற்கணும்னு சொன்னால் விற்கும்போது அதுவும் லாபம் கிடைக்கும். ஆகவே ஒருங்கிணைந்த பண்ணையில் நஷ்டம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தண்ணீர் தட்டுப்பாடு, பணியாளர் தட்டுப்பாடால் ஒரு தொய்வினை ஏற்பட்டு தவிர மண் நல்ல மண்ணாக இருக்கும், மலடு இல்லாமல் இருக்கும்போது அந்த சிறப்பாக இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த முக்கியமான விஷயம் மன மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சை பிடிச்சி பார்த்தா அது என்ன சந்தோஷம் இருக்கும். ஒரு பிறந்த ஆட்டுக்குட்டியை கையில் எடுத்து பார்த்தா என்ன சந்தோஷம் இருக்கும். ஒரு மீனை தையில் சுட்டு பார்த்தா எப்படி சந்தோஷம் இருக்கும். என்னுடைய கையில் வைக்கப்பட்ட செடி ஒரு காயை பூத்து காய்க்கும் என்ன சந்தோஷம். இது மனிதர்களை வந்து நோயிலேருந்து பாதுகாத்து ஆரோக்கியம் வாழ்றதுக்கான ஒரு அமைப்பை தான் ஒருங்கிணைந்த பண்ணி. இது முக்கியமாக நம்ம விவசாயம் பற்றி பல விதமாக சொல்லிக்கொண்டே வரும். சந்தோஷம் எங்கேருந்து வருமெண்டா, நம்ம எது நல்ல விஷயம் பண்ணுறோமோ, எது நல்ல ஆரோக்கியம் சாப்பிட்றோமோ அங்கே தான் சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் முக்கியமான ஒருங்கிணைந்து பண்ணிடக்கூடிய. அதே மாதிரி நட்புகள் விரிவடையும். கீரை வந்துச்சுன்னே ஒரு பக்கத்து வீடு ஒரு கீரையை கொடுக்கலாம். நட்பு காசு வரக்கூடாது. ஸோ இதை மாதிரி நட்பு வளரும். அப்போ அவர் 4 பேர் சொல்லுவார். அப்போ அவர் அதை வாங்க வருவார்.
1: அந்த 4 பேருக்கு எப்படி கொடுப்பீங்க காசு? வாங்க
0: கண்டிப்பாக விட் பண்ணியிருக்கோம். அதாவது புதுநிலத்தையும் சுயநலத்துக்கு மாதிரி தான். அப்படி நம்ம அதே கொண்டு
1: உழைப்பு இருக்குது, முதலீடு இருக்குல்ல.
0: கண்டிப்பாக உழைப்பு முதலீடு, உரங்கள் இல்லாத நல்ல ஒரு பயிராக கொடுக்கும்பொழுது அது சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையுடைய சிறப்புகள்.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு டெய்லி வருமானம் வரணும், வாரம் வரணும், மாதம் வரணும், வருஷம் வரணும். அப்போ அந்த வருஷங்கிறப்ப நீங்கள் மரங்களை விட்டீங்க, என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க ஒருங்கிணைந்த பண்ணை?
0: ஆமாம், இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா முக்கனிகள் செய்யக்கூடிய அந்த மரங்கள் முக்கியமாக உள்ள இருக்கும். மாப்பலா வாழை, ஏன்னா வாழைன்றது தினசரி உண்ணக்கூடிய ஒரு பழம். அதே மாதிரி மாம்பழம் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனால் வாழை வந்து பருவத்துக்கு எல்லா நாளும் வாழை இருக்கும். பலாவும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ அதே மாதிரி தேவையான மற்ற மரங்கள், இப்போ நம்ம செவிலை குறைந்த 3 வயசு செவிலை மரம் வைக்கலாம், சப்போட்டா மரம் வைக்கலாம், இப்படி பப்பாளி முக்கிய பப்பாளி மரம் வைக்கலாம். இப்படி வந்து குறைந்த நாட்களில் பலந்திருக்கக்கூடிய மரங்களே வரும்பொழுது பொதுவாக இந்த ஒருங்கிணைந்து பண்ணியே நான் ஒரு சாப்பாடு தட்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நம்ம சாப்பிடுற அத்தனையும் அங்கே இருக்கும். ரைஸ்லேருந்து, வெஜ்லேருந்து, நான்வெஜ்லேருந்து, காய்கறிலேருந்து, பால்லேருந்து, தயிர் இருக்கும், கடைசியாக டெசர்ட் இருக்கும். இந்த டெசர்ட்டுக்கு பழங்கள் நம்மளை வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்டில் எடுத்தோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பூமியாக, ஒரு விளைச்சல் தரக்கூடிய பூமியாக, நல்ல உடம்புக்கும் நல்ல உணவு தரக்கூடிய பூமியாக அது இருக்குன்றது எங்களுடைய கருத்து.
1: கண்டிப்பாக பொதுவாக கருத்து என்னென்னா நம்ம எவ்வளோ விவசாயம் பண்ணாலும் அதில் ஒரு 10% வந்து நமக்கு வந்து மரங்களுக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் நம்மாழ்வார் ஐயா அவர் கூட சொல்லுவார் அடிக்கடி, நஞ்சு இல்லாத உணவு தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பற்றின உங்களுடைய பயணங்கள்?
0: நம்மாழ்வார் ஐயா என்னுடைய குரு. ஏன்னா எங்களுக்கு தோட்டத்தில் வந்து இயற்கை வேளாண்மை, முக்கியமாக மண்புழு உர வளர்ப்பு, மண்புழு உற்பத்தி பண்ணுறதில் அவர் சிறப்பு. மீன் அமிலின் தயாரிப்பு, பஞ்சகவிய தயாரிப்பு, இதெல்லாமே எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்ததில்ல. இன்றைக்கு வந்து அவர் இழந்தது எங்களுடைய தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கு பேரிழப்பையா. அது 1000 பேர் அதுக்கு பிறகு வந்தாலும் கூட ஆனால் அவரை பற்றி அந்த விவசாய மொழியில் பேசக்கூடிய தன்மை, உள்ளார்ந்தமாக மனசுக்குள்ளேருந்து வரக்கூடியது வந்து எல்லாருக்கும் வராது. நம்மை ஆள்பவர் விவசாயத்தில் நம்மாழ்வாரியார் அவருடைய பணிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இன்றைய தலைமுறை இயற்கை வேளாண்மைனா என்ன, இயற்கைனா என்ன, சிறுதானியங்கள்னா என்னென்று தெரியக்கூடிய அளவுக்கு வித்து போட்டவர் நம்மாழ்வாரியார் தான். அதனால் அவருடைய அளவு பேரிழப்பு. ஆனால் அவரை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் ஓரளவு செய்துட்டு வர்றாங்க. அது இன்னும் நல்லபடியாக

0: உறுதிப்படுத்தப்பட வேண்டும்ன்றது எங்களுடைய ஆசை.
1: அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு என்னோட பண்ணையில் நான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு எதை சொல்லலாம்
0: ஐயா? ஒரு சின்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தோட்டத்துக்கு வந்தார் ஐயா. அங்கே ஒரு சந்திப்பு, மக்கள் சந்திப்பை ஏற்பாடு கொடுத்தோம். அப்போ மண்புழு வந்து சொல்லுவார், நம்ம அடிக்கடி நிலத்துக்கு உரத்தை போட்டால் நிலம் மலடாயிடும் அப்படின்னு சொல்லுவார். அவர் வாய்ச்சி சொல்லியில் அப்போ சொல்லுவார். ஆனால் அவர் அங்கே இருக்கும்போது நான் ஒரு வாட்டி அவருக்கு என்ன பண்ணேன்னா, மண்புழு எடுத்துகிட்டு போனேன். ரெண்டு மண்புழுவையும் ரெண்டு தண்ணி கரைசல் கொண்டு போனேன். ஒன்று வந்து சுத்தமான தண்ணி, ஒன்று வந்து உப்பு கரைசல் தண்ணி. ஸோ அப்போ அவருடைய கையில் மண்புழுவை கொடுத்துட்டு, ஐயா இதை வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு நல்ல தண்ணியை அவர் கையில் விட்டேன். அவர் ஆச்சரியம் பார்த்து, இது என்ன, இது ஒன்றும் புதுமை இல்லையே, இது என்ன புதுமை இருக்குது அப்படின்னார். சரிங்க ஐயா அப்படின்ட்டு அந்த மண்புழு எடுத்து இன்னொரு மண்புழு வச்சுட்டு உப்பு கரைசலாக அதுக்கு மேலே விட்டேன். நான் உப்பு கரைசலை விடும்பொழுது அந்த மண்புழு அப்படியே துள்ளி குதித்து அவர் மடியில் விழுந்தது. அப்போ எழுந்து என்னை கட்டிப்பிடிக்கிறாரு. நான் சொல்கிறத நீ செயலில் என் கண்முன்னே காட்டியிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு கொடுத்து, அது இன்றைக்கு மறக்க முடியாது. நான் உரத்தை போட்டால் உப்பு போட்டால் மண்புழு செத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் கண்கூடாக இதில் மக்கள் மத்தியில் காமிச்சது வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பதியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளும் அந்த அரவணைப்பும் இன்றைக்கும் என்னை விட்டு மறக்காது.
2: என்ன மருதாணி, லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல
3: முத்தழகு. எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேன், அதோட குறிப்பும் எடுத்து வச்சிருக்கேன். உடனே இந்த விவரங்களை எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க பண்ணைய லாபகரமான பண்ணையா மாத்த சொல்ல போறேன்.
2: மருதாணி சரியா சொன்ன.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் வெண்பன்றி வளர்ப்பு. வெண்பன்றி வளர்ப்பு குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை கொடுக்கும் ஒரு சிறந்த தொழில் ஆகும். இந்தியாவில் பண்டை காலம் தொட்டே கருப்பு வகை நாட்டுப்பன்றிகள் சுகாதாரமற்ற முறையில் அசுத்தமான சூழ்நிலையில் அறுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தாலும் பன்றி இறைச்சியை உண்பதற்கு மக்கள் தயக்கம் காட்டினர். ஆனால் தற்போது மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் காரணமாக சுகாதாரமான முறையில் நவீன அறிவியல் உத்திகளை கையாண்டு பராமரிக்கப்படும் வெண்பன்றி இறைச்சியை விரும்பி உண்ண தொடங்கிவிட்டனர். தற்போதைய சூழ்நிலையில் ஆடு மற்றும் கோழி இறைச்சியை விட மிகவும் மலிவாக கிடைக்கக்கூடிய இறைச்சி வெண்பன்றி இறைச்சியாகும். ஆகையால் இன்றைய நிலையில் வெண்பன்றி வளர்ப்பு பெரிதும் வளர்ந்து அதிக வருமானம் கொடுக்கும் சிறந்த தொழிலாக உள்ளது. மற்ற கால்நடை வளர்ப்பை காட்டிலும் வெண்பன்றி வளர்ப்பு சிறந்த லாபகரமான தொழிலாகும். வெண்பன்றிகள் மலிவான பண்ணை கழிவுகளையும் சமையற்கூட மற்றும் உணவக மிகுதிகளையும் உண்டு சத்துள்ள இறைச்சியை கொடுக்கும் திறன் கொண்டது.

இறைச்சி கோழிக்கு அடுத்தபடியாக உணவு மாற்றுத்திறனும் அதிகப்படியான இறைச்சி ஈனும் திறனும் உடையது. மேலும் பன்றி இறைச்சி அதிக சக்தி, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து மற்றும் சுவையுடையதாக உள்ளதால் மேலை நாடுகளில் பன்றி இறைச்சியை பெரிதும் விரும்பி உண்கின்றனர். தற்போது இந்தியாவிலும் வெண்பன்றி வளர்ப்பு வளர்ச்சியடைந்து வருகிறது. நம் நாட்டில் காணப்படும் நாட்டுப் பன்றிகள் எந்தவித குறிப்பிடத்தக்க குணாதிசயங்களையும் பெற்றிருக்கவில்லை. நாட்டுப் பன்றிகள் தமிழகத்தில் கருப்பு பன்றிகள் என்றும், கேரளாவில் அங்கமாலி பன்றிகள் என்றும், அஸ்ஸாமில் டும் பன்றிகள் என்றும், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிக்கோபாரி பன்றிகள் என்றும், வட மாநிலங்களில் தேசிய என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் இவற்றின் குணாதிசயங்கள் பெரும்பாலும் ஒன்றாகவே இருக்கும். இவற்றில் வெள்ளை யார்ஷயர் மற்றும் லேண்ட்ரேஸ் இனங்கள் தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலையில் நன்றாக வளரக்கூடிய வெண்பன்றி இனங்களாகும். இந்த வகை பன்றிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி, இனப்பெருக்கத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சியை பெற்றுள்ளன. நமது நாட்டு பன்றிகள் பெரிய வெள்ளை யார்ஷயர் மற்றும் லேண்ட்ரேஸ் இனங்களை கொண்டு தரம் உயர்த்தப்படுகின்றன. மேலும் பெரிய வெள்ளை யார்ஷயர், லேண்ட்ரேஸ் மற்றும் டியூராக் ஆகிய மூன்று இனங்களை கொண்டு கலப்பின பெருக்கம் செய்வதன் மூலம் முக்கூட்டு கலப்பின பன்றிகள் குறைந்த கொழுப்பு தடிமனுடன் உருவாக்கப்பட்டு அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. வெண்பன்றிகள் தட்பவெப்பநிலை வேறுபாடுகளால் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடியது. இவற்றின் பூர்வீகம் குளிர் பிரதேசம். ஆகையால் நம் வெப்ப பிரதேசத்தில் இவற்றை வளர்க்க முற்படும் போது மிகுந்த அயர்வு நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. மேலும் பன்றிக்குட்டிகளிடம் தன் உடல் வெப்பநிலையை நிலைப்படுத்தும் தன்மை வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் பன்றிகளின் உடலில் வியர்வை சுரப்பிகள் கிடையாது. எனவே வெண்பன்றிகளிலிருந்து அதிக உற்பத்தி திறனை பெற நல்ல பராமரிப்பு முறைகளும் சிறந்த கொட்டகை அமைப்பும் அவசியமாகிறது. வெண்பன்றிகளின் கொட்டகை அமைப்பு சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பும் நல்ல காற்றோட்ட வசதியும் கொடுக்கக்கூடிய வகையில் நீளவாக்கில் கிழக்கு மேற்கு திசையில் அமைக்க வேண்டும். சுற்றுப்புறத்தின் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரித்தால் பன்றிகளின் தீவனம் உட்கொள்ளும் அளவு, தீவனம் மாற்றுத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும். பண்ணையை சுற்றிலும் தீவன புல்வெளிகள் மற்றும் நிழல் தரும் மரவகைகள் அமைப்பதன் மூலம் பன்றிகளை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பண்ணை வீட்டில் வளர்க்கப்படும் பன்றிகளுக்கு ஏற்பவும் பன்றிகளின் வயதுக்கு ஏற்பவும் தனிப்பட்ட பிரிவுகள் ஏற்படுத்த வேண்டும். கொட்டகையினுள் பெண் மற்றும் ஆண் பன்றி, குட்டியினும் பன்றி மற்றும் குட்டிகளுக்கான தனித்தனி அறைகள் அமைக்க வேண்டும். கொட்டகையினுள் பாதி பரப்பளவிற்கு மேற்கூரையுடையதாகவும் பாதி பரப்பு திறந்த வெளியாகவும் இருக்க வேண்டும். வெண்பன்றி வளர்ப்பில் தீவனத்திற்கு தேவைப்படும் முதலீடு சராசரியாக 75% இருக்கிறது. ஆகையால் தீவனத்தை மிகவும் சிக்கனமாக அதன் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அளவு அளித்தல் வேண்டும். பன்றிகளுக்கு 1 கிலோ எடை உற்பத்திக்கு தேவையான தீவனம் கோழிகளுக்கு அடுத்தபடியாக குறைவானதாக உள்ளது. வெண்பன்றிகள் தாம் உட்கொள்ளும் ஒவ்வொரு 4 கிலோ தீவனத்தையும் 1 கிலோ உடல் எடையாக மாற்றும் திறன் கொண்டவையாகும். வெண்பன்றி வளர்ப்பில் தீவன செலவை குறைக்க பெரும்பாலும் சமையல் கூட கழிவுகள் மற்றும் விடுதி உணவு கழிவுகள், காய்கறி அங்காடி கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். இனப்பெருக்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்டு வளர்க்கப்படும் பன்றிகளுக்கு சமச்சீரான உணவு அளிக்க வேண்டும். பன்றிகளுக்கான அடர்த்தீவனத்தில் தானிய வகைகளான மக்காச்சோளம், அரிசி, கோதுமை போன்றவையும், புரதம் அதிகம் உள்ள சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மீன் தூள் மற்றும் கோதுமை தவிடு, அரிசி தவிடு ஆகியவையும், உயிர்ச்சத்து மற்றும் தாது உப்பு கலவைகளும் தேவையான அளவு சரிவிகிதத்தில் இருக்க வேண்டும். பன்றிகளின் உணவு தேவையில் போதுமான அளவு நார்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்துக்கள் இருக்க வேண்டும். இதற்காக குதிரை மசால், வேலி மசால், ஸ்டைலோ, சிவப்பு குளோவர், சூடான் புல் போன்ற பசுந்தீவனங்களை பயிரிட்டு அவ்வப்போது அறுத்து தீவனமாக அளிக்க வேண்டும். பொதுவாக பன்றிகள் உணவூட்டம் சமச்சீர் விகிதத்தில் அமைய வேண்டும். கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், அயோடின், இரும்பு, தாமிரம், கோபால்ட், மேங்கனீஸ், ஜிங்க் மற்றும் செலினியம் ஆகியவை மிகவும் தேவையான தாது உப்புகள் ஆகும். இன்றைய சூழலில் பன்றிகளுக்கு கலப்பு தீவனம் இல்லாமல் வெறும் உணவு கூட கழிவுகளை மட்டும் தீவனமாக அளிக்கும் போது பல்வேறு தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்களின் குறைபாடுகள் ஏற்பட்டு ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி குறைவு ஏற்படும். இதனை சரி செய்ய பன்றிகளின் வயது மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்ப வைட்டமின்கள் தாது உப்பு கலவையை தினசரி அளித்து வர வேண்டும். கொட்டகைகளில் அடைத்து பன்றிகளை பராமரிக்கும் சூழ்நிலையில் பன்றிகள் இயற்கையாக மண்ணிலிருந்து பெறும் உயிர்ச்சத்துக்கள் மற்றும் தாது உப்புகளை பெற முடிவதில்லை. அதனால் இவற்றை தீவனத்தின் மூலம் அளிக்க வேண்டும். சுகாதாரமற்ற சூழ்நிலையில் பன்றிகள் வளர்க்கப்படுவதே பன்றிகளில் நோய் ஏற்பட முக்கிய காரணமாகும். மேலும் நச்சுயிரிகளினாலும் நுண்கிருமிகளினாலும் தீவன குறைகளினாலும் தாது உப்பு மற்றும் வைட்டமின் குறைகளினாலும் குடற்புழுக்களினாலும் நோய்கள் ஏற்படுகின்றன. பன்றிகளுக்கு வரும் நோய்களில் பன்றிக்காய்ச்சல், கோமாரி

0: நோய், பன்றி பிளேக், கருச்சிதைவு ஆகியவை பன்றிகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நோய்களாகும். பன்றி காய்ச்சல் மற்றும் பன்றிகளில் ஏற்படும் கருச்சிதைவு நோய் போன்றவை மனிதர்களுக்கும் பரவும். ஆகவே பன்றிகளை மிகவும் சரியான முறையில் பராமரித்து இவ்வகையான நோய்கள் மனிதர்களுக்கு பரவுவதை தடுக்க வேண்டும். பன்றி குட்டிகளுக்கு இரத்த சோகை இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படுகிறது. ஆகவே பன்றி குட்டிகளுக்கு பிறந்த 3 நாட்களில் இரும்பு சத்து ஊசியினை 1 மில்லி அளித்து நோய் வராமல் தடுக்க வேண்டும். மேலும் தாய் பன்றியின் மடிப்பகுதியில் இரும்பு மற்றும் காப்பர் சல்ஃபேட் அடங்கிய மருந்துகளை தடவி பன்றி குட்டிகள் பால் குடிக்கும் பொழுது அந்த தாது சத்து குட்டிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். கோமாரி நோய்க்கு முதன்முதலாக 6 மாத வயதிலும் பின் ஆண்டுக்கு 2 முறையும், அதாவது கோடை காலத்திற்கு முன்பாக மழைக்காலத்திற்கு முன்பாக, பன்றி காய்ச்சலுக்கு முதல் 6 முதல் 8 மாதத்திற்குள்ளும் பின்பு ஆண்டிற்கு 1 முறையும் தொடர்ந்து தடுப்பூசி போட வேண்டும். குட்டிகளுக்கு தாயிடமிருந்து பிரித்த 2வது வாரத்தில் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். பின்பு 1 ஆண்டு வரை 2 மாதங்களுக்கு 1 முறையும், 1 ஆண்டிற்கு பின்பு 6 மாதங்களுக்கு 1 முறையும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். தரமான வெண்பன்றிகளை தேர்ந்தெடுத்து சுகாதாரமான முறையில் வளர்ப்பதால் அதிக லாபம் அடையலாம். ஆகவே வெண்பன்றி வளர்ப்பு தொழில் ஆண்டு முழுவதும் வருமானம் தரும் ஓர் லாபகரமான தொழிலாகும்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

மதிய நேரத்தின் மெல்லிய தென்றலோடு மனதிற்கு இனிமை சேர்க்கும் இசை மலர்களை தொடுத்து கொண்டு வந்திருக்கிறது பூங்கொத்து. நினைவுகளை தூண்டும் பாடல்கள், நெஞ்சை வருடும் மெட்டுக்கள், இவை அனைத்தோடும் உங்கள் காதுகளுக்கு ஒரு இனிய இசைப்பயணம். பாருங்கள், இசை மலர்களை ரசிப்போம் பூங்கொத்து நிகழ்ச்சியோடு. பூங்கொத்து நிகழ்ச்சியில முதலாவதாக கேட்டு ரசிக்கவிருப்பது 2007 வெளிவந்த தமிழ் திரைப்படம் கிரீடம். இந்த திரைப்படத்துல அஜித் குமார், த்ரிஷா, ராஜ்கிரண், விவேக், சந்தானம், சரண்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறார் ஜி வி பிரகாஷ் குமார். இந்த திரைப்படத்திலிருந்து முதலாவதாக ஒலிக்க வருகிறது பி ஜெயச்சந்திரன் மற்றும் கார்த்திக் குரல்வனத்தில் பாடப்பட்ட பாடல்.

மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான வசதியான குறைந்த கட்டண தங்குமிடம். இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தகுதியானவர்கள் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில், தர்மபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.tholi.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும், 97 91 17 19 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருது சோமுனிகாம் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல் வண்ணத்தில்.

நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருகிறது அக்கம். ஜீவ பிரகாஷ் இசையில் சாதனா சரகம் குரல் வண்ணத்தில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

ஒவ்வொரு பாடலும் ஒரு பூவாக, அத்தனை பாடல்களையும் ஒன்றாக தொடுத்தால் அதுதான் நம் பூங்கொத்து. இசையின் மனம் வீசும் இந்த நேரத்தில் பூங்கொத்தோடு உங்களை அழைத்து கொண்டு பாடல்களின் பாதையில் பயணிக்கிறது. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருகிறது 2007 வெளியான அதிரடி திரைப்படம் ஆழ்வார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா. அடுத்ததாக ஒழிக்க வரப்போகிறது பாலி பாடல் வரிகளில் மதுஸ்ரீ குரல் வண்ணத்தில்.

வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஸ்ரீகாந்த் தேவா இசையில் ஆழ்வார் திரைப்படத்தில் இருந்து.

வணக்கம் நேயர்களே, நேரம் பிற்பகல் 3 மணி. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கச்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது, உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்களோட பேர், உங்களோட ஊர், இது எல்லாத்தையும் பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 04342 என்ற முன்னணிப்போடு 24 40 30 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியா விரும்பி கேட்டிருக்காங்க நாமக்கல் கண்ணூர்பட்டியிலிருந்து பெரியசாமி, ரட்சகன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
5: நேரம் 3:09. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, உசிலம்பட்டிலிருந்து பொம்மி. இதய கோவில் திரைப்படத்தில்

நேரம் 3:15. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தர்மபுரியிலிருந்து அனிதா, பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா பையா திரைப்படத்திலிருந்து பாடல். யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா தர்மபுரியிலிருந்து ராகுல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நேரம் 3:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 10:20 சுகமான ராகங்கள். இன்று தர்மபுரி நேயர்களின் விருப்பு பாடலாக அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து

மீண்டும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல்ல இருந்து கல்பனா விரும்பி கேட்டிருக்காங்க, சிகரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் 3:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்து யாருக்காக பாடல் ஒலிக்க போகுதுன்னா, தருமபுரியிலிருந்து கலாமாரி அவங்களுக்காக, கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திருப்பூர்ல இருந்து மகேஸ்வரி ராஜேந்திரன், சூரிய வம்சம் படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: மூன்று மணி 52 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் மற்றும் லோகேஸ்வரன், அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம்ல இருந்து ஸ்னேகா. சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலையில் இணை தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:01. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அளிக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 0434-2 என்ற முன்னணிப்போடு 2444-0030 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்றும், மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 2444-0031 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: வணக்கம் சுபலட்சுமி.
1: வணக்கம் நவீன்.
0: என்ன நிறைய குறிப்புகளோட வந்துட்டீங்களா?
1: ஆமா.
0: சரிங்க, நம்ம நேயரை சந்திச்சிடலாம்.
1: சந்திச்சிடலாம்.
0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க. சரிங்க, மாரியப்பனையா, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? இது வந்து ஒரு தாவரம். இது வந்து பெரும்பாலாக வந்து வெப்பமண்டல பகுதிகளில் தான் இது காணப்படுது. இது வந்து ஆண்டு முழுவதும் வளர்ந்து பூக்கக்கூடிய ஒரு தாவரம்.
1: இல்லைங்கய்யா, இந்தியாவிலையும் இருக்கு.
0: தெரியலீங்களா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
2: வாழ்க வளமுடன். என்எம் துரை, நாகம் பேசுறேங்க.
0: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா?
2: கேட்டேங்க. எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.

0: உங்களுக்கான குறிப்பு.
1: ஐயா, இந்த தாவரம் வந்து 4 லிருந்து 5 வருஷம் வரையும் வளரக்கூடியது. நல்லா அந்த அளவுக்கு ஆயுட்காலமும் இருக்கும், 4 to 5 வருஷம் வரைக்கும்.
0: சோற்றுக்கற்றாழை.
1: நல்ல முயற்சி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சரிங்க கோபாலையா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: ஐயா, இந்த தாவரத்தை வந்து பிரித்தல் மூலமாவோ இல்ல தண்டு வெட்டு துண்டுகள் மூலமாவோ ரொம்ப சீக்கிரமா இனப்பெருக்கம் செஞ்சிடலாம்.
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: இதுவரைக்கும் வணக்கம்.
1: வணக்கம்,
3: நான் ஈரோடு அந்தியூர் தேவராஜ் பேசுறேங்க.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: என்னத்தை சொல்றேன் பாருங்க, எரிக்கலை.
1: தவறான பதில்.
3: சரிமா, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
0: நிலையத்தில் நேரம் மாலை 4:06. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: வணக்கம்,
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்கய்யா, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
10: நித்ய கல்யாணி.
1: தவறான பதில் ஐயா, முயற்சிக்கு நன்றி.
0: ஐயா, நித்ய கல்யாணி என்னன்னு தெரியுங்களா? இந்த சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, அது நல்ல ஒரு மருத்துவ குணம் தான். அது வின் கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் எடுப்பாங்க. நல்ல ஒரு தாவரத்துடைய பெயர் தான் சொல்லுங்கிறீங்க. ஆனால் தவறான பதில், நன்றி.
10: நன்றி சார்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
11: கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர்லேருந்து எம் ஆறுமுகம்.
0: ஆறுமுகையா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
11: சொல்றேங்க பாருங்க.
0: ம், சொல்லுங்க.
11: கண்டுபிடிச்சிட்டேன் சொல்றேங்க.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
11: தூதுவளை.
1: தவறான பதில்.
0: தூதுவளை. தவறான பதில்ங்க. நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
12: ஐயா, வணக்கம். ஐயா,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
12: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கோபாலபட்டிங்களா?
0: சொல்லுங்க ஐயா, விடை சொல்லுங்க.
12: அது தந்தியெல்லாம் கட் பண்ணி இறப்பதற்கு செய்யும் சொல்லுங்க. அது பார்க்கும் கரும்பு சொல்லாமா?
0: கரும்பு இல்லைங்க, கரும்பு. தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
13: நலமா
0: இருக்கிறங்க ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
13: விடை
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? முயற்சி தாங்க ஐயா. ஆனா தவறான பதில், நன்றி.
13: நன்றி சார்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
14: ஹலோ,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
14: சேலம் மாவட்டம் பி நவீன்குமார் சார்.
0: சரிங்க, என்ன விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
14: ரோஜா சார்.
0: ரோஜா. ஓ, அந்த தண்டை கட் பண்ணி வச்சா செடி வந்துடும் அப்படின்றதுனால அப்படி சொல்றீங்களா?
14: ஆமாம் சார்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
15: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
15: அரியலூர் மாவட்டம் புட்கோட்டை தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன் சார். எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: ஐயா, இந்த பூவோட பாகத்தை வந்து புள்ளி இதழ், அள்ளி இதழ் அப்படின்ட்டு வேறுபடுத்தி பார்க்க முடியாது.
15: பண்றீங்களா?

0: சோற்று கற்றாயாருங்களா?
1: சோற்று கற்றாழை.
2: தவறான பதில், முயற்சிக்கு நன்றி.
1: சுபலட்சுமி, நிறைய மருத்துவ தாவரங்களாகவே அப்படியே நம்ம நேயர்கள்லாம் சொல்கிறாங்க, நிறைய தகவல்களும் அவங்களும் சொல்லிகிட்ருக்குறாங்க. பார்க்கலாம் யார் இந்த விடையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தம்பட்டி, என்ஆர் முத்து.
1: சரிங்க முத்தையா, விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: குறிப்பான
1: உங்களுக்கான குறிப்பு,
2: ஐயா இந்த தாவரம் வந்து சில நேரங்களில் பிற தாவரங்கள் மீது வந்து ஒட்டுண்ணியாக வளரும்.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
4: பாலவாசன் காஃபி ஒர்க், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
8: நிலையத்தில் நேரம் மாலை 4:16. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
9: என்ன
8: ஊர் நீங்க? சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா? ஓ, ஜாதி மல்லிப்பூ சொல்றீங்களா? அந்த பதியம் போடுறத வச்சு அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
8: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
11: அப்படின்றவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு.
8: என்ன கொடி?
10: தங்கக்கொடி.
8: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
12: ஐயா, வணக்கம்.
8: வணக்கம், பேர் சொல்லுங்க.
12: ஐயா, நாங்க பாவடு பக்கம் வாழை தோட்ட திருமாரி பேச, இருவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னொரு குறிப்பு கொடுங்க.
8: உங்களுக்கான குறிப்பு,
11: பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த சார்லஸ் ப்ளூமியர் அப்படின்றவர் தான் இந்த தாவரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஐயா, உங்களுக்கு நான் டைரக்ட் குறிப்பே சொல்லிட்டேன்.
12: செம்பருத்தி சொல்லாமா?
8: செம்பருத்தி. தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க லட்சுமணன் ஐயா, விடை
12: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: ஒரு செடி.
12: சரிங்க,
8: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: எல்லாரும் விடைய வந்து அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பா யோசிச்சுட்டு
8: இருக்காங்க.
11: பதில சொல்லிடலாமா?
8: நம்மளே சொல்லிடலாம்.
11: இதுக்கான பதில் பெகோனியா நீலமோரம் அப்படின்றது தாங்க இதுக்கான பதில்.
8: சரிங்க, இதுக்கான இன்னும் குறிப்புகள் அப்படி நேயர்களுக்கு கொடுத்துருங்க.
11: அவர்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாம்.

0: இது வந்து ஒரு தாவரம். பெரும்பாலான இனங்கள் வந்து வெப்பமண்டல பகுதிகளில் இருந்தான் இருக்கக்கூடியது. இது வந்து ஆண்டு முழுசும் நல்லாவே வளர்ந்து பூக்கும். நாலு முதல் 5 வருஷம் வரையும் நல்லா வளரக்கூடியது, வாழக்கூடியது. இது வந்து பெரிய ஒற்றை பூக்களை கொண்டிருக்கும். பொதுவாக தட்டையான 4 பூவரை இதழ்களையும் கொண்டிருக்கும். இந்த தாவரம் சில நேரங்களில் பிற தாவரங்கள் மீது வந்து ஒட்டுணியாக வளரும். ஒரே தாவரத்தில் ஆண் பெண் அப்படின்ற 2 மலர்கள் தனித்தனியாக இருக்கும். இது வந்து புளிப்பு சுவையை கொண்டது. இந்த தாவரம் 2000-க்கும் மேற்பட்ட சிற்றினங்களை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மரபு வழி ஆய்வின் அடிப்படையில் பார்த்தா இந்த தாவரம் 20 மில்லியன்லேருந்து 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாங்க. இதற்கான பதில் பெகோனியா நீலமோரம்
1: அப்படின்றதா சரியான பதில். நிலையத்தில் நேரம் மாலை 4:20.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு கொடுத்துடலாங்களா? இல்லைங்க, அது விடையை சொல்லிட்டோம், அது விடையை சொல்லிட்டோம். இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறோம். உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு கொடுத்துடலாங்களா? இது வந்து ஒரு உயிரினம். தமிழகத்துடைய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து பரவலாக காணப்படக்கூடிய ஒரு விலங்கு. பொதுவாக வந்து 14 முதல் 23 சென்டிமீட்டர் அளவுடையதாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு உயிரினம், அது என்ன உயிரினம்? தமிழ்நாட்டில் இருக்குங்க. விடை தெரியுங்களா?
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா, வணக்கம். ஐயா,
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: நன்றி.
0: இணைப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சிவகுமார்.
0: சரிங்க சிவகுமார், விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: உங்களுக்கான குறிப்பு.
1: சார், இந்த உயிரினத்தோட உடலை விட வால் வந்து ரொம்ப நீளமா இருக்கும்.
0: என்னவா இருக்கும்?
1: என்ன?
0: குதிரை, யானை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க ரகுபதியா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு.
1: ஐயா, இந்த உயிரினம் வந்து மரங்கள்ல மட்டும்தான் வாழும் அப்படின்னு பெயர் இருந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய சில இனங்கள் வந்து மரத்தில் வாழாம நிலத்திலையும் வாழும். தவறான பதில். முயற்சிக்கு
0: நல்ல முயற்சி, ஆனா அது ஒத்த ஒரு உயிரினம் தான் நம்ம சொல்ல முடியும். நன்றி. இணைப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
4: நான் சேலத்திலிருந்து கவிதா பேசுகிறேன்.
0: கவிதா?
4: ஆமா.
0: கவிதா, என்ன படிக்கிறீங்க?
4: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓ, 7th வகுப்பு படிக்கிறீங்களா? சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல குறிப்பு வேணுமா உங்களுக்கு?
4: இல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லுங்க.
4: எல்பியா வாட்.
1: புரியல, மறுபடியும் சொல்லுங்க.
4: எல்பியா வாட்.
1: தவறான பதில்.
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: நல்லமணி வட்டம், கேட்டுப்பட்டி.

0: சரிங்க கிருஷ்ணன் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓனான். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. என்ன ஊருங்க நீங்க? சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தவறான பதில்.
0: இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா. சரிங்க பொட்டியம்மா, விடை
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: மரப்பொந்து, அப்புறம் பாறை இடுக்குகள், அடர்ந்த காட்டு பகுதி, இந்த பகுதியில தான் அதிகமா வாழும்.
0: ஆசிய
3: புல்பள்ளி.
1: தவறான பதில்.
0: தவறான பதில். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது, பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக் போய் லேண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு இசிஜி பண்ணி பார்க்குறாங்க. இசிஜி கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கேத்லாப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆஞ்சோகிராம் பண்ணுவாங்க. ஸோ கேத்லாப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு, இமீடியட்டாக பண்ண வேண்டியது.
5: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.
6: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
10: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
11: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
12: அணில் கொழுக்கட்டை மா

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:28. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க சரவணன் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேலும் ஒரு
0: உங்களுக்கான குறிப்பு
2: ஐயா, இந்த உயிரினத்தோட இனங்கள் வந்து பெரும்பாலும் பகல்ல சுறுசுறுப்பா இருக்கும். அப்படியே இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில இனங்கள் வந்து இரவுல ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படும். தவறான பதில், முயற்சிக்கு நன்றி.
0: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: மாலை, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க சுமதி அம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, விடை
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம், எம்எல் முருகேசன், காமராஜர்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?

0: அரணுக்குட்டி இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இனிப்பு நினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: தருமபுரி மாவட்டம் காரிமங்கல் வட்டம் கோயிலூர் ஊராட்சி சிவகாமி கோவிந்தன் பேசுறோம்.
0: சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: காட்டு பண்றேங்க சார்.
0: காட்டு பன்றி இல்லைங்கம்மா, சிறிய விலங்குன்னு நம்ம சொல்லிட்டோம். காட்டு பன்றின்றது தவறான பதில், நன்றி.
1: நன்றி.
0: ஒரு சிறிய விடுமுறை இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
11: நல்லமலையிலிருந்து பெரியசாமிங்கய்யா.
0: சரிங்க, பெரியசாமிய்யா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
11: மேலும் ஒரு குறிப்பு.
0: உங்களுக்கான குறிப்பு
12: ஐயா, இது பார்க்கறதுக்கு நல்லா அணில் மாதிரியே இருக்கும். நிறைய நேயர்கள் கூட சொன்னாங்க அணிலா அணிலான்னு கேட்டாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. பாக்குறதுக்கு அணில் மாதிரியே இருக்குங்க ஐயா.
11: இந்திய பனை அணில்.
0: பனை அணில் அப்படின்னு சொல்றீங்களா?
11: ஆமாங்க.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. எரிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
13: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
13: தேவாங்க ஐயா.
0: தேவாங்கு. இல்லைங்க, தவறான பதில், நன்றி. வரவேற்போம். வருக, வணக்கம்.
14: வணக்கம் சார், மேட்டூர் அணையில் இருந்து
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
14: கண்டுபிடிச்சிருக்கிற அந்த எலி வகையை சேர்ந்ததுங்களா?
0: எலி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அணில் வகையின்னு கூட சொல்லுங்க.
14: பேர் சொல்றேன்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
15: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
15: நான் தருமபுரி பாடியரப்பட்டி முனிசாமி.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
15: எனக்கு மேல ஒரு குறிப்பு கொடுங்க பார்க்கலாம்.
0: உங்களுக்கான குறிப்பு
12: ஐயா, முன்ன சொன்னோம் இல்லைங்களா, பாக்குறதுக்கு அணில் மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு. அணில் மாதிரியே இருக்கும், ஆனா அணிலுக்கு மேல கோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த உயிரினத்துக்கு இருக்காது.
15: முயலுங்களா?
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி.
15: நன்றி.
0: சுபலட்சுமி, வேற இன்னும் குறிப்புகள் கொடுங்க, நேரில் கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம்.
12: இது ஸ்காண்டிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்துவமான பாலூட்டி வரிசையை சார்ந்ததுங்க.
0: பாலூட்டி வகையை சார்ந்த ஒரு உயிரினம். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
16: சார் வணக்கம். நாங்க கரும்பிட்டு இருக்கேங்க, கரும்பட்டறையில தான் பேசணுங்க.
0: சரிங்க,
16: பவனியில இருந்து பேசுறேங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
16: இருசப்பனுங்க.
0: இருசப்பன் ஐயா, என்ன தேவாங்கன்னு சொல்றீங்களா?
16: தேவாங்க.
0: இல்லைங்க, தேவாங்கன்றது தவறான பதில், நன்றி. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்பு.

0: போம் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: நிஷம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வவ்வாலுங்க.
0: வவ்வால் இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி.
1: நன்றிங்க
0: நந்தினி. சுபலட்சுமி, என்ன விடையா இருக்கும்?
2: அதைதான் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கோம். எந்த நேயர் பதில் சொல்லுவாங்க, எந்த நேயர் பதில் சொல்லுவாங்கன்னு
0: ரொம்ப திணறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே விடை சொல்லிடுவோமா?
2: சரி இருங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கலாம். ஓகேவா? தமிழ்நாட்டில் சேர்வராயன் மலை கொல்லிமலை பகுதிகளில் இது அதிகமாக அந்த உயிரினம் காணப்படுங்க.
0: பார்ப்போம், நேயர்கள் கண்டுபிடிப்பாங்களாட்டு. இணைப்பில் நீயும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
0: சுபலட்சுமி, என்ன விடையா இருக்கும்?
2: நவீன், இதற்கான விடை மூங்கனத்தான். அதாவது பாக்கிறதுக்கு அணில் மாதிரியே இருக்கும், ஆனா அந்த கோடு மட்டும்தான் இருக்காது. சரி, அதை பத்தி இன்னும் சில குறிப்புகள் கொடுத்துடலாமா? இது பொதுவாகவே வந்து 14-23 சென்டிமீட்டர் வந்து அளவுடையதா இருக்கும். தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து பரவலாக காணப்படக்கூடிய ஒரு விலங்குங்க. உடலை விட வால் வந்து ரொம்பவே நீளமாக இருக்கும். மரங்களில் மட்டும் வாழும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் தரையில் கூட அதிக நேரம் இது செலவிடும். இந்த இலைக்குப்பை அடர்ந்த காடு பகுதியில் தான் இதனுடைய வாழிடங்கள் இருக்கும். இந்த உயிரினம் வந்து கிடைக்கக்கூடிய எல்லா வகை உணவையும் உண்ணக்கூடிய ஒரு அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லலாம். இந்த
0: நல்லா அருமையாக சொன்னீங்க. அறியப்படாத தமிழ்நாட்டின் அரிய வகை உயிரினம் அப்படின்னு சொன்னால் மூக்கணம்தான் அப்படின்றது தான் சரியான விடை. நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: நிலையத்தில் நேரம் 4:42. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? இது வந்து ஒரு விமானம், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு விமானம், இந்தியாவிலே முழுமையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விமானம். இல்லைங்க, ரஃபேல் சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: ஹலோ அண்ணா.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
7: எங்க பேர்?
6: பெயர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
7: எடப்பாடியிலிருந்து.
6: உங்க இணைப்பு சரியா கேட்கல, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஐயா, வணக்கம். ஐயா,
6: வணக்கம், பேர் சொல்லுங்க.
8: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
6: சரிங்க சந்திரசேகர், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: என்னால கண்டுபிடிக்க முடியல, மீண்டும் ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சி செஞ்சு பாக்குறேன்.
6: இந்த விமானம் வந்து காற்றுல வந்து தொடர்ந்து 7 முதல் 8 மணி நேரம். குறிப்பு சொல்றேங்க, கவனிங்க.
8: சொல்லுங்க ஐயா.
6: இந்த விமானம் தொடர்ந்து தொடர்ந்து 7 முதல் 8 மணி நேரம் காற்றிலே தங்கி பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு விமானம். வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், தருமபுரியிலிருந்து. சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, நம்ம ஒரு விமானத்தை குறித்து பேசுறோம்.

0: விடை தெரியுமா?
1: தெரியாது.
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, துரை சமயா, விடை
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இது மணிக்கு வந்து 160 கிலோமீட்டர் வேகத்துல சீரா பயணம் செய்யக்கூடிய ஒரு விமானங்க.
1: நன்றி.
0: நிலையத்தில் நேரம் மாலை 4:45. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: ராஜு பேசுறியா? பாப்பாடு பட்டிருங்க.
0: சரிங்க, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு குறிப்பு கொடுக்குறீங்களா?
0: உங்களுக்கான குறிப்பு,
1: எதிரி இலக்குகளை தகர்க்கிறதுக்காக 50 கிலோகிராம் எடையுள்ள ஒரு அதிபயங்கர வெடிப்பொருளை சுமந்து செல்லும். ஐயா
0: வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: காரிமங்கலம் மட்டும் கெங்குச்சேப்டி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன், என்ன விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: நானும் சொல்றேன்,
0: சொல்லுங்க.
4: கேஏஎல் கார்கோல் விமானம்.
0: சரிங்க, எப்படி, எந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சிங்க?
4: நீங்க சொன்ன குறிப்பு வச்சு தான் கண்டுபிடிச்சிங்க.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: படம் சிவப்பு அதிகாரம்.
0: சிவப்பு அதிகாரம்?
4: ஆமா, சிவப்பு அதிகாரம். மன்னார்குடி மனமணக்குது.
0: சரிங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.
1: ஐயா, உங்க ஊர் பேரை மறுபடியும் பதிவு செய்யலாமே.
4: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜம்மா.
0: சரிங்க, நன்றி.
1: சரிங்க சரிங்க ஐயா.
0: சுபலட்சுமி
1: சொல்லுங்க.
0: மேலும் குறிப்புகள் அப்படியே கொடுத்துருங்க.
1: இது ஒரு விமானம், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தால் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே முழுமையாக வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். காற்றில் தொடர்ந்து 7 முதல் 8 மணி நேரம் வரைக்கும் தங்கி பறக்கக்கூடியது. இது மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் சீரா பயணம் செய்யும். 16,400 அடி உயரம் வரை பறக்கும் திறன் கொண்டது. இது மேம்பட்ட மல்டிபேண்ட் செயற்கைக்கோள் வழித்தடமுறை மற்றும் இன்டர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இணைப்பில் செயல்படுது. இது ஒரு தற்கொலை ஆளில்லா விமானம் சொல்லலாம். இதற்கு தனியாக விமானம் ஓடும் தளம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான ஐஜி டிஃபென்ஸ் இது மூலமாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ராஜஸ்தானுடைய பொக்ரான் ராணுவ பயிற்சி தளத்தில் வெற்றிகரமாக பறக்க விட்டு சோதனையும் செஞ்சுருக்காங்க.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 84820.
4: நிலையத்தில் நேரம் மாலை 4:54.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: நிறைவு பெற்றது இன்றைய விடை தேடு வினாக்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
1: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் மாலைத் தென்றல்.

வணக்கம் நேயர்களே. நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். குளிர்மேகத்தின் கவிதை கேட்டு பறவைகள் நடனமாடும் கார்கால மாலை பொழுதில் இசைலயம் மீட்டி நேயர்களின் மனதை மகிழ்விக்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோர்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: நேரம் மாலை 5:08. மாலை தென்றல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வாய்மையே வெல்லும் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை தேவா, பாடலை பாடியிருக்கிறார்கள் கிருஷ்ணராஜ் மற்றும் கே.எஸ். சித்ரா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சேலம் ரோடு கிருஷ்ணகிரி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கோபுர தெய்வம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை சௌந்தர்யன், பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848422.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் பிடமனரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் இன்று முதல் புதியதாக ஆரம்பமாகிறது.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: நேரம் மாலை 5:22. கவிலையங்களின் புன்னகையில் மலர்ந்து கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு இசை சிற்பி, பாடியிருக்கிறார் ஹரிஹரன் அவர்கள்.

0: கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:30. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியில இப்போ இனியவளே திரைப்படத்திலிருந்து பாடல், தேவா இசையில ஹரிஹரன் ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடிய பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நேரம் மாலை 5:36. மலர்கள் கவிதை தீட்டும் மாலை வேளையில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். அடுத்த பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், ஹரிணி மற்றும் ஜி.வி. பிரகாஷ்குமார் ஆகியோர்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நேரம் மாலை 5:43. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காதல் ரோஜாவை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நேரம் மாலை 5:49. நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை SA ராஜ்குமார். பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ மற்றும் KS சித்ரா ஆகியோர்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்ப

0: விருப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அலைபாய்த திரைப்படத்தில்

0: நேயர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இறைவனை நினைத்திடும் ஒவ்வொரு நொடியும் இனிய நொடிதான். இறையருளை மனதில் நிறைத்து இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் கடகத்தூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பயணம் செய்ய இருக்கின்றோம். பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் பக்தர்களின் வழிபாட்டில் சிறந்து விளங்கும் இந்த ஆலயம் தருமபுரி மாவட்டத்தின் பழமையான சிவத்தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. பழமையான கல்வெட்டுக்களில் இத்தல இறைவன் முடிகொண்ட சோழீஸ்வரமுடைய நாயனார் என்று குறிப்பிட்டுள்ளார். காலப்போக்கில் சோழீஸ்வரர் என்ற பெயர் மருவி தற்போது சோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கிபி 12 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்கள் இத்தலத்தின் தொன்மையை எடுத்து காட்டுகின்றன. கோவில் வழிபாடு, நிலதானம், நிபந்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. இத்தலத்தின் மிக சிறப்பான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று சித்திரை முதல் நாள் சூரிய ஒளி சிவபெருமானின் மீது விழும் அற்புதமான தருணம். இந்த கோவிலின் வரலாறு, சிறப்புகள் மற்றும் சித்திரை முதல் நாளில் சிவபெருமானின் திருமேனியில் விழும் சூரிய ஒளியின் சிறப்பு குறித்து இந்த ஆலயத்தில் வழிபாட்டு பணிகளை மேற்கொண்டு வரும் அர்ச்சகரிடமிருந்து கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம்.
4: தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் கிராமம் சோமேஸ்வர ஆலயமா அமைந்திருக்கிறது. ஆனா இந்த கோயில் எப்படி வரலாறுனா, ராஜராஜ சோழ குலோத்தன் காலத்தை கட்டின ஆலயம் இது. இதனுடைய சிறப்பு அம்சம் வந்து சித்திர மாதத்திலே காலை 6:15 சுயலிங்கத்திற்கு படும். இது பட்டாக எல்லா தீமைகளும் நீங்கி நன்மை அடையும். இதனுடைய பலன் வருஷத்துக்கு ஒரு முறையை பார்க்கலாம். இந்த கழகத்திற்கு பேர் எப்படி வந்ததுன்னா, முன்ன சோழ மன்னர் காலத்துல வந்து ராஜராஜ சோழத்துல வந்து கங்க நாட்டு உயிர் கொண்ட சோழப்பட்டினம் என்ற கடகட்டூரான் என்ற பெயரு ஆரம்பத்திலேயே இருந்தது. இப்ப காலப்போக்கில் இருக்க மாறி மாறி வந்து கடகத்தூர்னு பேரு வச்சிருக்காங்க. அதனால நம்ம கோயிலுக்கு சிறப்பு அம்சம் வந்து பௌர்ணம பூஜை நடக்குது, பிரதோஷ பூஜை நடக்குது, சித்திர மாதத்திரோட நடக்குது, கார்த்திகை நடக்குது, அம்மாபிஷேகம் நடக்குது, சிறப்பு பூஜை எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மாசமும் எல்லா பூஜையும் நடக்குது. நவராத்திரி பூஜை நடக்குது. கடலூர் மாவட்டம் சுத்து வட்டாரம் வெளியே வருவது ஒசூர் பெங்களூர் எல்லா இடத்துல வந்து இந்த ஆலயத்தை வந்து பார்த்து சாமியை வேண்டிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பு அம்சங்களா இருக்குது. கோயிலுடைய எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, திருப்பி மறுபடியும் வரணே அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பர்லாம் நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த கோயிலுடைய அம்சம். நாம வந்து வந்ததுல இருந்து 35-40 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஒரு கோயில் கட்டின பக்கம் வந்து சிவகங்கை போய் அம்மன் கோயில் இருக்கணும், ஒரு குடியாக கட்டி ஆகணும், அம்மன் கோயில் தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்மளுடைய மனசு ஒதுங்கானது. பெரியங்காலத்துல இருந்து 5 பேர் இருந்தாங்க. அவங்க உத்தரவு கேட்டு இந்த கோயில வந்து கட்டி ஆரம்பிச்சுங்க. மெதுவெதா கட்டி ஒரு 17 வருஷத்துக்கு மேல கட்டி இந்த கட்டடத்தை முடிச்சு கும்பஸ்தான் வந்து அம்மன் கோயிலுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது எப்படின்னு எல்லாம் வந்து பக்தர்கள்லாம் வந்து ஊர் பொதுமெல்லாம் பக்தர்கள் வெளியூர்காரெல்லாம் வந்து நல்லா அம்சமா இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே சொல்றாங்க. இந்த அம்சம் இந்த கோயிலுடைய அம்சம் வந்து அம்மாவுடைய பேரு மீனாட்சி அம்மன் சொல்லி பேர் வச்சு இந்த ஒவ்வொரு முறையும் கல்யாணம் திருமணம் நடக்குது சித்திர மாசத்துல.
3: வரலாற்றையும் இறை நம்பிக்கையையும் தன்னுள் சுமந்து நிற்கும் கடகத்தூர் சோமேஸ்வரர் திருக்கோவிலின் பெருமைகளை இன்றைய பகுதியில் நாம் அறிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே, பண்பலை இசைக்கும் நேரம் 6:10.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பீட் ஏறட்டும், இசையும் தொடங்கட்டும், எனர்ஜி எகரட்டும், உங்கள் மாலை நேரத்தை இன்னும் கலர்ஃபுல்லாக்க சம்ம ஸ்பீட்ல சம்ம பீட்ல உங்களை ரசிக்க வைக்க வந்துருச்சு இசை மின்னல். நிகழ்ச்சியில முதல் பாடல் டி இமான் இசையில், சூராஜ் சந்தோஷ் குரல் வண்ணத்தில், பாண்டியன் ஆடு திரைப்படத்தில் இருந்து.

இசைக்கும் நேரம் 6:15. நம்ம நேரம் இனிமே சாதாரண நேரம் இல்லைங்க. பீட்டும் மெலடியும் மாசான பாடல்களும் சேர்ந்து கலக்க போற நேரம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட உங்க மாலை நேரத்தை மின்ன வைக்க வந்திருக்கிறது இசை மின்னல். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் முத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் குரல்வனத்தில் பட்டத்து யானை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: கிறுக்கு பயப்புல.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 6:22. இசை மின்னல் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் டி இமான் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ நேயர்களே, கேட்டு ரசியுங்கள், இணைந்தே இருங்கள். இது அபிமான பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதே தான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தின்

0: முதல் கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தேவை 12 முதல் 15% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேகாவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கென தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வுக் குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அங்கன்

0: அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த மையங்களுக்கு வருகை தரும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் உயரம் எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக அங்கன்வாடி பணியாளர் திருமதி மோகனா தெரிவித்தார்.
2: நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை, இது மூலியமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வாரத்துக்கு 3 முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1,95,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பகுதி மற்றும் வார்டு அலுவலகத்தினை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1,500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் பாருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கேங்கஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் புகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 20 வெள்ளி 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மைராஜ் அகமது கான், ரைசா தில்லான், விவான் கபூர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கத்தாரின் தோஹாவில் நவம்பர் 1 தொடங்கி 14 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1,00,000-க்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதல் பாடல்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, மும்பையில் உள்ள டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ தேர்ச்சி முறை, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 30/9/2026. மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் காலியாக உள்ள பதிவறை எழுத்தர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வளர்ச்சி பிரிவு, உதகமண்டலம். 643-0001 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 29/9/2026. மேலும் விவரங்களுக்கு nilgiris.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறையைச் சேர்ந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிர்வாக அதிகாரி பிரிவில் ஜெர்னலிஸ்ட் 200 உட்பட மொத்தம் 225 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹1000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 28/9/2026. மேலும் விவரங்களுக்கு uiic.co.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி முதல்வர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், எண் 26, புத்தேரி தெரு, கைலாசநாதர் கோவில் பின்புறம், காஞ்சிபுரம். 631-502 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 30/9/2026. மேலும் விவரங்களுக்கு kanjipuram.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாநில காட்டுத்தீ கட்டுப்பாடு மையத்தில் காலியாக உள்ள GIS நிபுணர், தொழில்நுட்ப உதவியாளர், கணினி ஆய்வாளர் மற்றும் வயர்லெஸ் ஆபரேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 29/9/2026. மேலும் விவரங்களுக்கு forest.tn.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.

நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது.

தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழையளவு. கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 36.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை. சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 8:30 மணி அளவில் அதே பகுதியில் நிலவியது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாலை அல்லது இரவு நேரத்தில் யாங்கோன் மற்றும் கியாட்டோ இடையே மியான்மர் கடற்கரையை கடக்கக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள்கர்நாடகா முதல் தமிழகம் வரை தெற்கு உள்கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் வெப்பம் சற்று உயரக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: மாலை 6:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதலாவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து ஒரு அறிவிப்பு. ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் கவனத்திற்கு. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் உடனடியாக இணைக்கவும். ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூலமே ஓய்வூதியம் வழங்கப்படும். இமோ மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் IBP வங்கி கணக்கு தொடங்கிக் கொள்ளலாம். ஆதார் இணைப்பு புதிய வங்கி கணக்கு பணிகளை இந்த வார இறுதிக்குள் முடிக்கவும். மேலும் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட தனி வட்டாட்சியர் அலுவலக ஹெல்ப் டெஸ்கை அணுகலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து ஓர் அறிவிப்பு. தனி தேர்வர்களுக்கான தேர்வு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGT நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனி தேர்வலர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 9. முதல்நிலை எழுத்துத் தேர்வு நவம்பர் 26 நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் செய்முறை தேர்வும் நடைபெறும். தேர்வு கட்டணமாக ₹200 விதிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வு கட்டணத்தை www.karulam.tn.gov.in என்ற இணையதளத்தில் செலுத்த வேண்டும். விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் மாவட்ட அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தினை நாடலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து ஒரு அறிவிப்பு. சிறுபான்மையின முஸ்லிம் மாணவர்களுக்கு வெளிநாட்டு முதுகலை கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-27 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவியருக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ₹36 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். மேலும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்ய www.bcmbcmw.tn.gov.in இந்த இணையதளத்தினை பயன்படுத்தி மேலும் தகவல்கள் அறிந்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயக்குநரிடமிருந்து ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வழங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் மூலம் நடத்தப்படும் 6 தேனி வளர்ப்பு பயிற்சி நடத்தப்படுகிறது. இதில் 10 தேர்ச்சி பெற்ற 18 முதல் உள்ளவர்கள் பயிற்சி பெற முடியும். பயிற்சி தொகையாக ₹25,000 செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் நடத்தப்படும். பயிற்சி முடிந்த பின் பயிற்சிக்கான சான்றிதழும் தரப்படும். மேலும் விவரங்கள் அறிந்திட 9363056130 என்ற எண்ணிற்கு அழைத்து விவரங்கள் பெறலாம் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயக்குநர் அறிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர்.

0: பெயர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: சங்க இலக்கியங்கள்னு சொன்ன உடனே பலர் வந்து எங்க அதெல்லாம் எதுக்குங்க இப்போ சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் படிக்க சொல்லுங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக சொல்லுங்க, அதான் முக்கியமாக தவிர சங்க இலக்கியம் படிச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க சொல்கிறீங்களான்னு. படிப்பது என்பது, கற்றுக்கொள்வது என்பது சம்பளத்துக்காக, உயர்வுக்காக, வேலைக்காக, ப்ரமோஷனுக்காக, எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்களா, தனிமையாக இருக்கிற போது படிப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒரு புத்தகமோ மற்றவையோ வேண்டும் என்று சொன்னால் எங்கே போவோம், யோசிச்சு பாருங்கள். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தன்னுடைய அந்த மனோன்மணியம் நாடகத்தில் சிவருமான ஒரு பேட்டி காண்றார். அப்படி பேட்டி காண்றப்ப என்ன கேட்குறாருன்னா, ஆமாம், நீ தான் இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு தனியாக உட்காந்துருப்பியா, அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிருக்கார். நல்லெருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டான்னு சொல்கிறப்ப அப்படி தனியாக உட்காந்துருக்க இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். சிவருமான் சொன்னார், அப்படிப்பட்ட நேரத்தில் நான் திருவாசகத்தில் ஒரு ஏடு எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னாராம். இதை மனோன்மணியம் சுந்தரனாரே சொல்கிறாருங்க. அப்போ சங்க இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் படிக்கிறப்ப என்ன சந்தோஷம் தெரியுங்களா, 2000 ஆண்டுக்கு முன்பாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி நமக்கு நினச்சி பார்க்க இனிமையாக இருக்கிறது. எப்படி, அகம்புறம் என்று பிரித்து பார்த்தாங்க. அகம் என்பது களவு, கற்புன்னு சொன்னாங்க. களவு என்பது காதல், கற்பு என்பது இல்வாழ்க்கை, இதை சொன்னாங்க. புறம் என்பது என்ன அப்படின்னா போர், வீரம் இவற்றெல்லாம் சொன்னாங்க. நல்ல நீதிகள் எடுத்து சொன்னாங்க. இன்றைக்கி நாம் எதெல்லாம் குளோபலைசேஷன் பேசுகிறோம், உலகம் ஒரு கிராமங்கிறோம், ஒரு கிராம கைக்குள்ளே அடங்கணுங்கிறோம், எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் அடித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னார். கேளீர்னா கேளுங்கள்னு அர்த்தம் இல்லை, கேளீர்னா சுற்றத்தார்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ப்பதை என்ன தெரியுங்களா, கேளார். கேளார்னா பகைவர்னு அர்த்தம். எந்த இடத்துல வருது அப்படின்னா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவுதாம் சொல்லுன்னா, கேட்டோர் மகிழுமாறும் பகைவராயினும் விரும்புமாறும் பேசுவது பேச்சுன்னு உண்டு. அப்போ கேளார்னா பகைவர், கேளுர்னா சொந்தக்காரர்கள். இந்த உலகம் பூரா ஒன்று, கனியன் பூங்குன்றன் ஒரு புலவன் சொல்கிறான். இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நான் அமெரிக்காவில் ஐநா சபையினுடைய இதுக்கு போயிருந்தேங்க, யாது மூரை யாவருங்கள் இந்த சொல் வந்து அங்கே எழுதி போட்டிருக்குது. அது மாதிரி லண்டனில் சப்வே ரயில்வே இதில் வந்து அவ்வையினுடைய வரி எழுதி வச்சுருக்குறாங்க. கற்றது கைமண்டளவு கல்லாதது உலகளவுங்கிற சொல் அங்கே இருக்குது. இப்போ இந்த யாது மூரை யாவருங்களில் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை விதி வழி செல்கிறது அப்படின்னு நம்புவாங்க சில பேர். இந்த விதியை பற்றி அவர் சொல்கிறாரு அதே பாட்டில். அதாவது மழை பெஞ்சு தண்ணீர் ஆற்று வழியாக வர்றப்போ ஒரு கட்டையை தூக்கி போட்டிங்கன்னு வைங்களேன், அது என்ன செய்யும், அந்த ஆற்று தண்ணி வழியாக போகும். தண்ணீர் போகும் வழியே அந்த புனை போவது போல நம்முடைய உயிர் வினையின் வழி செல்கிறது. அதாங்க அந்த பாட்டு, கல்புருதிரங்கும் மல்லல் பெரியாற்று நீர் வழிப்படும் புனைபோல் ஆறு உயிர் வினை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனமாகலின் பெரியோரை வியத்திலமிலமே சிறியோரை இகழ்தல் அதனின் மிளமே. இந்த பாட்டு முழுமையாக ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க, யாது முறை அவருங்களில் முடிஞ்சு நன்றி வணக்கம் அப்படிம்பாங்க. எப்போவுமே முழுப்பாட்டு சொல்கிறப்ப நல்லா இருக்குங்க. அப்போ இலக்கியங்களை படிக்கிற போது காலத்தினுடைய எந்திரத்தில் ஏறி அங்கு பயணப்படுவது போல ஒரு இனிமை இருக்கும், படித்து பாருங்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:00. நேர்களினை கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பையா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: 105 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திரை இசை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஐயா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 ஆஞ்சியோ மற்றும் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக கல்லூரி முதல்வர் எட்வினா வசந்தா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் எட்வினா வசந்தா செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 7 கோடி செலவில் கடந்த ஜூன் மாதம் கேத்லாப் கருவி பொருத்தப்பட்டு இருதய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும், இதில் 85 ஆஞ்சியோகிராம் 15 ஆஞ்சியோ பிளாஸ்ட் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கேத்லாப்

0: கருவியின் மூலம் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் புதுச்சேரி சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்லும் நோயாளியின் சதவீதம் 40% குறைந்துள்ளதாகவும் திருவண்ணாமலை மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் மற்றும் பாதப்பேரின் காப்பீடு திட்டங்களிலும் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிஸ் ஆலயத்திற்கு அசாம் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட யானைக்கே பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வணங்கினர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிஸ்வரர் திருக்கோயிலின் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பிற திருவிழா நாட்களில் சாமி நான்கு மாடை வீதியை சுற்றி திருவிதி உலா வரும் போது கோயில் யானை முன்பாக செல்லும். அந்த வகையில் அண்ணாமலையார் கோயிலில் இருந்த ருக்கு என்ற யானை கடந்த 2018 இறந்துவிட்டது. அதன் பிறகு கடந்த 8 திருக்கோயில் யானை இல்லாதது பக்தர்களுக்கு வருத்தத்தை அளித்தது. பக்தர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அசாம் மாநிலத்திலிருந்து கிலால் என்ற 8 யானை திருவண்ணாமலை அருணாசிஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்டது. யானை வரும் தகவல் அறிந்த ஆன்மீக பக்தர்களும் உள்ளூர் மக்களும் என ஆயிரக்கணக்கானோர் கூடி யானைக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வணங்கி மகிழ்ந்தனர். ஆலயத்தின் சார்பில் யானைக்கு மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் சுகாதாரத்துறைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கலந்து கொண்டு மத்திய தேசிய கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மருத்துவரிடம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும் குடிநீருக்காக மக்கள் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த கிராம ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட முகாமில் கலந்து கொண்ட அவர் 322 பயனாளிகளுக்கு ₹3,84,301 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மாவட்டத்தில் கடந்த ஓராண்டு காலமாக மழை இல்லாததால் தண்ணீர் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் தண்ணீருக்காக மக்கள் போராடும் நிலை ஏற்படக்கூடாது என்றும் அப்படி நடந்தால் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடாது, குழந்தை திருமணங்களை நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி பொருத்த வேண்டும், பொருத்தாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி உரிமையாளர்கள், கிருஷ்ண நிறுவனங்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வந்தனா கார் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வந்தனா கார், தமிழகத்தில் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPRS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத கனிம கொள்ளையை தடுக்கவும் கனிம கடத்தலை கண்காணிக்கவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி மற்றும் சுரங்கங்களிலிருந்து மணல், ஜல்லி, கிரானைட் உள்ளிட்ட கனிமங்களை எடுத்துச் செல்லும் போது வாகனங்களில் GPRS கருவி பொருத்த வேண்டும், வாகனங்களுக்கான கனிம போக்குவரத்து அனுமதி சீட்டு GPRS கருவியின் தரவுகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இதன் மூலம் வாகனம் அனுமதிக்கப்பட்ட பாதையில் தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யப்பட முடியும் என்றார். வாகனங்களில் GPRS கருவி பொருத்த திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு கால அவகாசம் இம்மாதம் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அக்டோபர் 1 முதல் GPRS கருவி பொருத்தாமல் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்வதுடன் அதன் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா

கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார்.

முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். ஐஐடி நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.

0: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 850,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021 கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024 நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார் இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல.
1: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்தனர். 9 உள்பட 28 மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும்

0: அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவிப்பாடும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கோழி வளர்ப்பில் வெளிச்ச தேவையின் முக்கியத்துவம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உடல் செயல்துறை பேராசிரியர் முனைவர் சத்யபாமா அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
4: இந்தியாவில் விவசாயத்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்களில் ஒன்று கோழிப்பண்ணை தொழில். கடந்த 4 நூற்றாண்டுகளில் கோழிப்பண்ணை தொழில் கிராமப்புற கொல்லப்புறத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது புறக்கடை கோழி வளர்ப்பிலிருந்து பெரிய வணிக தொழிலாக தற்போது மாறியுள்ளது. இது அனைவரும் அறிந்ததே. கோழிப்பண்ணை தொழில் இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 1% பங்களிக்கிறது. ஆண்டு 1.4911 பில்லியன் எண்ணிக்கையில் முட்டையும், பிராய்லர் இறைச்சி ஆண்டு 1.5 மில்லியன் டன் என்ற மிகப்பெரிய வளர்ச்சி விகிதத்தை உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இவை அனைத்தும் மரபியல் ஆராய்ச்சிகள் மூலம் கோழிகளை உற்பத்தி செய்து உணவு புரட்சியில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியதனால் ஏற்பட்டுள்ளது. இம்முயற்சிகளால் ஒரு பக்கம் நன்மை ஏற்பட்டாலும் சில உடல் செயலியல் வளர்சிதை மாற்றங்கள் கோழிகளில் ஏற்படுது இயல்பு. அதிவிரைவாக உடல் எடை அதிகரிப்பதனால் கறிக்கோழிகளில் அதிகப்படியான கொழுப்பு படிதல் மற்றும் முட்டைக்கோழிகளில் குஞ்சு பொறுக்கும் திறனும் குறைந்து வருகிறது. இப்படி பற்பல உடல் வளர்சிதை மாற்ற சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகள், நோய்கள் ஏற்பட வாய்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. கோழிகளில் உடலியல் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தி உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தினை பாதிக்காமல் இருக்க பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள் இடம்பெறுகின்றன. இவற்றுள் ஒளிக்காலம் எனப்படும் வெளிச்சம் கோழி வளர்ப்பில் மிக முக்கிய பங்கு ஏற்படுகிறது. மற்ற கால்நடை இனங்களைப் போலவே பறவை இனங்களும் அவற்றின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி, இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக வெளிப்புற மற்றும் உட்புற சுற்றுச்சூழலை பெரிதும் நம்பியுள்ளன. மரபணுகளுக்கு அப்பால் கோழிகளில் உற்பத்தி சுற்றுச்சூழலின் பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அனைத்து வெளிப்புற சூழல்கள் பெரும்பாலும் காலநிலை பருவ மாற்றங்களுடன் தொடர்பு உள்ளவையாக இருக்கின்றன. இந்த தொடர்பு நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ கோழி வளர்ப்பை பாதிக்கின்றது. வெப்பநிலை, ஈரப்பதம், மழைப்பொழிவு, ஒளிக்காலம் எனப்படுகிற வெளிச்சம் போன்ற காலநிலை அளவுகளில் ஏற்படும் மாற்றம் தீவன பெயர் கிடைக்கும் தன்மையையும் அதன் உற்பத்தியையும் மறைமுகமாக பாதிக்கின்றது. இவற்றுள் மிக முக்கியமான சுற்றுச்சூழலின் ஒளிக்காலம் எனப்படும் வெளிச்சத்தை எப்படி கோழிகளின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை தற்போது விரிவாக பார்க்கலாம். கோழிகளில் வெளிச்சத்தின் தாக்கம் அதன் வளர்ச்சி, உற்பத்தி, இனப்பெருக்கம், வலசை போதல், இறகு உதிர்தல் போன்ற முக்கிய செயல்களை கட்டுப்படுத்துகிறது. சுற்றுச்சூழலில் இருக்கும் ஒளிக்காலம் எனப்படும் வெளிச்சத்தின் அளவுகள் பகல் மற்றும் இரவு நேரம் கால அளவிற்கு ஏற்ப உடலில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கின்றது. எனவே வெளிச்சம் அளிப்பதன் முக்கியத்துவத்தை கோழி வளர்ப்பில் பணியாளர்கள் அனைவரும் அறிந்து கொள்வது மிக முக்கியம். சுற்றுச்சூழலின் ஒளிக்கால வெளிச்ச அளவுகள் நரம்பியல் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட ஹார்மோன்கள் எனப்படும் இயக்கு நீர்கள் அல்லது நியூரோபெப்டைட்கள் மூலம் வெவ்வேறு நிலைகளில் இது இயக்கப்படுகிறது. இது நேர்மறை மற்றும் எதிர்மறை புண்ணூட்ட உடல் நரம்பு இயக்க வளையத்தின் மூலம் நடைபெறுகிறது. கண்களில் விழும் ஒளி சமிக்கைகள் கண்களின் ஒளி தாங்கிகளால் உணரப்படுகிறது. இந்த உணர்திறனை மூளையின் ஹைப்போதலாமஸ் பகுதி பல்வேறு ஹார்மோன்கள் மற்றும் நரம்பு பின்னல்கள் உள்ளடக்கிய செயல்பாடுகளை சேர்த்து ஒத்திசைவாக வைக்கிறது. இதனால் கோழிகளின் இனப்பெருக்கம் முழுவதும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதில் மூளையின் ஹைப்போதலாமஸ் இனப்பெருக்க உறுப்பு இயக்க அச்சு என்ற ஒரு

சீரான அமைப்பு பற்பல ஹார்மோன்கள் சுரப்பிகளால் நெறிப்படுத்தப்படுகிறது. இவற்றில் முக்கியமாக ஒன்று மெலட்டோனின் இயக்குநீர் ஆகும். இந்த மெலட்டோனின் பீனியல் சுரப்பியின் சூப்ரா ஆப்டிக் நியூக்ளியஸ் என்ற ஒரு நியூக்ளியஸால் சுரக்கப்படுகிறது. இது பல அத்தியாவசியமான உடல் செயல்பாடுகளான வெப்பநிலை சீரமைப்பு, உணவு உட்கொள்ளும் முறை மற்றும் இனப்பெருக்கம் என அனைத்தையும் பருவ கால நிலைகளுடன் முக்கியமாக ஒளிகால வெளிச்ச அளவுகள் மூலம் மிக சீராக செயல்பட வைக்கிறது. ஒளிகால வெளிச்சம் அளவுகள் என்பது இருவிதமாக வெளிப்படும். அதாவது குறுகியதாக, அதாவது இரவு ஒரு நாளில் 12 மணி நேரம் ஸ்கோட்டோஸ்கோப் எனவாகவும், நீண்ட அல்லது பகல் காலம் ஒரு நாளில் 12 மணி நேரம் போட்டோஃபேஸ் எனவும் குறிக்கிடப்படுகிறது. ஒரு நாளில் இந்த இரு நிலைகளும் பகல் மற்றும் இரவு 24 மணி நேர சுழற்சியை உருவாக்குகிறது. இதில் பகல் 12 மணி நேரத்தினை நீடித்து 16 மணி நேர அளவாகவும், இரவு 12 மணி நேரத்தை குறுக்கி 8 மணி நேர கால அளவாகவும் நாம் மாற்றிக் கொள்ளலாம். எப்படி இருப்பினும் இந்த இரு நிலைகளின் கூட்டுத்தொகை 24 மணி நேர சுழற்சியை கொண்டு அமைய பெற்றிருக்க வேண்டும். ஒளியின் குறுகிய கால வெளிப்பாடு மெலட்டோனின் சுரப்பை அதிகரித்து ஹைப்போதலாமஸ் இயக்கு நீரை தடுக்கிறது. ஒளியின் நீண்ட கால வெளிப்பாட்டில் மெலட்டோனின் இயக்கு நீர் சுரப்பு குறைந்து ஹைப்போதலாமஸ் இயக்கு நீரை தூண்டுகிறது. இவ்வாறு வெளிப்படும் வெளிக்கால வெளிச்சங்கள் பகல் இரவு அளவுக்கு ஏற்ப மூளையின் ஹைப்போதலாமஸ் இனப்பெருக்க ஹார்மோன் GnRH என்ற இயக்கு நீரை ஒளி சமிக்கைகளுக்கு தக்கவாறு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் போன்று செயல்படுகிறது. இதன் விளைவாக இனப்பெருக்க உறுப்புகள் முதிர்ச்சி அடைகின்றன. ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரஜெஸ்டான் என்ற பாலியல் ஸ்டீராய்டு இயக்குநீர்கள் சீராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது போன்றே பல்வேறு ஒளிக்கால நிலை அமைப்புகள் கோழி வளர்ப்பின் வளர்ச்சி, நலன், உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றை பெரிதும் பாதிக்கின்றன. இந்த ஒளிக்கால நிலை அமைப்புகள் அனைத்தும் சுற்றுச்சூழலை பொறுத்து வேறுபாடுகின்றன. ஒளிக்கால வெளிச்ச அளவு காரணிகள் எவ்வாறு கோழி வளர்ப்பில் இடம்பெறுகின்றன என்றால், இன்டென்சிட்டி என்கின்ற ஒளி செறிவு, லக்ஸ் யூனிட் என்கிற கால நேரம், எந்த கலர் லைட் பொருத்தப்படணும், எவ்வாறு எந்த நேரத்தில் கோழி வளர்ப்பில் தர வேண்டும் என்பது குறித்ததாகும். முதன் முதலில் ஒளி செறிவு, அதை பற்றி பார்க்கலாம். ஒளி செறிவு பறவைகளின் உடல் நல செயல்பாட்டை குறைக்கிறது. குறைந்த ஒளி செறிவு பறவைகளின் இறகு கொத்துதல், தன் ஊனுதல் போன்ற தீய பழக்கங்களை ஏற்படுத்தி குறைந்த நேர் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது. இது எவ்வாறு வளர்ச்சியை பாதிக்கிறது என்றால், கறிக்கோழிகளில் குஞ்சு பெருக்கும் காலத்தின் ஆரம்ப நாள் முதல் 7 நாட்கள் வரை 20 லக்ஸ் யூனிட் அலகு வெளிச்சம் தேவைப்படுகிறது. அதன் பின்னர் வளரும் காலத்தில் 5 லக்ஸ் யூனிட் அலகுகளாக குறைக்கப்பட வேண்டும். 5க்கும் குறைவான லக்ஸ் யூனிட் அலகுகள் கண் விழித்திரை ஒளி மின்தாங்கிகளை தூண்டாது. இதனால் GnRH இயக்கு நீர் சுரக்காது. 40க்கும் மேற்பட்ட லக்ஸ் யூனிட் அலகுகள் கோழிகளின் விற்பனை இறைச்சி உடை சதவீதத்தை அதிகரிக்கிறது. முட்டை கோழிகளில் இளம் முட்டை கோழிகளுக்கு முதல் வாரத்தை தவிர மற்ற வாரங்களில் 5-10 லக்ஸ் யூனிட் வெளிச்சம் தேவைப்படுகிறது. முட்டையிடும் காலங்களில் 30 லக்ஸ் யூனிட், பின்னர் முட்டையின் உச்சக்கட்ட உற்பத்தியின் காலத்தின் போது 50 லக்ஸ் யூனிட் வெளிச்சம் முட்டை கோழிகளுக்கு தேவைப்படுகிறது. அதிக ஒளி தூண்டுதலினால் இளம் கோழிகளில் முதல் முட்டையிடும் வயது குறைகிறது. இதனால் சிறிய முட்டைகள், தோல் முட்டைகள் கோழிகளில் காணப்படுகின்றன. கட்டுப்பாடான ஒளி தூண்டுதல் காரணமாக இளம் கோழிகளில் இனப்பெருக்க முதிர்ச்சி தாமதமாக ஏற்படுகிறது. இதனால் முட்டை உற்பத்தி, முட்டையின் எடை அதிகரிக்கிறது. ஒளியின் குறுகிய கால வெளிப்பாடு காலத்தின் போது, அதாவது இரவு நேரத்தில், இடைப்பட்ட 45 நிமிடங்களுக்கும் ஒளி சமிக்கைகள் தருவதால் நள்ளிரவில் கோழிகள் உணவு உண்ணும் பழக்கத்தை ஏற்படுகிறது. மேலும் முட்டை ஓட்டின் சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் உருவாகுவதற்கான காலத்தை இது அதிகரிக்கிறது. அடுத்ததாக ஒளி கால நேர அளவை எவ்வாறு கோழிகளை பாதிக்கிறது என்பதை பார்க்கலாம். கறிக்கோழிகளில் பகல் நேர வெளிச்ச கால ஒளி சமிக்கைகள் கோழியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குஞ்சு பொறித்த பின் முதல் 7 நாட்களும் 23 மணி நேர வெளிச்சமும் 1 மணி நேர இருட்டும் அவசியம். அதன் பிறகு 14 நாட்களுக்கு 16 மணி நேர வெளிச்சமும் 8 மணி நேர இருட்டு என்ற அளவில் ஒளி காலம் தேவைப்படுகிறது. பிறகு கறிக்கோழிகள் வளர வளர பகல் வெளிச்ச நேரத்தை படிப்படியாக 2-4 மணி நேரமாக அதிகரித்து 16-20 மணி நேரமாகவும், இருளை 8-4 மணி நேரமாகவும் குறைக்க வேண்டும். குஞ்சு வயது 28 நாட்கள் ஆகும்போது 20 மணி நேர வெளிச்சமும் 4 மணி நேர இருட்டும், 35 நாட்கள் ஆகும்போது 22

0: இரண்டு மணி நேர வெளிச்சமும் இரண்டு மணி நேர இருட்டும் தேவைப்படுகிறது. அனைத்து வயது குஞ்சுகளுக்கும் அதிக அளவு பகல் வெளிச்சம் 20 மணி நேர வளர்ச்சியை தூண்டுகிறது. ஆனால் மிக அதிகப்படியான 20 மணி நேர பகல் நேர வளர்ச்சி எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி கோழி வளர்ச்சியை குறைக்கும். 49 நாட்களுக்கு மேலான வயது உள்ள விற்பனைக்கு தயாராக உள்ள கோழிகளுக்கு 20 மணி நேர வெளிச்சம் தேவைப்படுகிறது. இவ்வெளிச்சம் மார்மக பகுதியில் புரத சக்தி மிகுந்த இறைச்சியை அதிகரிக்க ஏற்படுத்துகிறது. 14 மணி நேர வெளிச்சம் தருவதால் வளர்ச்சிதை மாற்றம் தீவன மாற்ற செயல்திறன் விகிதம் குறைகிறது மற்றும் இருளின் போது கோழிகளின் நடமாட்டம் குறைவதால் அன்றாட பராமரிக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்து அளவுகளும் குறைகின்றது. அதனால் உற்பத்திக்கு இச்சத்துக்கள் மேலோக்கப்படுகிறது. முட்டை கோழிகளில் ஆரம்ப காலத்தில் முதல் 7 நாட்கள் வரையிலான உணவு உட்கொள்ளுதலை அதிகரிக்கவும் இறப்பு விகிதத்தை குறைக்கவும் 24 மணி நேர ஒளி தேவைப்படுகிறது. குஞ்சுகளில் ஒளி விளக்கு எனப்படும் ஒளி சமிக்கைகள் வெளிச்ச காலத்திற்கு உட்படாத பயனற்ற ஒளிப்பருவம் அதாவது போட்டோ ரெஃப்ராக்டரி உள்ளது. இதன் காரணமாக குறைந்த மணி நேரத்திலிருந்து வெளிச்ச காலத்தை தொடங்கி படிப்படியாக பின்னர் 8 மணி நேரம் வரை வெளிச்சத்தை அதிகரித்து தர வேண்டும். இதன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட இனவிருத்தி முதிர்ச்சிக்கான காலத்தை கோழிகள் பெறுகின்றன. மரபணு ஆராய்ச்சியில் அதிக முட்டையிடுவதற்கான மரபணு தேர்வு செய்யப்படுவதனால் இனப்பெருக்கத்தில் எதிர்மறையான தாக்கத்தை இவை ஏற்படுத்தலாம். மேலும் இது ஒளிச்சேர்க்கையின் இனவிருத்தி வயதையும் மாற்றுகிறது. இளம் முட்டை கோழிகளுக்கு 8 முதல் 10 மணி நேரம் வரை வெளிச்சம் தேவைப்படுகிறது. அதற்கும் குறைவாக கொடுத்தால் அவை சரிவர உணவு உட்கொள்ளாது. இதனால் உடல் எடை குறையும், தீவன மாற்று விகிதம் குறையும். ஆனால் முட்டையிடும் காலம் தாமதமாகும். 12 மணி நேரத்திற்கும் மேலான வெளிச்சம் கொடுத்தால் இளம் வயதிலேயே பயனற்ற ஒளிப்பருவத்தை, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஜுவனைல் போட்டோ ரெஃப்ராக்டினஸ் போன்ற நிலைக்கு கோழிகளுக்கு ஏற்படும். முட்டை கோழிகள் 16 முதல் 22 வாரங்களில் முட்டையிடும் காலத்தை தூண்டுவதற்கு 14 மணி நேர வெளிச்சம் தேவைப்படுகிறது. வணிக ரீதியாக 14 மணி நேர ஒளிக்காலம் ஆண்டு 1க்கு 330 முட்டைகள் என உற்பத்தியை நமக்கு அதிகரிக்கும். திடீர் ஒளி தூண்டுதல் முட்டை கோழிகளின் முதிர்ச்சி அடையும் வயதையும் முட்டையிடும் காலத்தையும் குறைக்கின்றது. இதனை ஒப்பிடும்போது ஒளிக்கால நேரத்தை மெதுவாக படிப்படியாக உயர்த்தினால் முட்டையின் மொத்த எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். படிப்படியாக ஒளி தூண்டுதலை உயர்த்துவது உகந்த முட்டை உற்பத்திக்கும் முட்டை எடை அதிகரிக்க உதவும். அதே சமயம் வெளிச்ச காலத்தை குறைப்பதால் முட்டை உற்பத்தியும் குறைந்துவிடும். 3வது காரணியாக ஒளி தரத்தின் நிறமாலை என்கிற லைட் ஸ்பெக்ட்ரம் எப்படி கோழி வளர்ச்சிக்கு உதவுதுன்னு பார்த்தோம்னா, இது கோழி கொட்டுகையில் ஒளி காலத்தின் கரெக்டான நிறமாலை பராமரிக்கப்பட வேண்டும். விழித்திரையின் வெளிச்சக்கால ஒளி சமிக்கைகள் நரம்பு தாங்கிகள் சரியான ஒளி தூண்டுகளுக்கு அதிக ஆட்டம் கொண்டதாக அமைகிறது. பொதுவாக 500 முதல் 700 நானோமீட்டர் அலைநீளத்துடன் குறைந்த பட்சம் 50 ஹெர்ட்ஸ் மின்னோட்டம் கோழிப்பண்ணையில் நிறுவப்பட வேண்டும். இதனால் இந்த அலைநீளம் கோழிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றால் கொத்துதல் போன்ற தீய பழக்கம் ஏற்படும். 1 வாட் 1 கோழிக்கு என்ற விகிதம் அமைக்கப்பட வேண்டும். அதாவது 4 சதுர அடிக்கு 1 வாட் என்று நிறுவப்பட வேண்டும். மின் விளக்குகளின் நீடித்த காலம் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல் போன்ற பொருளாதார காரணங்களுக்காக தற்போது குண்டு விளக்குகளுக்கு பதிலாக கையடக்க ஒளி உமிழ் விளக்குகள் அதாவது டயோட் விளக்குகள், எல்இடி பல்புகள், அதிக அழுத்த உடைய சோடியம் வேப்பர் விளக்குகள் பயன்படுத்துகிறோம். கறிக்கோழிக்கு 8 to 10 எல்இடி பல்ப் அதாவது 45 வாட், முட்டை கோழிகளுக்கு 6 to 7 எல்இடி கொண்ட 40 வாட் பல்புகள் தேவைப்படுகிறது. இறுதியாக ஒளி நிறம் எவ்வாறு கோழிகளின் விழித்திரையை உள் செலுத்தப்பட்டு கோழி உற்பத்தி மற்றும் வளர்ச்சியை சீரமைக்கிறது என்றால், கோழிகளால் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு ஒளி மட்டுமல்லாது ஊதா கதிர்களையும் உணர முடியும். கோழிகளில் அதிக ஊட்டச்சத்து மற்றும் துரித வளர்ப்பு ஆகியவற்றினால் கோழிகளின் ஒளிக்காலத்தின் அமைப்புகள் பார்வை நலன் மற்றும் இனப்பெருக்கம் என்ற அனைத்து காரணத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது. எனவே கோழி வளர்ப்பில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் யுக்திகளுடன் சீர்மிக்க வெளிச்ச அளவுகள், ஒளிக்கால அமைப்புகள் உற்பத்தி திறன் மற்றும் பண்ணை பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் என்ற சந்தேகமும் இல்லை.
1: இதுவரை கேட்டது கோழி வளர்ப்பில் வெளிச்ச தேவையின் முக்கியத்துவம் குறித்து.

நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி பிறந்த கன்றுகளில் ஏற்படும் பிறவி குறைபாடுகளும் அதற்கான மேலாண்மை முறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா. விஜயகுமார் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.

முதலாவதாக பிறந்த கன்றுகளில் ஏற்படும் பிறவி கோளாறானது முதல் கோளாறானது ஆசனவாய் இல்லாமல் பிறத்தல். இந்த நோயானது காரணங்கள் பிறவி கோளாறுகள், மரபணு காரணங்கள் மற்றும் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் நோய்களாலும் வரக்கூடியது. இதனோட அறிகுறிகள் முதல் சாணம் அதாவது முதல் மலமானது சீம்பால் குடித்த 1 அல்லது 2 மணி நேரத்தில் கழிக்க வேண்டும். ஆனால் இந்த கன்றுகளானது முதல் சாணம் அல்லது மலம் கழிக்காமல் இருக்கும். நீங்கள் உற்று நோக்கினால் பின்னால் வால் பகுதிக்கு மேல் தூக்கி பார்த்தால் ஆசனவாய் இல்லாமல் இருக்கும். இந்த அறிகுறி உடனே தெரிந்துவிட்டால் நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சை ஒன்றுமே இதற்கான தீர்வு முறைகளாகும். சிறிய அறுவை சிகிச்சை தான் புதிதாக ஒரு ஆசனவாய் உருவாக்குவார்கள். அதன் மூலம் சாணம் ஈஸியாக வரும். இரண்டாவது நோய் என்று பார்த்தால் தொப்புள் குடி குடல் இறக்கம் நோயானது. இதாவது பிறந்த கன்றுகளில் முதல் மாதம் அல்லது 2வது மாதத்தில் கூட தொப்புள் குடலிறக்கம் நோய் வரும். அதாவது உம்பிலிகல் ஹெர்னியா என்று சொல்வார். நீங்கள் பார்த்தால் தொப்புள் கொடியில் பார்த்தால் ஒரு வீக்கம் தெரியும். அந்த வீக்கமானது நீங்கள் படுக்க வைத்து பார்த்தால் அந்த பகுதி உள்ளே சென்றுவிடும். நிற்கும் போது தொப்புள் குடல் இறக்கம் வெளியே வந்து தள்ளும். இந்த அறிகுறி தென்பட்டால் கன்றுக்குட்டி வீக்கம் வலி எதுவுமே இல்லாமல் இருக்கும். நார்மலாக என்ன பால் குடிக்குமோ நார்மலாக என்ன செய்யுமோ செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தொப்புள் குடல் இறக்கமானது விரிவாக்கம் ஆகிக்கொண்டே இருக்கும். விரிவாக்கம் ஆகிக்கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் கடினமானது. உடனே நீங்கள் அந்த தொப்புள் குடல் இறக்கம் நோய் பார்த்தால் உடனே கால்நடை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்ளலாம். மூன்றாவது நோய் என்று பார்த்தால் டெர்மாய்டிசிஸ்ட் என்று கண் இமை அல்லது கண் விழித்திரைகளில் முடி வளருது. முடி வளர்ந்து கண் இமைகளை சுற்றி முடி இருக்கு. அந்த முடியானது கண் பார்வையை குறைத்துவிடும். அதை நீங்கள் பார்த்தவுடன் கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கும் அறுவை சிகிச்சை முறையில் அந்த கண் இமையில் இருக்கும் முடிகளை சரி செய்யலாம். நான்காவது நோயானது கன்ட்ராக்டட் டெண்டன் என்று குறுகிய தசைநார் பிடிப்பு நோயாகும். இந்த நோயானது பிறந்த கன்றுகளில் முன்கால்களில் மூட்டுகளில் வளைந்து காணப்படும். இந்த நோய்கள் காரணங்கள் அறிகுறிகள் பார்த்தால் இரண்டு கால்களுமே முன்னங்கால்கள் வளைந்து கால் ஊன்றாமல் காணப்படும். இந்த நோய்கள் தென்பட்டால் நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கு சிறிய அறுவை சிகிச்சை மூலம் அந்த கால்நடையின் முன்பகுதியில் அறுவை செய்து பிறகு ஒரு பிளாஸ்டிக் பைப் வைத்து கட்டி கால்களை நார்மலாக்கி விடுவார்கள். நார்மலாக நடக்க ஆரம்பிச்சு விடும். இது நான்காவது வகை நோயாகும். அடுத்தது என்று பார்த்தால் ஈவென்ட்ரேஷன் என்று ஒரு நோய் உள்ளது. அந்த நோய் என்னது பிறவியிலேயே கன்று ஆனது பசுமாட்டில் செனைப்பெயரிலேயே வந்து உறுப்புகள் வளராமல் அதாவது உடல் உறுப்புகள் எல்லாமே தொப்புள் கொடியிலையும் அல்லது நெஞ்சு பகுதியிலேயோ உள் உறுப்புகள் எல்லாமே வெளித்தல் இருதல் அதாவது உடலில் உள்ள வயிற்று பகுதி உடல் பகுதி அனைத்து பகுதியிலும் வெளித்தல் இருக்கும். பிறந்த கன்று உடனே பார்த்தால் குடல் பகுதியானது வயிற்று பகுதி அதோட தசைநார் எல்லாமே வெளியில் காணப்படும். இப்படி ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் உடனே நீங்கள் ஒரு சுத்தமான காடா துணியை எடுத்து சுற்றி அதன் மேல் நார்மல் சலைன் ஆர் சுத்தமான தண்ணீரை நனைத்து வைத்து கட்டி கொண்டு உடனே கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கு அறுவை சிகிச்சை மூலம் அந்த குடல் பகுதியை சரி செய்து விடுவார்கள். அடுத்ததாக பார்த்தால் ஏமீலியா என்று ஒரு நோய் உள்ளது. அதாவது உடல் உறுப்புகள் இல்லாமல் பிறத்தல். உடல் உறுப்புகளே இல்லாமல் பிறத்தல் என்பது ஒரு கால் இல்லாமல் இருக்கலாம் அல்லது முன்னங்கால் இல்லாமல் இருக்கலாம். பிறவியிலே சில உறுப்புகள் இல்லாமல் பிறத்தல். இது மாதிரி கன்று பிறந்தால் அதற்கு வைத்தியம் கிடையாது. அடுத்ததாக பாலிமீலியா என்று உடல் உறுப்புகள் எக்ஸ்ட்ரா உறுப்புகள் அதாவது 4 கால்கள் உள்ள கன்றுகளுக்கு பதிலாக 6 கால்கள் உள்ள கால்கள் பிறக்கும். அதற்கெல்லாம் சிகிச்சை உண்டு. நீங்கள் உடனே கால்நடை மருத்துவரை அணுகி சப்போஸ் 6 கால்கள் உள்ள கன்று பிறக்குது என்றால் 4 கால்கள் கரெக்டாக முன்னங்கால் 2 பின்னங்கால் 2 வைத்து எக்ஸ்ட்ரா கால்களை அதாவது அதிகமாக வளர்ந்த கால்களை அறுவை சிகிச்சை மூலம் ஈஸியாக குணப்படுத்தி விடலாம். அடுத்ததாக பார்ப்போமானால் ஆர்த்ரோபோரோசிஸ் என்று வளைந்த கன்று நோய். இந்த வளைந்த கன்று நோய் ஆனது வளைந்து நேராக்க முடியாத நிலையில் இருக்கும். சில நேரங்களில் முதுகு தண்டும் வளைந்திருக்கும். இதற்கு காரணங்கள் பெரும்பாலும் மரபணு காரணமாக காணப்படுகிறது. கர்ப்ப காலத்தில் தாய் மாடு லூம்பஸ் என்னும் விஷ செடிகளை சாப்பிட்டால் இந்த நோய்கள் வரும். இந்த நோய்களானது அறிகுறிகள் கால்கள் வளைந்து நேராக்க முடியாத நிலையில் கன்றில் நிற்கவோ நடக்கவோ முடியாத இருக்கும். இந்த குறைபாட்டிற்கு உண்மையில் சிகிச்சை கிடையாது. அடுத்ததாக அன்னத்தில்
திறப்பு நோய், அதாவது அன்ன திறப்பு என்பது கிளப்டு பேலட் என்று சொல்லப்படும். வாயு பகுதி ஓப்பன் பண்ணும்போது வாயின் மேற்கூரையானது முழுவதுமாக மூடாமல் வாய் மேல் பகுதிக்கும் மூக்கு பகுதிக்கும் இடையில்

0: ஒரு ஸ்கேப் உண்டாயிரும். அந்த பகுதியில் வழியாக வாய் வழியாக உண்ணும் பாலானது மூக்கின் வழியாக வெளிவரும். ரெண்டுக்கும் இடையில் சதை வளராமல் இருக்கும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் கால்நடை உதவி மருத்துவரையா அல்லது கால்நடை அறுவை சிகிச்சை துறையை அணுகி ஒரு சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை பயின்று இரண்டுக்கும் உள்ள கேப்பை சரி செய்து கன்றுக்குட்டியை நார்மல் நிலைக்கு கொண்டு வரலாம். அடுத்ததாக சிஸ்டசோமா ரிஃப்ளக்ஸ் என்று சொல்லுமா, இது மிகவும் கடுமையான குறைபாடு உள்ள நோயாகும். உதுகுத்தண்டு பின்புறமாக வளைந்து வயிற்று பகுதியில் உறுப்புகள் உடலுக்குள் வெளியே தெரியும். காரணங்கள் மரபணு காரணங்கள், வளர்ச்சியில் ஏற்படும் குறைபாடுகள். அறிகுறிகள் உடல் திரிந்து முதுகுத்தொண்டு வளைந்திருத்தல், வயிற்று உறுப்புகள் வெளியே தெரிதல், எப்போதும் கடினமான பிரசவம் ஏற்படும். இதற்கு சிகிச்சைகள் கிடையாது, கன்றும் உயிர் பிழைப்பது கடினம். இந்த குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்றால், இந்த குறைபாடு உள்ள பெரும்பாலும் கர்ப்பமான மாடுகளுக்கு குறிப்பாக பிபிடி நோய்க்கான எதிராக தடுப்பூசி போடுதல், கர்ப்பமான மாடுகளை விசைத்தன்மையுள்ள களைகள் நிறைந்த மேய்ச்சல் நிலங்களில் மேய விடாமல் பார்த்தல், மரபணு குறைபாடு சுமக்கும் காளைகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தாமல் இருத்தல், கர்ப்ப காலத்தில் தாய்மாட்டிற்கு சமச்சீரான தாது சத்து வைட்டமின் ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்தல். இந்த எளிய முன்னெச்சரிக்கைகளை கடைபிடித்தால் நமது கால்நடைகளில் பிறவிக்கு வராத குறைபாடுகளின் அளவை கணிசமாக குறைக்க முடியும். ஏனால் கன்று நல்லாக வளர்த்தால் மாடு நன்றாக வளரும். அதனால் இந்த மேற்கூறிய தடுப்பு முறைகளை சரியாக பயன்படுத்தி சிகிச்சை மேற்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகொள்கிறேன்.
1: இதுவரை கேட்டது, பிறந்த கன்றுகளில் ஏற்படும் பிறவி குறைபாடுகளும் அதற்கான மேலாண்மை முறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா விஜயகுமார் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி. நேயர்கள், இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தர்மபுரி மாவட்டம் பாம்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகளின் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர்பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றியும் தெளிக்கலாம். சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு மா ஆ வெண்ணிலா மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் மற்றும் தா செந்தில்குமார் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டி அவர்களால் பாக்கு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம்.

0: பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:01. நேயர்கள், இனி கேட்கலாம் இளம் தின்றல். இன்றைய இளம் தின்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. சொல்லுக வெள்ளுக நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 2440330 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்றும், மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 2440311 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சக்கரவர்த்தி மஞ்சப்பன்.
2: சரிங்க சக்கரவர்த்தி, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடலாங்களா? சரி. இளம் சிவப்பு நிறத்துல பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கினம், அது என்னங்க? மான் என்பது தவறான பதில். நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம், சோ சண்முக சுந்தரம்.
2: சரிங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
4: கேளுங்க.
2: மூளை, இதயம், இது எதுவுமே இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க.
4: மூளை, இதயம், ஜெல்லிமீன்.
2: ஜெல்லிமீன், சரியான விடை. உலகில் அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் எதுங்க?
4: முதலை.
2: முதலை, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், பெயர் சொல்லுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவகட்டி சென்னை விவசாயி ஏ முருகன்.
2: சரிங்க முருகன், உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
5: கொடுங்க நவீன்.
2: வெள்ளை நிற ரத்தம் உடைய உயிரினம் எதுங்க?
5: மண்புழு.
2: மண்புழு, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாங்களா? உங்களுக்கான கேள்வி, பால் மற்றும் முட்டை இரண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கினம் எதுங்க?
3: திமிங்கலம்.
2: திமிங்கலம், தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: ஐயா, வணக்கம்.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
6: நாகலாபுரம் கன்னியாத்தன்.
2: சரிங்க கன்னியப்பனை, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? சரிங்க, மனித உடல் பிறப்பு முதல் இறப்பு வரை வளராத ஒரு உறுப்பு இருக்குங்க, அது என்ன உறுப்பு?
6: கண் கருவிடி.
2: கண் கருவிடி, சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மனிதன் எத்தனை நாட்கள் வந்து தூங்காம இருக்க முடியும்?
6: ஐயா, 5 நாள்.
2: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை.

0: உணவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
4: நிலையத்தில் நேரம் 8:06. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: இனிய இரவு வணக்கத்துடன் இணைவது குதிரைப்படையில இருந்து சிவகுமார்.
4: சரிங்க சிவகுமார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: கேளுங்க ஐயா.
4: சரிங்க, வாரத்துல 7 திங்கள் செவ்வாய் புதன் அந்த மாதிரி புத்திசாலி குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குங்க, அந்த நாள் என்ன நாள்?
5: செவ்வாய்க்கிழமை.
4: செவ்வாய்க்கிழமை, தவறான பதில், நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகின் மிக ஆழமான கடல் பகுதி எதுங்க? ஆர்க்டிக் இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
4: சரிங்க மோகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: மூன்று கேள்வியுமே எளிமையாவே கொடுத்துறீங்க.
4: சரிங்க, உங்களுக்கான எளிமையான கேள்வியை கேட்கலாம். தமிழகத்தின் நுழைவாயில் எதுங்க?
6: தூத்துக்குடி.
4: தூத்துக்குடி, சரியான விடை. தமிழ் மொழியை செம்மொழியாக எந்த ஆண்டுங்க அறிவிச்சாங்க?
6: தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டுங்களா? ஐயா அது பாத்தீங்கன்னா 2004 நினைக்கிறேன், June 6.
4: சரிங்க, சரியான விடை சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி
6: எளிமையா கூடுங்கயா.
4: பால் மற்றும் முட்டை இரண்டையும் கொடுக்கக்கூடிய விலங்கு எதுங்க?
6: பால் மற்றும் முட்டைங்களா? ஐயா ராஜநாகம்.
4: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. எனிப்பிரினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
7: வணக்கம்,
4: பேர் சொல்லுங்க.
7: காரிமங்கலம் வட்டம் கெங்கிச்செட்டி பீமராஜ்.
4: சரிங்க பீமராஜன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா? உங்களுக்கான கேள்வி, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ரத்தம் உடைய ஒரு உயிரினம் இருக்குங்க, அது என்ன உயிரினம்?
7: கரப்பான்பூச்சி.
4: கரப்பான் பூச்சி, சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலகில் அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குங்க, அது என்ன?
7: ஆமை.
4: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. எனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
4: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
8: கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
4: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
8: கேளுங்க ஐயா.
4: உங்களுக்கான கேள்வி, வானத்தை நோக்கி பார்க்க முடியாத ஒரு விலங்கினம் எதுங்க?
8: வானத்தை நோக்கி பார்க்க முடியாது.
4: ஆமா, அண்ணாந்து பார்க்க முடியாது, அதால அது என்ன விலங்கு?
8: மான்.
4: இல்லைங்க, தவறான பதில், நன்றி.
8: நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி. உலக இருதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு இருதய பரிசோதனை முகாம். இருதய மருத்துவர் ஆலோசனையுடன் இசிஜி, எக்கோ ஸ்கேன், சிபிசி ரத்த பரிசோதனை, சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் பரிசோதனை ₹699 செய்யப்படுகிறது. இச்சலுகை இம்மாதம் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை மட்டுமே. இடம் மருத்துவமனை வளாகம், பைசுவள்ளி தருமபுரி. தொடர்புக்கு 9500848220. இன்றைய உங்கள் இருதயத்தை

0: பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாராளும் வம்சம் இது அச்சத்தண்ணியில விளக்கறியும் தாராள வம்சம் இது.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் 8:17. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கான கேள்வி, ஒருபோதும் மலராத ஒரு பூ இருக்குங்க, அது என்ன பூ?
1: என்ன சார்?
0: ஒருபோதும் மலரவே மலராத ஒரு பூ இருக்கு, அந்த பூ என்ன பூ?
1: அல்லி.
0: அல்லி பூ மலராதுங்களா? தவறான பதில். நன்றி.
1: அல்லி மலரும்
0: சொல்லிருக்கேன். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, நாங்கள் மதியன்பாளையம் ராமகாயிலிருந்து
0: தமிழ்நாட்டுல எந்த காய்கறி பயிர் வந்து அதிக அளவுல பயிரிடப்படுதுங்க? தக்காளி தான் சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி. கடலில் கலக்காத ஒரு பெரிய நதி இருக்குங்க, அது என்ன நதி?
2: கிருஷ்ணா நதி.
0: இல்லைங்க. தவறான பதில்.
2: நன்றி.
0: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்க ஐயா. ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, வேர் இல்லாத ஒரு தாவரம் இருக்குதுங்க, அது என்ன தாவரம்?
3: வேர் இல்லாத தாவரமா?
0: என்ன என்ன என்ன பிள்ளைங்க? வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து ராஜேஸ்வரி சங்கரலிங்கம்.
0: சரிங்கம்மா. ராஜேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, பத்திரிகையே வெளிவராத ஒரு நாடு இருக்கு, அது என்ன நாடு?
4: பத்திரிகையே வெளிவராத நாடு.
0: நன்றி. எனிப்பிளனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். நாமக்கல் மாவட்டம்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான கேள்வி, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான்? நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நன்றி சார், தெரியல.
1: நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், கரையப்பநிலை கிராமம், மணி.
1: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: மனித உடல்ல ரொம்ப பெரிய எலும்பு அப்படின்னு சொன்னா அது என்ன எலும்புங்க?
2: தொடையெலும்பு.
1: தொடையெலும்பு, சரியான விடை. சரிங்க, அதே போல மனித உடல்ல ரொம்ப சிறிய ஒரு எலும்பு இருக்குங்க, அது என்ன எலும்பு?
2: காது. காது அங்கவாடி. காது அங்கவாடி.
1: யாரோ சொல்லி கொடுக்கறாங்க, அது சரியான பேர் சொல்லுங்க.
2: காது அங்கவாடின்னு.
1: சரிங்கய்யா, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன்
1: சார். சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
1: மனித உடல்ல மிகப்பெரிய ஒரு உறுப்பு இருக்குங்க, அது என்ன உறுப்பு? நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார், ஈரோடு மாவட்டம் கோவிந்தசாமி சார்.
1: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க சார்.
1: ஒரு விலங்கு இருக்குங்க, அந்த விலங்குடைய பால் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பால்னு சொல்ல, ரொம்ப, அதாவது எப்படி சொல்றதுன்னா, உலகின் எந்த விலங்குடைய பால் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
4: நன்றி.
1: எனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: மதிகன் பல்தீன் ரமணி.
1: சரிங்க ரமணி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகில் வந்து அதிகமாக விளையக்கூடிய ஒரு காய்கறி இருக்குது, அது என்ன காய்?
5: உருளைக்கிழங்கு.
1: யார் சொல்லி கொடுக்குறா பக்கம்?
5: நானே சொல்றேன்.
1: நீங்களே சொல்றீங்களா? சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஏழைகளின் தேக்கு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரம் இருக்கு, அது என்ன தாவரம்?
5: மாமரம்.
1: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. எனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
6: வாழ்க வளமுடன்.
1: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: கேளுங்க.
1: இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருவி இருக்குங்க, அது என்ன அருவி?
6: குற்றாலம்.
1: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

நிலையத்தில் நேரம் 8:21. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் நயாகரா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு அருவி இருக்குங்க, அது என்ன அருவி?

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: தருமபுரி மற்றும்

0: ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சியை பற்றி தான், அதாவது ஒரு அவசர நிலை, அதாவது சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயத்தில், அல்லது சாப்பிடும்போது, முக்கியமாக சாப்பிடும்போது, அது முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடும்போது சில சமயத்தில் என்ன ஆகும்னா, சாப்பாடு வந்து போய் தொண்டையில் அடைச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னாகும், திக்குமுக்காடி போகிற நிலைமை உண்டாகும். அந்த மாதிரி சமயத்தில் எப்படி நம்ம அதை சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி ஒருத்தருக்கு, ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெய்ம்லிஷ் மெனியூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் ஹெய்ம்லிஷ் மெனியூவர். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கலாம். இன்னும் நான் சொல்கிறத வச்சு அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். HEIMLI அப்படின்னு வரும், சரிங்களா? ஹெய்ம்லிச் LICH இருக்கும், ஹெய்ம்லிச் மெனியூவர் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணணும்னா, யாருக்கு வந்து தொண்டையில் அடைச்சிக்கிச்சோ விக்கிக்கிச்சோ, அவங்களுக்கு பின்னாடி இருந்து, நாம் அவங்க பின்னாடி இருந்து ரெண்டு கையை நீட்டி, தொப்புளுக்கு 4 அங்குலத்துக்கு மேலே, அதாவது 4 விரலுக்கு மேலே, நம்ம இடது கையை என்ன பண்ணால், விரல்லாம் மடக்கிக்கணும். டாக்டர் குளுக்கோஸ் போடும்போது சொல்லுவாங்கள்ல, ஸ்டாஃப் நர்ஸ்லாம் விரல் நல்லா மடக்கி பிடிக்கணும், அந்த மாதிரி மடக்கிட்டு இந்த மடக்கின கையை மேலே வலது கையை நம்ம வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு உள்ளே மேலே அந்த மாதிரி உள்ளே அழுத்தி அப்படியே மேலே தூக்குற மாதிரி பண்ணணும். அதுக்குதான் பேர் ஹெய்ம்லிஷ் மெனியூவர்னு பேர் அதுக்கு. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, தொண்டையில் வைக்கியிருக்கிற அடைச்சிருக்கிற அந்த சாப்பாட்டு பொருள் என்ன ஆகும், டக்குன்னு வெளியே வந்து விழுந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஆபத்தான நிலையிலேருந்து காப்பாற்றிடலாம், இல்லாட்டி அவருக்கு உயிர் போக வாய்ப்பு உண்டு. ஸோ என்ன பண்ணணும்னா, பின்னாடி இருந்து ஒரு கையில் வந்து இடது கையை நல்லா விரல் எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சிட்டு, அந்த மடக்கண்ண கை மேலே வலது கையை வச்சு உள்ள மேலே அழுத்தணும், உள்ள அழுத்தி மேலே அப்படியே அழுத்தணும். அதுக்கு தான் பேர் ஹெய்ம்லிஷ் மெனியூவர்னு பேர். இது இந்த மாதிரி பண்ணினா அடைச்சிருக்கிற பொருள் வந்து வெளியிலேருந்து விழுந்துடும். ஸோ அவருக்கு வந்து அந்த சுவாச அடைப்பு நீங்கிடும். ஸோ அவர் ஃப்ரீயாகிடுவார். இது ரியல் வீடியோஸே நேராக இருக்குது, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது அதிகமாக ஏற்படுறது, குழந்தைங்களுக்கு தான் ஏற்படும். அடல்ட்ஸுக்கு வந்து, அதாவது வயது வந்த ஆண் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது சில்ட்ரன்ஸில் தான் அந்த பாதிப்பு அதிகம். அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத நாம் வேறொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நிலையத்தில் நேரம் 8:35. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
8: ஐயா, நான் தருமபுரி உழவர்த்தந்த வானொலி பிரிவு முடித்தா நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
8: எளிமையா கொடுங்க, முயற்சி பண்ணுவா.
7: உங்களுக்கான கேள்வி
8: சொல்லுங்க.
7: சந்திரகிரணம் உண்டாகக்கூடிய நாள் வந்து எந்த மாதிரியான நேரங்களில் நிகழும்
8: ஐயா? பௌர்ணமியில.
7: பௌர்ணமி முழு முழு நிலவு நாளில் உண்டாகும். சரியான விடை. சரிங்கய்யா, சூரிய கிரகணம் எந்த தினத்தன்று உருவாகும்? சரியான விடை சொல்லிட்டீங்களே. சரிங்க, உங்களுக்கான கடைசி கேள்வி. சரிங்க, சிவப்பும் பச்சையும் கலப்பதால் கிடைக்கக்கூடிய வண்ணம் என்னங்க? இல்லைங்க, தவறு செஞ்சிட்டீங்களே. நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
7: வணக்கம், பேர் சொல்லுங்க.
9: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
7: சரிங்க பிரமீலா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
9: சரி.

0: அமெரிக்க அதிபருடைய பதவி காலம் எத்தனை வருஷங்க?
1: 6 இயர்ஸ்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. எனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: சிந்தசரகாபுரம்ல கவிதா பேசுறேங்க சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கலாம் சார்.
0: மிகப்பெரிய கொம்புள்ள ஒரு மிருகம்னா அது என்ன மிருகங்க? அடுத்த கேள்வி கேட்கலாமா? பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய மலர் என்னங்க?
2: தேசிய மலர்
0: நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஜெயராமன்.
0: சரிங்க ஜெயராமன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, இந்த செல்போன் இருக்கு பாத்தீங்களா, சாம்சங் செல்போன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த போனுடைய கம்பெனி எந்த நாட்டுடைய கம்பெனி? விடை தெரியுமா? நன்றி. எனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: எழுங்கய்யா, முயற்சிக்கிறேன். எளிமையான கேள்வியா?
0: எளிமையான கேள்வி. தேசிய கீதம் பாடி முடிக்க எத்தனை கால அளவு ஆகும்?
4: 52 வினாடிகள்.
0: சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி, அபுமலை அப்படின்ற ஒரு மலை எங்க இருக்குது? அபுமலை.
4: நான் நினைக்கிறேன் இது சங்ககிரி, அது பக்கத்துல.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. அப்படிங்களா, சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு எளிமையான கேள்வி கேட்டலாமா? சரிங்க சரிங்க, கண்கள்ல குறைந்தபட்சம் எவ்வளவு தூரங்க நம்மளால பார்க்க முடியும்? ஐயா சரிங்க, அது வந்து குறைந்த தூரம்னா எவ்வளவு தொலைவுல பார்க்கலாம்? விடை தெரியுமா? நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 8:46. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: மதிகோன் பள்ளியிலிருந்து மதுஸ்ரீ.
2: மதுஸ்ரீ, இப்பதானே வந்தீங்க?
4: அது அக்கா.
2: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊர் எதுங்க?
4: திருநெல்வேலி.
2: திருநெல்வேலி

0: தவறான பதில் நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் டீன்ராம், தேனாமரத்துக்கு.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: சொல்லுங்க.
0: சரிங்க, உதய சூரியனின் நாடு என்று இந்தியாவில் அழைக்கப்படும் மாநிலம் எதுங்க? உதய சூரியனின் நாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட மாநிலம், அது பேர் என்னங்க? நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மங்களபுரம்.
0: ஐயா, மங்களாபுரத்திலிருந்து பெயர் சொல்லுங்க.
2: மங்களாபுரம்.
0: சரிங்கய்யா, ஆந்திர மாநிலத்துடைய முக்கியமான விழா என்னங்க? ஆந்திரா. ஆந்திரா இருக்கு பார்த்தீங்களா? இல்லைங்க, ஆந்திரா மாநிலம். மாநிலம் தமிழ்நாடு, ஆந்திரா, அந்த மாதிரி ஆந்திராவுடைய முக்கியமான ஒரு விழா இருக்குங்க, அது என்ன விழா? நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப எளிமையா கேட்கலாம். நதிகளே இல்லாத ஒரு நாடு இருக்குங்க, அது என்ன நாடு?
3: என்னங்க?
0: ஆறே இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு நாடு இருக்குது, என்ன நாடு?
3: சீனா.
0: இல்லைங்க, தவறான பதில் நன்றி. எனிப்பிலனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்கம்மா, மாதிமங்கலத்திலிருந்து மாதம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி, இந்த தேசிய கீதமெல்லாம் பாடியிருக்கீங்களா? ரெண்டு வரி பாடுங்களேன். சரிங்கம்மா, இப்ப அந்த பாட்டை வந்து பாடி முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை வினாடிகள் ஆகும்? நன்றிங்கம்மா. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: மக்கள் சேலம் மாவட்டம் இரும்பலிருந்து
0: நலமா இருக்கிறீங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி. எளிமையான கேள்வி கேட்கலாம். மயிலாடுதுறை அந்த அந்த ஊருடைய பழமையான பெயர் என்னங்க? மயிலாடுதுறை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: தஞ்சாவூர் மாவட்டத்தில்.
0: இல்லைங்க. ஆ சரி, ஓகே. அந்த மயிலாடுதுறையுடைய பழைய பெயர் என்னங்க?
4: மயில்பாளையம்.
0: இல்லைங்க, தவறான பதில் நன்றி. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: தர்மபுரியில இருந்து சுந்தரராஜன்.
0: சரிங்க சுந்தரராஜன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இலங்கை அதிபருடைய பதவிக்காலம் எத்தனை வருஷங்க?
5: 5 இயர்ஸ்.
0: 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில் நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா. வணக்கம், பெயர் சொல்லுங்க. ஐயா, உங்க ரேடியோ பெட்டியுடைய அந்த ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? ஊட்டி மலை போயிருக்கீங்களா? ஊட்டி மலை போயிருக்கீங்களா? அந்த மலையுடைய உயரம் எவ்வளவுங்க?
3: மலையுடைய உயரங்களா?

0: நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: அன்பு சகோதரர்கள் நேயர்களுக்கு இரவு வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறீங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க, ஊர்
1: சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, என்னைக்குதான் வந்திருக்கேன். நான் வாரியங்காவல் குழந்தைநாதன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: சொல்லுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன். அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய மலர் என்னங்க?
1: தேசிய
0: மலர்.
1: மலர். சரிங்க, நான் அடுத்த நேரம் வாய்ப்பு
0: கொடுத்துறேன். நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம். போகானலி ராஜங்க ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: குருதேவ் அப்படின்ற அழைக்கப்படுகின்ற ஒருத்தர், ஒரு தலைவர் இருந்தார், அவர் யாருங்க? குருதேவ் அப்படின்னு பெயரால அழைக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தார், அவர் பேர்
2: என்னங்க? தெரியல.
0: நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளம் என்ன ஊர்ல இருக்குங்க? என்னங்க? விசாகப்பட்டினம். சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக அளவில் ஆப்பிள் விளையும் ஊர் என்ன ஊருங்க? காஷ்மீர். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. சரி, உங்களுக்கான கேள்வி, உலகின் மிக சிறிய கண்டம் என்னங்க?
3: உலகில் சிறிய கண்டமா? நாட்டை சொல்லலாங்களா?
0: கண்டம்ங்க, பல நாடுகள் சேர்ந்ததான் ஒரு கண்டம்.
3: ஒரு கண்டம்.
0: நன்றி.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும் முந்தே

0: after he suffered an injury during his fourth attempt. Athlete Gulveer Singh won his second silver at the ongoing games, finishing runner-up in the men's 1500-meter event. In shooting, Isha Singh won the silver in the women's 25-meter pistol individual event. Parul Chaudhary won her second bronze at the games, clocking 15 minutes 14.61 seconds in the women's 5000-meter event. Athlete Vidya Ramraj bagged bronze in the women's 400-meter hurdles, setting a new national record in the process. Ramraj clocked a personal best of 54.75 seconds to finish third and broke more than four-decade-old national record created by legendary P.T. Usha. India also secured a bronze in Kurash, with Pinky Balhara finishing third in the women's under 78-kilogram category. In women's boxing, Olympic medalist Lavlina Borgohain and Priya Ghangas have assured India of two more medals. India are currently 12th in the Asian Games medal standings with a total of 45 medals, comprising 4 gold, 20 silver and 21 bronze. Benchmark domestic equity indices declined sharply by over 1.5% today. The benchmark Sensex plunged 1,124 points to a six-month low. Nifty also plunged to close below 22,800. A report.
1: The Sensex plunged 1,124 points to close at 72,772. The Nifty shed 360 points to settle at 22,780. In the broader market at the National Stock Exchange, the Mid-Cap 100 index tumbled 1.6%, while the Small-Cap 100 index tanked 1.8%. Markets opened with gap down this morning and continued their downward trajectory throughout the session as rising crude oil prices, escalating tensions in West Asia, surging global bond yields and persistent foreign fund outflows weighed heavily on investor sentiment. Meanwhile, in the forex market, the rupee depreciated by 17 paisa to close at 95 rupees and 99 paisa against the US dollar. With Intakhab's report, Anubha Rohatgi, Akashvani News.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for a stronger mechanism to combat terrorism, launches new extradition portal. India and UAE agree to implement initiatives for trade in local currency, aim to boost bilateral trade to $200 billion by 2032. Central teams to visit Karnataka and Maharashtra to assess drought situation. Government launches Pashudhan Bima portal to streamline livestock insurance, claims and monitoring. Non-stop flight between India and Mongolia takes off. Sensex hits a six-month low to close at 72,772. And at Asian Games 2026, India add 8 more medals in men's javelin throw. Yashveer Singh takes silver. Sri Shankar Murli in long jump, Gulveer Singh in 1500-meter race and Isha Singh in shooting also strike silver. That's all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், தொடர்ந்து 3 முறை நாட்டு மக்களால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள், பல்வேறு துறைகளில் நாடு அடைந்து வரும் வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
5: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்விற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன சார். பிரதமர் ஆற்றி வரக்கூடிய இந்த மக்கள் பணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
6: முதன் முதலாக அரசியல் கட்சியிலிருந்து அவர் வந்து ஒரு பொது பொறுப்புக்கு வருகிறார். அது முதல்வர் பதவி. அவர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து எம்எல்ஏ இல்லை. அதாவது சில பேருடைய சாதனைகள் முறியடிக்கப்படாத சாதனைகளாகவே போயிடும். அதில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு தலைவராக நான் பாரத பிரதமரை பார்க்கிறேன். அவர் குஜராத்துடைய சட்டசபையில் கால் எடுத்து வைக்கும்போது அவர் முதல்வராக கால் எடுத்து வைத்தார். அவர் அப்போது எம்எல்ஏ கிடையாது, அப்புறம் போய் எலெக்ஷனில் ஜெயித்தார். அதே மாதிரி பாரதத்தின் பிரதமராக 2014 ஆம் ஆண்டு அதாவது கால் எடுத்து வைக்கும்போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே வேறு யாரும் நடப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம 25 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அவர் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுமக்களிடம் டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, இன்டர்மீடியேட்டே தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் எழுதலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா அதுக்கான என்ன நிகழ்வுன்றது தெரியும், எந்த ஏரியா

இந்தியால எந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி டைரக்டா உங்களால ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இன்னைக்கு நம்ம கணினி மயமாக்கப்பட்டு அது கைபேசியின் வாயிலாக வந்த பிறகு அது பிரதமர் அலுவலகத்தையே உங்களால் தொடர்பு கொள்ள அளவுக்கு மாற்றி அமைத்தவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுடைய சிற்பி அப்படின்னு இருக்கும். இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்கள்ல லீ குவான் யூ அவர்களும் ஒருவர். ஸோ அவர் வந்து நவீன சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்வாங்க. அதே மாதிரி துருக்கி நாட்டில் முஸ்தபா கேமல் அப்படின்ற ஒரு தலைவர், பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை.

0: நவீன சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்னுவாங்க. அதே மாதிரி துருக்கி நாட்டில் முஸ்தபா கேமல் அப்படின்ற ஒரு தலைவர், பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் வருவார். ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்ற வந்த ஒரு சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 2026 இருக்கிறோம், 2021 நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். இவர் கடந்து வந்த பாதை எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைகள் தான். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட லீவையோ வேற யார் மேலேயும் ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனமோ, சொந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக இவர் இருப்பது, உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பது தான் நம்ம முடியும்.
1: இப்போ வந்து பிரதமர் வந்து நீங்கள் உங்களுடைய பேச்சினுடைய வந்து ஒரு குறிப்பிட்டீங்க, மக்கள் கிட்ட வந்து நேரடியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தோன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம ஆகாஷவாணியில வந்து பாத்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சி
0: போடுறோம்.
1: அதற்கான கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து கேட்பாரு. அப்போ மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதே மாதிரி சிறந்த ஆளுமைகளை வந்து அந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவாரு. அதே மாதிரி உலகில எந்த மூலையில என்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தா அதையும் கூட அந்த உரையின் வாயிலா வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா வானொலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து கைபேசி நம்ம வந்து வானொலி கேட்கிறோம், கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயல்காட்டுல கூட வந்து வானொலி கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வானொலி வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானொலியில வந்து பிரதமர் உரையாற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
0: இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட விஷயத்தில் இதை எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா மாதமும் எல்லாருமே வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும்
1: ஆர்வமும் கூட மக்கள் கிட்ட வருது. இந்த முறை பிரதமர் என்ன பேச போறாரு, எதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்ல,
0: நம்மளும் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஆளுமைகள் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம், நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றிகளாக இருக்கலாம், இல்லை எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்ற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல செவி கொடுக்கிறார், அதுவே பெரிய விஷயம். ஒரு நாட்டுடைய தலைவருக்கு முக்கியமான ஒரு எது இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுடைய குடிமகன்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும்னு.
1: அதாவது நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு இல்ல, நீங்க சொல்றதை வைத்து
0: நான் எதிரொலியாக நான் வந்து உங்களுடைய குரலாக, அது மனதின் குரல் அப்படின்றது இந்தியாவின் குரல், இந்தியாவின் குரலாக அவர் மனதின் குரல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்றாரு. அதோடைய அது வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இந்த மாசமும் அடுத்த மாசம் எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சோ இதில் நம்மளும் சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அது வந்து பெரிய சக்சஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் உள்ளடக்கியது, கார் ஓட்டுறாங்க இல்ல பைக் ஓட்டுறாங்க இல்ல எல்லாருமே ஓட்டும் போது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அதுல வந்து இடம்பெறுது. முக்கியமா இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அப்புறமா விவசாயிகள், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இது பெரிய சக்சஸா இருக்கு, இது ரெண்டுமே இதுக்கு சக்சஸா இருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாகவும் இருக்கு. இது வந்து இந்த காலத்துல, அதாவது இந்த நவீன உலகத்துல இது சாத்தியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க. சோ இது போய் யாராவது ரேடியோ கேட்பாங்களாப்பா, அதுலயும் முக்கியமா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் எப்படி இருந்தாருன்னா இவர் வரதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் இருக்கும். அரசியல் தலைவர் சொல்றது யாராவது ஒரு ப்ரோக்ராமா போய் கேட்பாங்களா, அதுலயும் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றது ரேடியோல அதுலயும் ஒரு மாசத்துல வச்சு அது இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது அவர் எடுத்த முன்னெடுப்பு. அதே மாதிரி அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுக்காக அவர் மெனக்கெடுறாரு முக்கியமா. அதே மாதிரி எல்லார்கிட்டமும் கருத்து கேட்கிறாரு, அதை வந்து அவர் எதிரொலிக்கிறார். அதனால தான் அவர் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கே தவிர, இதுல வந்து ஒரு தனிநபர் அப்படின்றத மீறி ஒரு 140 கோடி மக்களின் ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே உட்காந்துருக்காங்க, இதுல சோசியல் மீடியால கூட இந்த மனதின் குரல் வருது. சோ அதுலயுமே உட்கார்ந்து அது உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னா அது அவருடைய வெற்றி அப்படின்றத விட அவர் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இந்திய மக்களின் எண்ணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதை கொண்டு சேர்க்கின்ற விதம், அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி, அதோடைய என்ன சொல்றது அந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அது அவருக்கு பின்னாடி. இதுல முக்கியமா சொல்லணும்னா அவர் வந்து எது வேணுன்றது செலக்ட் பண்ற, சும்மா எழுதி கொடுத்தாலாம் படிக்க முடியாது, அதுல வந்து அவர் எடுத்துக்கொள்ளு. ஏன்னா அதுல வந்து அது உண்மையிலேயே மனதிலிருந்து வருகிறது, மனதில் ஆழத்திலிருந்து வருகிறதுனால தான் அது அவ்வளவு பெரிய வெற்றியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறான்.
1: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து சொல்லப்படுது. சமீபமா வந்து பாத்தீங்கன்னா வந்து மழைநீர் சேகரிப்போட அவசியத்தை பத்தி வந்து பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மழைக்கால நேரத்துல வந்து நம்மளுடைய மழை நீரை நம்ம சேர்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு

0: பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே அவங்களுடைய அன்னை அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அன்னை இல்லாமல் நம்ம இல்லை. அப்படிப்பட்ட அன்னையோட பெயரில் மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து கேட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று, நம்மளுடைய தாயை வந்து நம்ம பெருமைப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில மரம் வளர்க்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மக்கள் பணினா இதுதான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை நல்வழிப்படுத்துது, அதே சமயம் நாட்டுக்கும் நல்லதை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல முன்வைக்கிறாரு பிரதமர். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை?
1: பாரத பிரதமர் ஆவதற்கு முன்பாக ஒரு நேர்காணல்ல சொல்ற விஷயம், நான் பெருசு விஷயம்லாம் பண்ண மாட்டேன் அவர் சொல்றாரு. அதாவது பெரிய விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு யுக புருஷனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் வாயிலிருந்து வந்தது என்னன்னா, நான் பெரிய விஷயம்லாம் செய்வேன், சின்ன சின்ன விஷயங்களை கோர்வையாக செய்வேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கோர்வையாக செய்து முடிக்கப்படும் பொழுது அது பெரிய விஷயமாக மாறுகிறது. இதில் வந்து இப்படிதான் நான் ஒர்க் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சின்ன சின்ன விஷயங்கள், முதல்ல விஷயம் இந்தியாவுடைய சாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம். அந்த ஃபேமிலி சிஸ்டத்துடைய மெயின், ஒரு குடும்பத்தின் அச்சாணி அப்படின்னா அது வந்து தாய். அவருடைய தாய்க்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணெதிர நம்ம வந்து அவர் வாழ்ந்த விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி சிஸ்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். இதே மாதிரி மரம் நடுவது அப்படின்னும் போது சில நாடுகள் நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பேரை கிரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நாட்டுடைய தலைவர், முதல் தலைவர் லீ குவான் யூ அவர்கள் இதே போல் மரம் நடுவது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு. அதே போல் பாரத பிரதமர் சில விஷயங்கள்லாம், அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு கேட்கிற விஷயம்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக துடைப்பத்தை கையில் எடுப்பது, அந்த நாட்டுடைய குப்பைகளை சரி செய்வது. அது வந்து நான் சொல்றது உள்ளுக்குள்ள அரசியல் இல்லை, தெருக்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை. எஸ் ஸ்வச் பாரத் அது ஆரம்பிக்கும் போது பல்வேறு லெவலில் இருக்கவங்க பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு சரியா இருக்கா இல்லையா அவ்வளோதான் முக்கியம். இன்னொன்று, நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளுடைய மக்கள் வந்து எல்லாத்தையுமே உடனே ஏற்றுப்பாங்களா? ஏற்றுப்பாங்க. ஆனால் இதுக்கு பெரிய நாடு, இது சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு, இதுக்கு நாள் எடுக்கும். ஆனால் அன்னைக்கு அவர் எடுத்த அந்த விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? 2014 போது இருந்த இந்தியாவுடைய ரயில் நிலையங்கள் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, இந்த வித்தியாசம் அவர் அன்றி கையில் எடுத்த துடைக்கும். அதே போல தான் இன்று மரம் நடும் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காருல்ல, இது பிரதமர் மோடி அவர்களுடைய எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இவர் எதுக்காக இதை சொன்னாரு, எதுக்காக இதை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பொலிட்டிஷியன் தான், அது வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை. அது நம்மளுக்கு பாரத பிரதமர் போறது நினைச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த எலெக்ஷனை முன்வைத்து இருக்காது, அடுத்த தலைமுறையோ இல்ல நூற்றாண்டையோ குறிவைத்து தான் இருக்க முடியும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் ஒரு பிளான் அனுப்புகிறார், ஒரு வரைபடம், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தோட வரைபடம் அனுப்புகிறார். அது ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது. 1 மணிக்கு பதில் வருதான், இந்த வரைபடம், இந்த டிசைன், இந்த பிளான் வந்து நல்லா இருக்கு, ஆனால் அது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீ 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த பிளானை மாற்றணும். ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி மாறும்னு யோசிங்க. அப்போ இந்த ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையம், இந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரயில் நிலையத்தை வடிவமைத்து மாற்றி பாருங்கள். அப்போ நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா சரியாக வருதான் பார்த்துட்டு அப்புறமா அனுப்புங்க. ஸோ நான் சொல்லும் போது நேரம் பாருங்கள், 1 மணி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு, நான் சொல்கிறது இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அது பண்ணிருக்கலாம், ஆனால் அது பண்ணல. ஸோ அடுத்த நூற்றாண்டோ இல்லை அடுத்த தலைமுறைக்கு இந்த திட்டம் போய் சேரணும். அது ரயில் நிலையமாக இருந்தாலும் அடுத்த தலைமுறை வரணும்னா ஒரு 20 வருஷம் ஆகும். அப்போ 20 வருஷம் கழிச்சு ஒரு இன்னைக்கு பிறக்கிற குழந்தை 20 வருஷம் கழிச்சு காலேஜ் போகுது. ஸோ அந்த காலேஜ் போகக்கூடிய குழந்தை எப்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரயில் நிலையம் இருக்கணுன்றது தான் திட்டம். ஸோ அதனால் இன்றைக்கி மரம் நடுறோன்னா இன்றைக்கி பலன் அனுபவிக்க மாட்டார்கள், அது பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் பலன் போய் சேரப்போகுது. அந்த முன்னெடுப்பை இன்று எடுக்கிறார். அதனால தான் அவரோட திட்டம் வந்து சாதாரணமாக தெரியும். என்ன மரம் நடுறதில் என்ன இருக்குது, மரம் நடுவதை சாதாரணமாக நிறுத்தவில்லை. இப்போ பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, அதில் 11 தலைவர்கள் இருக்காங்க, அத்தனை பேரையுமே எவ்வளோ விஷயம் பண்ண வச்சுருக்கலாம், ஆனால் அத்தனை பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அந்த மரம் நடும்பொழுது நாளைக்கு அந்த மரம் வளரும். ஸோ இந்த நாட்டிலேருந்து வேற ஒரு தலைவர் வருவாங்க. இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு தலைமை இருக்குது அப்படின்றது அந்த நாடோட சில நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டிலேருந்து வந்தவங்க இந்த இடத்துல மரம் நட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும். அது வந்து உலகத்துடைய முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு வருது. இப்போ எல்நினோ லானினா நிறைய பருவநிலை மாற்றம் இருக்குது. சீதோஷ்ண நிலையை மாறும்போது

0: மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது வந்து முன்னெடுக்கிறார். சோ சாதாரணமா ஒரு சின்ன நிகழ்வா தான் இருக்கும், அம்மாவின் பெயரில் ஒரு மரம்ன்ற மாதிரி சாதாரணமா இருந்தாலும் இதற்குள்ள இவ்வளவு விஷயத்த அவரால் சைலண்டா உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியுது. இன்னொன்னு, மரம் நடுவது சாதாரண நபர் அல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர். அவர் வந்து முன்னெடுக்கும்போது அவரை பின்தொடரும் பலவரும் இதை செய்வார்கள். அப்போ வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்க முடியும் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படின்னு நம்ம
1: நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருவதா சொல்லியிருக்கீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

நிறைவு பெற்றது இன்றைய இடைவிடாத இசைமழை. நேயர்கள் இனி கேட்கலாம், ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:20. நேயர்களினை கேட்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0300 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0301 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காவிய காணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நேரம் இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயா. தருமபுரி மாவட்டம் இண்டூர் பக்கம் ஊரம்பட்டியில இருந்து பழனி பெரியம்மாள் ஐயா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு
1: ஐயா? படம் பல்லாண்டு வாழ்க.
0: சரிங்க.
1: மாசி மாசம் கடைசியிலே மச்சான் வந்தாரு என்ற பாடல் போடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:26. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: மதிகன் பாளையம், மதுஸ்ரீ.
0: மதுஸ்ரீ, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் படகோட்டி. பாடல் தொட்டால் பூ மலரும்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:32. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தக்குடி சிவகாமி ஐயா.
0: சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: குழந்தையும் தெய்வம் கொணத்தால ஒன்று பாடலும் அதே ஐயா.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: இரவு 10:37. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. சத்தமா பேசுங்கம்மா. சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? இது உங்களுக்கான பாடல்?

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:42. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியன் இருந்து பெட்ரோல் பங்க் மகாலயம் பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாடல் வந்து ஆண்டவன் கட்டளை.
0: சரிங்க.
1: பாடல் வந்து அமைதியான நதி நிலை ஓரம், அந்த பாட்டு கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:48. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா. நலமா இருக்கிறீங்கய்யா. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா, தர்மபுரி வாரியர்களுக்கும் ஏற்காடு வாரியர்களுக்கும் சுகமான ராகங்கள் பாடல்கள் மகிழ்ச்சி. அந்த வகையில் பார்க்கின்ற போது பாரத உலாஸ் இந்திய நாடு நம்மிடு இந்திய என்பது என் பேச்சு. பாடல்கள்
0: இது உங்களுக்கான பாடல்
1: ரொம்ப மகிழ்ச்சி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:55. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு. வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா.
1: நான் தர்மபுரி ராஜபேட்டையிலிருந்து வாழ்த்து கிடக்கிற விஜயம்.
0: சரிங்கய்யா, நலமா இருக்கிறான். என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் ராஜகண்ணன். பாடல் வந்து ஒரு குற்றால அருவி. இந்த பாடல் கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

புரியும் நீவித்தார கல்லியடி தெரியும் மூவேலாதோ என்னான்னு புரியும் நீ கத்தலெல்லாம் எத்தனையோ கரகம் அது மற்றவங்க கண்ணுக்கு தான் வேற

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தர்மபுரி மாவட்டம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாகப்பிரம் படம்.
0: இது உங்களுக்கான பாடல்?

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு உடனிருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: The Welfare Minister today addressed the National Agricultural Conference Rabi Campaign 2026 in the national capital today. He called upon states to complete preparations for the Rabi season through coordinated planning, scientific assessment and close field level monitoring. India continued its impressive medal winning run at the Asian Games in Aichi, Nagoya, Japan today with athletes making their mark across shooting, cricket, kurash and boxing. The country added 8 more medals to its tally while the men's cricket team advanced to the semifinals. In athletics, India secured a double podium finish in the men's javelin throw with Yashveer Singh clinching silver and Rohit Yadav bagging the bronze medal. Commonwealth Games bronze medalist Yashveer Singh delivered a personal best of 85.72 meters to secure the silver. India's Rohit Yadav completed the podium with an effort of 84.35 meters. Srishankar Murli clinched the silver medal in the men's long jump, recording a best effort of 8.07 meters, defending his silver at the previous games. Athlete Gulbir Singh won his second silver medal at the ongoing games, finishing runner-up in the men's 1,500-meter event. In shooting, Isha Singh won the silver medal in the women's 25-meter pistol individual event. Paril Chaudhary won her second bronze medal at the games, clocking 15 minutes 14.61 seconds in the women's 5,000-meter event. Athlete Vidya Ramraj bagged bronze in the women's 400-meter hurdles, setting a new national record in the process. India also secured a bronze medal in kurash, with Pinky Balhara finishing third in the women's under 78-kilogram category. In women's boxing, Olympic medalist Lavlina Borgohain and Priya Ghangas have assured India of 2 more medals. India currently 12th in the Asian Games medal standings. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழிகள், 7 மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைநல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமது, 9:05 வானொலியில் வசந்தம், உலக இருதய தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி இருதய நலம் குறித்து ஆலோசனைகள், இதய நோய்களுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் SA சரவணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:15 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் புதிய தடமாக தருமபுரி தையல் கலைஞர் மற்றும் தையல் கலை பயிற்றுனர் S பூங்கவனம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம், ஆப்பிரிக்க பெருணத்தை ஊடுருவலும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தரும் விழாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபாண்டன்.

சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயிறு வழி, 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு, 9:30 இடைவிடாத இசை மழை, 10:20 சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். உறங்கும் முன் ஓர் சிந்தனை. மயக்கம் உண்டாகும் போது அறிவு பயன்படாது, மாறாக நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்ற முடியும். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஹெச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.